நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 5:54. இன்று சக ஆண்டு 1948, வைசாக மாதம் 31 திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் வைகாசி மாதம் 7 2026 மே மாதம் 21 வியாழக்கிழமை. வந்தே மாதரம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். உணவு பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பில் நீண்டகாலம் பங்களிப்பு செய்ததற்காக உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு ரோம் நகரில் வழங்கப்பட்டது. நாடு முழுவதும் எதிர்காலத்தில் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தில் மின்சார வாகனங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலரை கடந்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலம் தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள பால்டா சட்டப்பேரவை தொகுதியில் மறுவாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் காலை 10 மணி அளவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பட்டா பெயர் மாற்றம் செய்வதற்கு லஞ்சம் கேட்டதாக கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருவாரூரில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை சார்பில் நாளை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆணையர் டாக்டர் ஜி எஸ் சமீரன் தலைமையில் நடைபெற்றது. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எபோலா வைரஸ் தடுப்பூசி உற்பத்தி செய்வதற்கு 9 மாதங்கள் வரை ஆகும் என்று உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி குஜராத்தை எதிர்கொள்கிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கிடையே இறுதி ஹாக்கிப் போட்டி கோல் கணக்கில் டிராவில் முடிவடைந்தது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை.
0: இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் காலை 6:02. நிகழ்ச்சி நிரல். நமது குமரி பண்பலை 101 இன்று ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ர. நடராஜன் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6:15 குரளமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். காலை 7:00 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறிப்புகள். 7:25 செய்தி செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தென்னிலையை திரைசை பொது அறிவு வினாவிடை தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்திச் சுருக்கம் ஒளிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00 மற்றும் 5:00. காலை 7:50 தொடரும் தென்குமரி தென்னையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட நிலவரம் தொடர்ந்து திரைசை. 8:02 அமைதியின் தூதர் மீனாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு தின சிறப்புரை வழங்குபவர் எம் சுமித்ரா அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களை இன்று ஒரு தகவல் விளம்பரத்தார் நிகழ்ச்சி தொடர்ந்து கே கே எக்ஸ்பிரஸ். 8:45 வானொலிக்கு 90 நேர்களுடனான தொகுப்பு நிகழ்ச்சி. படைப்பு சென்னை வானொலி நிலையம். காலை 9:02 ஆர்கேஜி நெய் வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. காலை 10:02 வசந்தன்கோ வழங்கும் குண்டக்க மண்டக்க நிலை. 11:02 எக்ஸிட் தொடர்ந்து குமரி பண்பலையுடன் கல்லூரி கலட்டா இரும்புக்காடு காமராஜர் பாலிடெக்னிக் மாணவர்களுடன் சிறப்பு நேரலை. 12:00 நிகழ்ச்சி. 12:10 மனநனையும் மதுரமலை இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உணவை மருந்து விளக்கமளிக்கிறார் கோட்டார் அரசு ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷெலின் அவர்கள். பகல் 12:55 திரைசி. இன்று பகல் 1:00 செய்தி தெரியுமா? 1:10 ஹாய் ஸ்நேகிதியே. நம் பாரம்பரிய இயற்கை உணவுகளின் சிறப்புகள் யாவை? பெண்களுக்கான நிரலை நிகழ்ச்சி. 1:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். 2:15 திரைசி. 2:55 வானிலை அறிக்கை. இன்று பிற்பகல் 3:02 தேனி நேரம். சந்திப்போம் சிந்திப்போம். விளையாட்டு நட்சத்திரங்களை உருவாக்கும் நட்சத்திர பயிற்சியாளர் இறகு பந்தாட்ட தலைமை பயிற்சியாளர் நாகர்கோவில் எஸ் ஜே வர்ஷத் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். மாலை 4:02 வானிலை அறிக்கை தொடர்ந்து திரையிசை. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளையும் கேட்க தவறாதீர்கள். இன்னும் சில நொடிகள் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்

0: fixture, Gujarat Titans will take on Chennai Super Kings at Narendra Modi Stadium in Ahmedabad at 7:30 p.m. Gujarat Titans have already qualified for the playoffs, while the Chennai Super Kings are eyeing for the fourth spot in the points table. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.
3: மே 21 அமரர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு நாள். பயங்கரவாதத்திற்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அமைதியை வலியுறுத்தவும் தேசிய தீவிரவாத எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் தீவிரவாத எதிர்ப்பு உறுதிமொழி எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அன்பு, அகிம்சை, கருணை, இரக்கம் போன்றவை பள்ளிப்பருவத்திலேயே நன்னெறி பாடங்களாக போதிக்கப்பட்டால் வன்முறை எண்ணங்கள் மாணவர்கள் மனதில் மறையும். அன்பும் அடையாளமும் அங்கீகாரமும் பெற்றோர்களின் அரவணைப்பும் ஆசிரியர்களின் கவனமும் கிடைக்கப்பெறாத மாணவர்களே போதைப்பொருள் பழக்கத்துக்கு அடிமையாகும் அபாயங்கள் உள்ளன. பள்ளி பருவத்தில், கல்லூரி பருவத்தில் சண்டை, அடிதடி குற்றங்கள் செய்து கூர்நோக்கு இல்லங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் வருபவர்கள் தீவிரவாதிகள் மற்றும் பயங்கரவாதிகளால் பயன்படுத்தப்படும் அபாயங்கள் அதிகம் உள்ளன. எனவே தொடர் கண்காணிப்பும் அன்பும் ஆதரவும் அவர்களுக்கு தரப்பட்டு மடை மாற்றம் செய்யப்பட வேண்டும். சமுதாயத்தால் ஒதுக்கப்படுபவர்கள்தான் சமுதாயத்திற்கு எதிராக மாறுகின்றனர். ஒருவரும் ஒதுக்கப்பட்டு விடாமல் அனைவரையும் ஒருங்கிணைத்து செல்லும் வகையில் சமுதாய திட்டங்களும் நிகழ்ச்சிகளும் அமைய வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபை மே 21 நாளை சர்வதேச தேயிலை தினமாக அறிவித்துள்ளது. தண்ணீருக்கு அடுத்தபடியாக உலகில் அதிகமாக பருகும் நீர் தேநீர் ஆகும். தேயிலை உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் நிலை, நீடித்த விவசாயம் மற்றும் தேயிலை வர்த்தகத்தின் முக்கியத்துவத்தை உலகளவில் வலியுறுத்துவதே இந்த சர்வதேச தேயிலை தினத்தின் நோக்கமாகும். ஒரு கப் தேநீர் என்பது மனிதர்களுக்குள் இருக்கும் அன்பை, காதலை, நேசத்தை, நட்பை, சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய மேஜிக் பானமாகும். இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துலதான் தேநீர் பரவலானது. தேநீர் குடித்து பழக்கமில்லாத இந்தியர்களுக்கு பிரிட்டிஷார் முதன் முதல இலவசமா கொடுத்து அடிமையாக்கியிருக்காங்க. பின்பு தேநீர் மெல்ல மெல்ல இந்தியர்களிடமிருந்து பிரிக்க முடியாத பானமாகிவிட்டது. தேநீர் தமக்கு தேவை என்பதாலும் சிறந்த வணிக பயிர் என்பதாலும் பிரிட்டிஷார் மெல்ல மெல்ல மலைவாசஸ்தலங்களை தேயிலை தோட்டங்களாக மாற்றினர். தென்னிந்தியாவை விட வட இந்தியாவில் தேயிலை பயன்பாடு அதிகம். அறிமுகப்படுத்திய பிரிட்டிஷார் கூட அறியாத புதிய புதிய தேநீர் வகைகளை இன்று நாம் குடித்து வருகிறோம். ஜப்பான், கொரியா, தைவான் நாடுகளில் டீ செரிமனி, தேநீர் சடங்கு ஒரு மரபாக உள்ளது. இது தவிர ஒவ்வொரு ஆண்டும் மே 21 உரையாடல் மற்றும் வளர்ச்சிக்கான, கலாச்சார பன்முகத்தன்மைக்கான சர்வதேச நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த உலகில் பல்வேறு கலாச்சாரங்கள் உள்ளன. அந்த கலாச்சாரங்களின் செழுமையை அங்கீகரிக்க வேண்டும். உலக அமைதி மற்றும் நிலையான வளர்ச்சியை அடைவதில் கலாச்சாரங்களுக்கு இடையிலான உரையாடல்களின் பங்கினை வலியுறுத்துவது இந்த தினத்தின் நோக்கமாகும். சரியான உரையாடலே சரியான தீர்வினை கொண்டு வரும். எனவே உரையாடல்களை மேம்படுத்துவது இந்த நாளின் நோக்கமாகும். இந்திய அளவில் தேசிய தீவிரவாத எதிர்ப்பு தினம், உலக அளவில் தேயிலை தினம், பன்முக கலாச்சாரத்தை செழுமைப்படுத்து தினம் என மே 21 பல்வேறு வகைகளில் முக்கியத்துவம் பெறுகிறது.
2: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.

நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் காலை 6:15. இனி நாம் கேட்போம் வாழ்க்கை அழகாக கற்றுத்தரும் குறள் அமுதம்.

0: அறிவில்லாதவனை அறிவு சொல்லி அறிவுடையவன் ஆக்கிவிடலாம் என்று அறிவு கூற புறப்படுபவன் இறுதியில் அறிவில்லாதவனாக பழிக்கப்படுவான். குறள் எண் 849, அதிகாரம் புல்லறிவாண்மை.
1: காணாதான் காட்டுவான் தான் காணான், காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு.
0: அறிவில்லாதவனை அறிவு சொல்லி அறிவுடையவன் ஆக்கிவிடலாம் என்று அறிவு கூற புறப்படுபவன் இறுதியில் அறிவில்லாதவனாக பழிக்கப்படுவான். குறள் எண் 849, அதிகாரம் புல்லறிவாண்மை.
2: நாகர்கோவில்

அன்பே அர்ச்சனை, நம்பிக்கையே தீபம். இறை அருளோடு சென்றால் இனிதாகும் ஒவ்வொரு காலையும். இனிய காலை வேளையில் உங்கள் குமரி பண்பலை 101 ஆரம்பமாகின்றது பக்தி மாலை. நிகழ்ச்சியின் முதலில் புஷ்பவனம் குப்புசாமி பாடிய பாடல்,

இறைநாமம் ஒலித்த இந்நேரம் இதயத்தில் அமைதியை விதித்திருக்கட்டும். இறையருள் உங்கள் வாழ்வில் என்றும் ஒளியாக நிலைக்கட்டும். நிறைவு பெறுகிறது பக்தி மாலை. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 ஆர்கேஜி நெய் வழங்கும் வசந்த அழைப்பு நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம்.

நினைவுபடுத்திடும் நேர்களை. இன்று காலை 8:02 அமைதியின் தூதர் மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு தின சிறப்புரை வழங்குபவர் எம் சுமித்ரா அவர்கள் படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உணவே மருந்து விளக்கம் அளிக்கிறார் கோட்டார அரசு ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷெலின் அவர்கள். இன்று பிற்பகல் 3:02 தேனி நிறமிதில் சந்திப்போம் சிந்திப்போம். விளையாட்டு நட்சத்திரங்களை உருவாக்கும் நட்சத்திர பயிற்சியாளர் இறகு பந்தாட்ட தலைமை பயிற்சியாளர் நாகர்கோவில் எஸ் ஜே வர்ஷத் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து கிசான் வணியத்தில் உழவருக்கு ஒரு சிந்தனை, தேனீ வளர்ப்பும் வருமான வாய்ப்பும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் முதப்பன்கோடு ஜே பெர்லின் ஜெயக்குமார் அவர்கள். அடுத்து அமுத சுரபி தேசிய தோட்டக்கலை இயக்கம் உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். தென்னையில் தஞ்சாவூர் வாடல் நோய் தகவல்களை தருகிறார் திருப்பதி சார மேலாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதே.

நேர்களை, இன்றைக்கு உங்களுக்கான நேர்களை 1:10 தோழியருக்கான நேர்களை நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியில் உங்களுடைய தலைப்பு நம் பாரம்பரிய இயற்கை உணவுகளின் சிறப்புகள், பெண்களுக்கான நேர்களை நிகழ்ச்சி.

தலைப்புச் செய்திகள். உணவு பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பில் நீண்டகாலம் பங்களிப்பு செய்ததற்காக உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. எதிர்காலத்தில் போக்குவரத்திற்கு மின்சார வாகனங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார். தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. ஈரோடு, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். உணவு பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பில் நீண்டகாலம் பங்களிப்பு செய்ததற்காக உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. இத்தாலியின் ரோம் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அக்ரிகோலா என்ற விருதை உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் தலைமை இயக்குநர் கியூ டாங் யூ அவருக்கு வழங்கினார். இந்த விருதை பெற்றுக்கொண்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி, தமக்கு கிடைத்த இந்த கௌரவத்தை லட்சக்கணக்கான இந்திய விவசாயிகள், கால்நடை மற்றும் மீன் வளர்ப்போர், வேளாண் விஞ்ஞானிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு அர்ப்பணிப்பதாக கூறினார். உணவு பாதுகாப்பு, நீடித்த வளர்ச்சி மற்றும் மனித நலனில் இந்தியாவின் பெரும் அர்ப்பணிப்பை இந்த விருது பிரதிபலிப்பதாக அவர் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பு என்பது கொள்கை சார்ந்த அம்சமாக மட்டுமின்றி அது மனித சமூகத்தின் மீதான பொறுப்பு என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்தியா ஒரு நீடித்த பருவநிலை மாற்றத்தை தாங்கக்கூடிய மற்றும் எதிர்காலத்திற்கு தயாரான வேளாண் சூழலை உருவாக்கி வருவதாக அவர் கூறினார். அதேவேளையில் அறிவியல் சார் வேளாண்மை நாடு முழுவதும் ஊக்குவிக்கப்பட்டு வருவதாக திரு மோடி தெரிவித்தார். இந்திய வேளாண்மையில் தொழில்நுட்பம் முக்கிய வலிமையை ஏற்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார். அதிக அளவில் உற்பத்தி செய்வது மட்டும் வேளாண்மையின் எதிர்காலமாக அமையாது என்று குறிப்பிட்ட பிரதமர், அது சிறப்பாக உற்பத்தி செய்வதில்தான் அமையும் என்றும் தெரிவித்தார். இதற்கிடையே தமது 5 நாடுகள் பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் புதுதில்லி வந்தடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பெற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திருமதி நிர்மலா சீதாராமன், திரு பியூஷ் கோயல் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனா்.

0: இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு அமித்ஷா, இந்த கௌரவம் விவசாயிகள் மற்றும் வேளாண் துறையுடன் தொடர்புடைய லட்சக்கணக்கான இந்தியர்களுக்கு பெருமை என்று கூறியுள்ளார். வேளாண் சீர்திருத்தங்கள், உணவு பாதுகாப்பு மற்றும் விவசாயிகள் நலனில் பிரதமரின் அர்ப்பணிப்புக்கு கிடைத்த உலகளாவிய அங்கீகாரம் இது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வெளியிட்டுள்ள செய்தியில், பயிர் காப்பீட்டுத் திட்டம், விவசாயிகள் கடன் அட்டை திட்டம் உட்பட இந்திய வேளாண் வளர்ச்சிக்கு திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக கூறியுள்ளார். வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உணவு பாதுகாப்பு, மக்கள் நல்வாழ்வு மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான நாட்டின் உறுதிப்பாட்டை இவ்விருது அங்கீகரிப்பதாக தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் எதிர்காலத்தில் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தில் மின்சார வாகனங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட அவர், மின்சார பேருந்துகள் மற்றும் மின்சார லாரிகளின் பயன்பாட்டை ஊக்குவிப்பது குறித்து ஆலோசனை நடத்தினார். நாட்டில் மின்சார போக்குவரத்திற்கான மாற்றம் நடைமுறைக்கு ஏற்றதாகவும் வர்த்தக ரீதியாக நீடித்திருப்பதையும் உறுதி செய்வதற்காக அத்துறையைச் சார்ந்தவர்களுடன் இணைந்து செயல்பட அரசு உறுதிபூண்டுள்ளதாக திரு எச் டி குமாரசாமி தெரிவித்தார். தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் காலை 10 மணி அளவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவிப்பிரமாணம் செய்து வைக்கவுள்ளார். இதற்கிடையே காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ராஜேஷ்குமார், திரு விஸ்வநாதன் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என்று அக்கட்சி ஏற்கனவே அறிவித்துள்ளது. அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சி இடம்பெறுவது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக அக்கட்சியின் தமிழக மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் ஜோடங்கர் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்களுக்கு எந்த துறை ஒதுக்கப்பட்டாலும் அதை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக கூறினார். அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சி இடம்பெறுவது மகிழ்ச்சி அளிப்பதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் திரு ப. சிதம்பரமும் திரு மாணிக்கம் தாக்கூரும் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெரிவித்துள்ளது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் தாங்கள் தாவேக் அமைச்சரவையில் இடம்பெறுவது தொடர்பாக இன்று நடைபெறும் அரசியல் ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்று கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் மற்ற பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகள், குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 கிலோமீட்டர் முதல் 60 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் 3 நாட்களுக்கு அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. எபோலா வைரஸ் தடுப்பூசி உற்பத்தி செய்வதற்கு 9 மாதங்கள் வரை ஆகும் என்று உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. சைப்ரஸ் நாட்டு அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோ டவுலிடஸ் 3 நாள் இந்திய பயணமாக நேற்று மாலை மும்பை வந்தடைந்தார். மேற்குவங்க மாநிலம் தெற்கு 24 வர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள ஃபால்டா சட்டப்பேரவைத் தொகுதியில் மறுவாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலரை கடந்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பட்டா பெயர் மாற்றம் செய்வதற்கு லஞ்சம் கேட்டதாக கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருவாரூரில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை சார்பில் நாளை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. மூளைச்சாவு அடைந்த தருமபுரி மாவட்டம் அரூர் கிளப்பாறையைச் சேர்ந்த இளைஞரின் உடல் உறுப்பு தானம் செய்யப்பட்டது.

நகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆணையர் டாக்டர் ஜி எஸ் சமீரன் தலைமையில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 7:30 தொடங்குகிறது. கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கொல்கத்தா அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. முதலில் பேட் செய்த மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 147 ரன் எடுத்தது. 148 ரன் எடுத்தால் வெற்றியின் இலக்குடன் பின்னர் களமிறங்கிய கொல்கத்தா அணி 18.5 ஓவரில் 6 விக்கெட்டை இழந்து இலக்கை அடைந்தது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டி டிராவில் முடிவடைந்தது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 3 கோல்கள் போட்டன. இந்திய அணியின் சார்பில் கேப்டன் கேத்தன் புஷ்வாகா, கரண் கௌதம், பென் சித்தார்த் ஆகியோர் கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றன. 2 ஆட்டங்கள் டிராவில் முடிவடைந்தன. ஜெனீவாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்த இணை 7-6, 7-5 என்ற செட் கணக்கில் சுவிட்சர்லாந்து இணையை வென்றது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஆதில் கபூர், சசிகுமார் முகுந்த் இணையும் கலியந்தா புனாச்சா, சாகேத் மைனேனி இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உணவு பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பில் நீண்டகாலம் பங்களிப்பு செய்ததற்காக உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு வழங்கப்பட்டது. எதிர்காலத்தில் போக்குவரத்திற்கு மின்சார வாகனங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு HD குமாரசாமி தெரிவித்துள்ளார். தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. ஈரோடு, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து

0: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் காலை 6:55. இன்று பராபவ வருடம் வைகாசி மாதம் 7 வியாழக்கிழமை. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கும்.
2: உங்கள் டிஜிமார்ட்டின் கோடைக்கால சிறப்பு சலுகை விற்பனை.
3: உலக தரம் வாய்ந்த அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரக்கட்டில் சோஃபா.

0: கன்னிப்பு பருவத்திற்கு தேவையான நெல் விதைகள் கன்னியாகுமரி மாவட்ட அகஸ்தீஸ்வரம், ராஜாக்கமங்கலம், பூதப்பாண்டி, குருந்தன்கோடு மற்றும் தக்கலை வட்டாரத்தில் உள்ள அனைத்து விரிவாக்க மையங்கள் மற்றும் துணை விரிவாக்க மையங்களில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. குறுகிய கால ரகங்களான அம்பை 16, திருப்பதி சாரம் 5 மற்றும் அம்பை 21 ஆகிய ரகங்களின் விதைகள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. அம்பை 16 தமிழ்நாட்டில் பரவலாக பயிரிடப்படும் முக்கிய நெல் ரகங்களில் ஒன்று. இது அம்பா சமுத்திரம் நெல் ஆராய்ச்சி நிலையத்தால் வெளியிடப்பட்ட குறுகிய கால உயர் விளைச்சல் தரும் நெல் ரகம். திருப்பதி சாரம் 5 என்பது தமிழக வேளாண் பல்கலைக்கழகத்தில் வெளியிடப்பட்ட அதிக மகசூல் தரும் குறுகிய கால நெல் ரகமாகும். இது அம்பை 16 மற்றும் ஆடுதுறை 37 ஆகிய ரகங்களை கலப்பு செய்து உருவாக்கப்பட்டது. இது சுமார் 120 நாட்களில் அறுவடைக்கு வரும் மற்றும் மழைக்காலத்திற்கு ஏற்ற சிறந்த ரகமாக கருதப்படுகிறது. அம்பை 21 என்பது அம்பை 16 மற்றும் மஞ்சள் சாரடை ரகங்களை இணைத்து உருவாக்கப்பட்ட 115 முதல் 120 நாட்கள் வயதுடைய குறுகிய கால உயர் விளைச்சல் தரும் நெல் ரகமாகும். எனவே விவசாயிகள் இந்த விதைகளை வாங்கி பயனடையுமாறு கன்னியாகுமரி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் அவரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. விவசாயிகள் நிலவுடைமை பதிவு செய்து அடையாள அட்டை பெறுவது அவசியம். வரும் காலங்களில் பயிர்களுக்கான வெள்ள நிவாரணம் பெறுதல், அரசு துறைகளில் செயல்படுத்தப்படும் அனைத்து மத்திய மற்றும் மாநில அரசு மானிய திட்டங்கள், பிரதமரின் கௌரவ நிதி பெறும் திட்டம், பயிர் காப்பீடு வங்கிகள் மற்றும் அரசு துறைகளிடமிருந்து பயிர்க்கடன் மற்றும் இதர வேளாண்மை கடன்கள் பெறுவதற்கு தனித்துவமான அடையாள எண் பெறுவது மிகவும் அவசியம். இதுவரை பதிவு செய்யாத விவசாயிகள் தங்களிடமுள்ள அனைத்து நிலங்கள் தொடர்பான பட்டா, ஆதார் எண் மற்றும் அதனுடன் இணைக்கப்பட்ட கைபேசி எண் கொண்டு பதிவு மேற்கொண்டு தனிப்பட்ட அடையாள எண்களை பெறலாம். விவசாயிகளின் கோரிக்கையினை ஏற்று நில உடைமை பதிவுக்கான கால அவகாசம் மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் விரிவாக்க மையம் அல்லது தங்கள் பகுதி வேளாண்மை விரிவாக்க அலுவலரை தொடர்பு கொள்ளவும் பொது சேவை மையங்கள் மூலமாகவும் நேரடியாகவும் பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் தற்போது பிரதமரின் கௌரவ ஊக்கத்தொகை பெற்றுக் கொண்டு வரும் விவசாயிகள் தங்கள் நிலவுடைமை விவரங்களை உடனடியாக பதிவு செய்யவிட்டால் அடுத்த தவணை முதல் ஊக்கத்தொகை கிடைக்காது. எனவே ஊக்கத்தொகை பெற்று வரும் விவசாயிகள் நிலவுடைமைகளை பதிவு செய்யாதிருந்தால் உடனடியாக பதிவு செய்ய வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 2,547 பயனாளிகளில் இதுவரை 1,87,901 PM கிசான் பயனாளிகள் நில உடைமை பதிவு செய்துள்ளனர். மீதமுள்ள 12,646 பயனாளிகள் உடனடியாக பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101 நேரம், காலை 7 மணி.
1: வட்டார செய்திகள்:

வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். விவசாயிகள் அரசு மானிய உதவியுடன் நுண்ணீர் பாசனம் அமைத்திட மாவட்ட ஆட்சித்தலைவர் அழைப்பு. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் சார்பில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னிப்பூ சாகுபடிக்கான ஆயத்தப் பணிகள் தொடக்கம். தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககத்தால் வெளியிடப்பட்ட 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவில் கன்னியாகுமரி மாவட்டம் 5வது இடம்பெற்ற சாதனை. மாவட்ட ஆட்சியர் வாழ்த்து. இனி விரிவான செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2026-2027 நிதியாண்டில் நுண்ணீர் பாசன திட்டத்தின் கீழ் 73 லட்சம் ரூபாய் உத்தேச நிதி நிலக்கு பெறப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 100% மானியமும் இதர விவசாயிகளுக்கு 75% மானியமும் வழங்கப்பட்டு வருகின்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்டாரங்களிலும் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. குறைந்தபட்சம் 50 சென்ட் விவசாய நிலம் உள்ள அனைத்து விவசாயிகளும் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். இத்திட்டத்தில் பயன்பெற விரும்பும் விவசாயிகள் குடும்ப அட்டை நகல், ஆதார் அட்டை நகல், அடங்கல், சிறு குறு விவசாயிகள் இருப்பின் வட்டாட்சியரிடமிருந்து பெறப்பட்ட சான்று, ஆதி திராவிடர் அல்லது பழங்குடியினர் சான்று போன்ற ஆவணங்களுடன் அருகில் உள்ள வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகத்தை விவசாயிகள் அணுகி திட்டத்தின் முழு பலனையும் பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் சார்பில் கல்குளம், கிள்ளியூர் மற்றும் அகஸ்தீஸ்வரம் வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் குடிநீர் குழாய் பதிக்கும் பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர்

0: அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு தெரிவிக்கையில், கிள்ளியூர் வட்டத்திற்குட்பட்ட மாங்குழி சாலையில் நடைபெற்று வரும் ஓபிவிசி குழாய்கள் பதிக்கும் பணிகளை இம்மாதம் 30ஆம் தேதிக்குள் விரைந்து முடிக்க துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. தொடர்ந்து கல்குளம் வட்டத்திற்குட்பட்ட திக்கணங்கோடு முதல் திங்கள்சந்தை வரை DI குழாய்கள் பணிக்கும் பணிகளை இம்மாதம் 30ஆம் தேதிக்குள் விரைந்து முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர ஒப்பந்ததாரர் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அகஸ்தீஸ்வரம் வட்டத்தில் கன்னியாகுமரி சுசீந்திரம் கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக வழுக்கம்பாறை பகுதியில் 4 வழிச்சாலை அருகே நெடுஞ்சாலைத் துறையால் DI குழாய்கள் பதிக்கும் பணிகள் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு இப்பணிகளை இம்மாதம் 23ஆம் தேதிக்குள் விரைந்து முடிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னிப்பூ சாகுபடி பணிகளை விவசாயிகள் தொடங்க உள்ள நிலையில், விவசாயிகளுக்கு தேவையான நெல் விதைகள் மற்றும் உரங்கள் அனைத்து வேளாண்மை விரிவாக்க மையங்கள் மற்றும் துணை வேளாண்மை விரிவாக்க மையங்களில் போதுமான அளவில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் கன்னிப்பூ சாகுபடிக்காக பேச்சிப்பாறை மற்றும் பெருஞ்சாணி அணைகள் பாசனத்திற்காக திறக்கப்பட கருத்துரு அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. எனவே கன்னிப்பூ சாகுபடிக்கான ஆயத்த பணிகள் மேற்கொண்டு கன்னிப்பூ நெல் சாகுபடி சிறந்த முறையில் செய்திட மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு படித்த 21,348 மாணவ மாணவியர்கள் தேர்வு எழுதினார்கள். இதில் 20,771 மாணவ மாணவியர்கள் தேர்ச்சி பெற்று தமிழ்நாடு அளவில் 97.3% பெற்று 5வது இடம் பெற்றுள்ளது. மேலும் அரசு பள்ளிகளில் 95.71% தேர்ச்சி பெற்று தமிழ்நாடு அரசு பள்ளிகள் அளவில் நமது மாவட்டம் 7வது இடம் பெற்றுள்ளது. தேர்வில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள், இதற்காக சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், தலைமை ஆசிரியர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் மாணவர்களுக்கு தற்காலிக மதிப்பெண் பட்டியல் நாளை மறுநாள் முதல் வழங்கப்படும். விடைத்தாள் ஸ்கேன் நகலுக்கான விண்ணப்பம் நாளை மறுநாள் முதல் வரும் 27ஆம் தேதி வரை பெற்றுக் கொள்ளப்படும். துணைத் தேர்வானது வரும் ஜூலை 8ஆம் தேதி முதல் ஜூலை 15ஆம் தேதி வரை நடைபெறும். துணைத் தேர்வுக்கான விண்ணப்பம் வரும் 26ஆம் தேதி முதல் வரும் ஜூன் 9ஆம் தேதி வரை பெறப்படும். தேர்வர்கள் தேர்வு முடிவுகள் குறித்த ஐயங்களை 1-4-4-1-7 என்ற உதவி மைய எண்ணை தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.
1: வீட்டுல இருந்து போன் வந்துட்டு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
2: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ICU அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
4: மாமா, என்னாச்சு?
5: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
4: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
7: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
8: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
9: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
0: நிரம்பிப்பது 7:05. பண்பலை இனி நாம் கேட்போம்.
10: முற்றத்தில் இன்று
11: குத்தம் போதும் காலை
12: யாருன்னு தெரியலையே. தண்ணிய முழுவதுமே குழாய் போட்டு தண்ணிய எங்கேயே கொண்டு போறாங்க. குழாய பரிசோதனை பண்ண மாட்டாங்களா? குழாயில துவாரம் இருக்கான்னு பாக்க மாட்டாங்களா? நீர்க்கசிவு இருக்கான்னு பாக்க மாட்டாங்களா? தெருவுல போக முடியல, காங்கிரீட் போட்ட தர அந்த தண்ணீர் அப்படியே நிலத்தடியிலேயே போகுது. தண்ணிய போட்டு என்னாமை வேஸ்ட் ஆக்குறாங்க, கண்ணீர்ல வருது. இதை பார்க்கும் போது எவ்வளவு தூரம் நம்ம பாரத பிரதமரும் கூட நீர் விரயத்தை தவிர்க்கணும், நிலத்தடி நீர் பெருகமாய் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கிராம அளவுல அதுவும் தனிப்பட்ட ஒரு நபர்ட்ட சொன்னா, நான் அந்த அளவுல சேமிச்சு என்ன ஆயிட போகுது அப்படின்னு உதாசீனமான கருத்து தான் மேலோங்கும். பாப்போமே இது யாருக்கு வீடுன்னு பாப்போம். ஏய், சிவா இல்லம்ல போட்டிருக்கு, இவன் எப்ப இந்த வீடு பக்கம் வந்தான்னு தெரியலையே. புது வீடு வர போட்டிருக்கானே, புது வீடு போட்டதுக்கு குணம் போர்ல நிறைய தண்ணி வந்திருக்கும் போல் இருக்கு, பக்கத்து தோட்டத்துக்காரனுக்கு கொடுத்திருப்பானோ. ஏ தம்பி, சிவா சிவா.
13: ஓய், அங்க யாரு? நம்ம அண்ணனா?
12: என்னப்பா ஓய்ங்கிற?
13: ஏனே அன்பான வார்த்தனே, இத போய் பெருசா எடுத்துக்கிட்டு.
12: எத்தனை பேருப்பா வேலை பாக்குறாங்க?
13: ஏனே 5 பேர் வேலை பாக்குறாங்கண்ணே.
12: என்ன காரணம்ப்பா? அது உன்னுடைய வீடு தானே?
13: ஓய், என்னவாய் கேக்குற? என் வீடுக்கு முன்னாடி வந்து நின்னுகிட்டு இது உன் வீடாப்பான்னு கேக்குறீங்க?

0: உமக்கு இங்கிதம் தெரியுமா?
1: பாரு, வார்த்தைய பாரு.
2: ஏ தம்பி, தண்ணி எங்கப்பா பாச்சுற? தெருவ நினைச்சு விட்டு இருக்க, தண்ணிய பூரா விரயம் பண்ற, பொறுப்பு இருக்கா உனக்கு?
0: ஓய், என்ன கேக்குற? பொறுப்பு இருக்கான்னு என் வீட்டு தண்ணி, என் கரண்ட் எங்க வேணா வீணாக்குவேன், உமக்கு என்ன?
2: ஏ என்னப்பா பேசுற? ஏ நீர் வரையும் தவிர்க்கணும்னு சொல்லிருக்காங்க, நீரை சிக்கனமா பயன்படுத்தணும்னு சொல்லிருக்காங்க, புது வீடு கட்டிருக்க, புது தோப்பு வாங்கியிருக்க, அதுக்கெல்லாம் காசு இருக்கக்கூடிய உனகிட்ட இந்த டீப்ப மாத்ததுக்கு காசு இருக்காதா? எவ்வளவு தண்ணி தெருவுல, அதுவும் சிமெண்ட் ரோட்ல, சிமெண்ட் ரோட்ல சிந்துனா அந்த தண்ணி நிலத்தடியில் போகுமா?
0: என்னவா சொல்லிட்டு இருக்கு? புத்திமதி சொல்ல வந்த மாதிரி இருக்கு.
2: ஏ தம்பி, ஒரு கருத்தை சொன்ன ஏத்துக்கப்பா, விதாண்டவாதம் பேசாத. வா வா வீட்டுல போய் பாப்போம், தண்ணீரை என்னென்ன வகையில நீங்க விரயம் பண்றீங்கன்னு.
0: என்னவா சொல்லுறது? எல்லா வீடுகளையும் பயன்படுத்துறது மாதிரிதான் நாங்களும் தண்ணிய பயன்படுத்துறோம். இதுல என்ன கண்டுபிடிக்க போறாரு? புதுமையா சொல்ல போறாராம், புதுமையா.
2: வா முதல்ல வீட்டுக்கு, கிச்சன் பக்கம் வா.
0: ஏய், டீப்ப பைப்ல சொருகி பாத்திரம் கழுவக்கூடிய இடத்துல தண்ணி அந்த ஆள பாஞ்சிட்டு கிடக்கு. இவ வேற எங்க போறான்னு தெரியல. இவரு வேற பாத்துட்டார, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே.
2: ஏய், என்னப்பா யோசிக்க, உன் வீட்டுல என்ன நடக்குது? பாத்திரம் கழுகக்கூடிய இடத்துல ஒரு பாத்திரத்துல தண்ணிய சேகரம் பண்ணி அதுல பாத்திரத்தை கழுகணும். கிச்சன்ல இருந்து டீப்ப போட்டு பின்பக்கமா கொண்டுட்டு வந்து தண்ணி பூரா விரயமாக, தண்ணியினுடைய அருமை தெரியுமா?
0: ஏனே ஏனே, நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு உரைக்கின்னே. இங்க நான் விரயமாக்கக்கூடிய தண்ணி யாரோ ஒருத்தருக்கு பயன்படும், என்னன்னு
2: புரியுதா? இப்ப அண்ணன் சொல்லுறது புரியா? பல் துளக்கித்தியாப்பா?
0: ஏனே, இவனு வேற காலையில வந்துட்டானு, அதனாலதான் அவனு கூட தோட்டத்துக்கு போயிட்டம்னே. இப்ப போருங்க, பல்ல தேய்ச்சிட்டு வந்துரே.
2: தம்பி, நீ பல் தேய்க்கக்கூடிய அழக பாக்கட்டு.
0: ஓய், எதை பாக்கணும் எதை பாக்க கூடாதுன்னு கொஞ்சமா விவசாய இல்லையா? ஓய், அதுல உட்கார். ஓய்,
2: என்னத்தை இருக்க சொல்லுங்க? நீ பல் தேய்க்கக்கூடிய அழக பாக்கட்டு. என்னப்பா பல் துளக்குற? பைப்ப திறந்து விட்டுட்டே பல் துளக்குற?
0: திறந்த வர இப்படிதான் பல் துளக்க, எதுல என்ன வித்தியாசத்தை கண்டுரு?
2: என்னத்த வித்தியாசத்தை கண்டனா? பைப்ப திறந்து விட்டுருக்கியான்னு.
0: ஏய், இவருக்கு வார்த்தை வேற வித்தியாசமா போகுத. பல்லு தேய்க்க கூட விடுவாரா?
2: என்னத்த விடுகாரா? ஏ தண்ணி எவ்வளவு தண்ணி விரயமாகுது, பைப்பாடா பைப்பாடான்னு.
0: என்ன தினசரி இப்படிதான் நாங்க எல்லாம் பல்லு தேய்ப்போம்? ஏன், நான் மட்டுமா? எங்க குடும்பத்துல உள்ள எல்லாரும் இப்படிதானே பல்லு தேய்ப்பாங்க.
2: பாரு, சாதாரண விஷயம் இது கூட தெரியலையே. ஏய், இன்னையில இருந்தாது பைப்ப அடைச்சிட்டு தண்ணி விரயம் இல்லாம எப்ப தேவையோ அப்ப மட்டும் பைப்ப துறக்கமாயி செய்யல வருவியா? இப்படி
0: என்ன இவ்வளவு தூரம் நீங்க சொன்ன பிறகு செய்யாம இருப்பானே.
3: முச்சத்தில் இன்று

0: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குறும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
1: காதில் கேட்கின்றதா
2: சமத்து பிள்ளையா? கியூட்டா அழக வந்திருக்க கூடிய செல்லக்குட்டியோட பேர் என்னதுமா?
3: எம்எஸ் ரியானா ஜேக்கப்.
2: ரியானா, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க?
3: நாகர்கோயில்.
2: சரி, உங்களை இங்க யார் கூட்டிட்டு வந்தாங்க?
3: எங்க தாத்தா.
2: உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்கம்மா?
3: எங்க தாத்தா, எங்க அம்மா, என்னோட தம்பி, எங்க அப்பா துபாயில இருக்காங்க.
2: சரி, எல்லாருக்கும் பேரும் சொல்றீங்களா?
3: அம்மா

0: ஜான் கிறிஸ்டோபர்.
1: சரி, அழகா எல்லாருக்க பேரும் சொன்னீங்க. நீங்க எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கம்மா?
0: என்ன
1: சொல்ல போறீங்க போ நிகழ்ச்சியில?
0: நான் பாட்டு பாட போறேன்.
1: பாடுங்க.
0: என்ன பாட்டு பாடலாம்? இங்கிலீஷ் பாட்டு பாட போறேன்.
1: சரி, பாடுங்க.

0: அவ்வளவுதான். சரி, இந்த பாட்டு உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க?
1: நான் சும்மா கொஞ்ச நேரம் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேனா, அப்போ நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அதை கிளிக் போட்டேனா, அப்போ நான் அதுல இருந்து படிச்சேன்.
0: நீங்களே படிச்சுக்கிட்டீங்களா? சரி, வெரி குட்.
1: நான் ஸ்டோரிஸ் சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு காக்கா ரொம்ப பசிச்சான். அப்போ ஒரு கடைய பார்த்தான், ஒரு பாட்டி வடை சுட்டுட்டு இருந்தான். அப்போ அந்த காக்கா வாடி போய் ஒரு வடைய நைஸா எடுத்து ஒரு மரத்துல போய் சாப்பிட்டான். அப்புறம் ஒரு நரி ஸ்மெல்ல வந்தா நரிக்கும் பசிச்சு. அப்போ நரி ஏமாட்டலான்னு நினைச்சு காக்கவானால, காக்கா காக்கா நீ அழகா பாடுவ பாடுவியா அப்படி சொன்னோன்னா, காக்கா காக்கா அப்படி காக்கா சொன்னுச்சா, அப்ப வடை வாயிலிருந்து விழுந்துட்டு அப்ப நரி எடுத்துட்டு சாப்பிட்டேன்.
0: சரி, இந்த கதை உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க?
1: இது எங்க அம்மா, நான் சின்ன பிள்ளையா இருக்க போட்டு சொன்னாங்க.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றோடு இன்று காலை 9:02 ஆர்கேஜினி வழங்கும் வசந்த அழைப்பு நேர்லை நிகழ்ச்சி கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சல்
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தை நிறைவு செய்து தாயகம் வந்தடைந்தார். மேற்குவங்க மாநிலத்தின் பால்டா சட்டப்பேரவைத் தொகுதியில் மறுவாக்குப்பதிவு சற்றுமுன் தொடங்கியது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு தினம் இன்று தீவிரவாத எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. எபோலா வைரஸ் தடுப்புக்காக 2 வகை தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 5 நாடுகள் பயணத்தை நிறைவு செய்து புதுதில்லி வந்தடைந்தார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், நெதர்லாந்து, நார்வே, ஸ்வீடன் மற்றும் இத்தாலி நாடுகளில் அவர் மேற்கொண்ட பயணத்தின் மூலம் அந்நாடுகளுடன் வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா, எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதற்கிடையே தமது இத்தாலி பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் பல்வேறு துறைகள் குறித்து தாம் ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக இந்தியா இத்தாலி இடையேயான நட்புறவு மேம்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இது எதிர்காலத்தில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்புக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மேற்குவங்க மாநிலம் தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள பால்டா சட்டப்பேரவைத் தொகுதியில் மறுவாக்குப்பதிவு சற்றுமுன் தொடங்கியது. மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 2 சுயேட்சை வேட்பாளர்கள் உட்பட மொத்தம் 6 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் திரு ஜஹாங்கீர்கான் இத்தேர்தலில் போட்டியிடவில்லை என்று அறிவித்துள்ளார். எனினும் வேட்புமனுவை திரும்பப் பெறுவதற்கான காலக்கெடு நிறைவடைந்ததால் அவரது பெயரும் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. பிஜேபி சார்பில் திரு திபாங்ஷு பாண்டாவும், காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு அப்துல் ரசாக் முல்லாவும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திரு சம்புநாத் குர்மியும் போட்டியிடுகின்றனர். வாக்குப்பதிவு நடைபெறும் 285 வாக்குச்சாவடிகள் வெப் கேமரா மூலம் கண்காணிக்கப்படும் என்றும் தேர்தலை நேர்மையாகவும் அமைதியாகவும் நடத்துவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனுடன் புதுதில்லியில் நேற்று சந்தித்து பேச்சு நடத்தினார். இதுகுறித்து மத்திய நிதியமைச்சகம் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் மத்திய நிதியமைச்சரும் அமெரிக்க தூதரும் இருநாட்டு பொருளாதாரம் மற்றும் நிதி கூட்டாண்மை, முதலீட்டு வாய்ப்புகள், இருதரப்பு ஒத்துழைப்பு ஆகியவற்றை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மெட்டா, கூகுள், டெலிகிராம் உள்ளிட்ட சமூக ஊடகங்களின் பிரதிநிதிகளுடன் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் ஆலோசனை நடத்தினார். போட்டித் தேர்வுகள் தொடர்பான தவறான தகவல்கள் இத்தளங்களில் இடம்பெறுவது கவலை அளிப்பதாக கூறிய அவர் அதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். முக்கிய தேர்வுகளுக்கு முன்னதாக பல சமூக ஊடகங்கள் போலி வினாத்தாள் கசிவு தொடர்பான தகவல்களை சரிபார்க்காமல் வெளியிடுவதாக அவர் கூறியுள்ளார். இது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்துவதாகவும் இதை தவிர்க்க வேண்டும் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தினார். அடுத்த மாதம் நீட் மறுதேர்வு நடைபெறவுள்ள நிலையில் அமைச்சரின் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடு முழுவதும் எதிர்காலத்தில் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தில் மின்சார வாகனங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட அவர் மின்சார பேருந்துகள் மற்றும் மின்சார லாரிகளின் பயன்பாட்டை ஊக்குவிப்பது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். நாட்டில் மின்சார போக்குவரத்திற்கான மாற்றம் நடைமுறைக்கு ஏற்றதாகவும் வர்த்தக ரீதியாக நீடித்திருப்பதையும் உறுதி செய்வதற்காக அத்துறையை சார்ந்தவர்களுடன் இணைந்து செயல்பட அரசு உறுதி பூண்டுள்ளதாக திரு எச் டி குமாரசாமி தெரிவித்தார். சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடோலிடஸ் தலைமையிலான உயர்நிலைக் குழு இன்று முதல் 3 நாள் இந்தியாவில் பயணம் மேற்கொள்கின்றனர். சைப்ரஸ் அதிபர் நாளை பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்தித்து வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு இடைக்கால பேரவைத் தலைவர் திரு அன்பழகன் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். 30 உறுப்பினர்களில்

0: 29 பேர் பதவியேற்றுக் கொண்டனர். இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்ற என்ஆர் காங்கிரஸ் கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான திரு என் ஆர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. 1991 ஆண்டு இதே நாளில் தீவிரவாத செயல்களால் அவர் கொல்லப்பட்டதை அடுத்து தீவிரவாத எதிர்ப்பு தினமாக இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் தீவிரவாத ஒழிப்பு உறுதிமொழி எடுக்கப்படுகிறது. எபோலா வைரஸ் தடுப்பூசி உற்பத்தி செய்வதற்கு 9 மாதங்கள் வரை ஆகும் என்று உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. 2 வகை தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் அது இன்னும் மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே எபோலா வைரஸால் காங்கோவில் 139 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 600 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டாக்டர் டெட்ரோஸ் அதானம் கூறியுள்ளார். ஜெனீவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கோவில் 51 பேருக்கும் உகாண்டாவில் 2 பேருக்கும் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த வைரஸ் பாதிப்பால் பொது சுகாதார அவசர நிலை அறிவிக்கப்பட்ட நிலையில் அது பெருந்தொற்றாக மாறவில்லை என்றும் டெட்ரோஸ் அதானம் தெரிவித்துள்ளார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அஸ்ஸாம் சட்டப்பேரவையின் முதலாவது அமர்வு இன்று தொடங்குகிறது. இக்கூட்டத்தொடர் 4 நாட்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அவையின் முதல் நாள் நடவடிக்கைகள் பேரவையின் இடைக்கால தலைவரின் அறிவிப்புடன் தொடங்குகிறது. பேரவையின் இடைக்கால தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள பிஜேபியின் மூத்த சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சந்திரமோகன் பட்டோவாரி புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். அதைத் தொடர்ந்து சட்டப்பேரவைத் தலைவர் தேர்தலும் நடைபெறவுள்ளது. இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலரை கடந்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தூதர் அப்துல் நாசர் அல் ஷாலி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், இரு நாடுகளுக்கு இடையே விரிவான பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தத்தின் மூலம் இது சாத்தியமானதாக கூறினார். இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் அடுத்த 6 ஆண்டுகளுக்குள் 200 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு இருதரப்பு வர்த்தகம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் கடந்த 2022 ஆண்டு முதல் இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார உறவுகளை வலுவடைய செய்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தூதர் குறிப்பிட்டார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டி டிராவில் முடிவடைந்தது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 3 கோல்கள் போட்டன. இந்திய அணியின் சார்பில் கேப்டன் கேத்தன் குஷ்வாகா, கரண் கௌதம், பென் சித்தார்த் ஆகியோர் கோலடித்தனர். 4 போட்டிகளைக் கொண்ட இத்தொடரில் 2 அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றன. 2 ஆட்டங்கள் டிராவில் முடிவடைந்தன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கொல்கத்தா அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. முதலில் பேட் செய்த மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 147 ரன் எடுத்தது. 148 ரன் எடுத்தால் வெற்றியின் இலக்குடன் பின்னர் களமிறங்கிய கொல்கத்தா அணி 18.5 ஓவரில் 6 விக்கெட்டை இழந்து இலக்கை அடைந்தது. ஜெனீவாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 5 நாடுகள் பயணத்தை நிறைவு செய்து தாயகம் வந்தடைந்தார். மேற்குவங்க மாநிலத்தின் பால்டா சட்டப்பேரவைத் தொகுதியில் மறுவாக்குப்பதிவு சற்று முன் தொடங்கியது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று தீவிரவாத எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. எபோலா வைரஸ் தடுப்புக்காக 2 வகை தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோர்

இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் காலை 7:25. சேவை செய்திகள் கேட்கும் முன்
1: உங்கள் டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கரில்
2: அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரத்திலான ஊஞ்சல்கள்,
1: பாட்டில் வார்ட்ராப்,
2: ஷோகேஸ் பொருட்கள்,
1: சாய்ந்ததும் தூக்கத்தை தழுவும் தரம் வாய்ந்த ஈசி சேர்கள்,
2: தரத்திற்கு ஏற்ற விலையில் நிறைவாய் வாங்கிட
3: டிஜிமார்ட். இது நம்ம டிஜிட்டல் பார்ட்னர்
4: ஸ்டேடியம் இதில் நாகர்கோவில்
5: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோட் தக்கலை. டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில்.
6: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
7: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: மங்களக்குன்று பாலவிளை ஸ்ரீ பத்ரீஸ்வரி அம்மன் ஒற்றைக்கால் மண்டப சிவன் இசக்கி அம்மன் திருக்கோவில் வைகாசி மாத கொடைவிழாவில் இன்று காலை 8:30 சுதர்சன ஹோமம், காலை 9:00 அகண்டநாமம், பகல் 12:00 உச்சபூஜையும் தீபாராதனையும், நாலை 4:00 அபிராமி அந்தாதி, மாலை 5:30 தேவிக்கு சிறப்பு அலங்காரம், மாலை 5:50 சந்தியா தீபாராதனை, மாலை 6:00 சிறப்பு பூஜை, நாளை காலை 5:00 மகா கணபதி ஹோமம், 6:00 அபிஷேகம் உச்சபூஜை, 7:00 சிறப்பு பூஜை. கோவிலான் உள்ள அருள்மிகு சுடலை மாடசுவாமி திருக்கோவில் திருவிழாவில் பகல் 12:00 தீபாராதனை, இரவு 7:00 சுடலை மாடசுவாமிக்கு பூஜையும் தீபாராதனையும், நாளை காலை 6:00 தீபாராதனை. செம்பன்விளை ஐயா வைகுண்ட சுவாமி திருநிழல் தாங்கல் விழாவில் இன்று மாலை 4:30 பணிவிடை, மாலை 5:00 திரையீடு வாசிப்பு, நாளை காலை 6:00 உகப்படிப்பு. மேலசங்கரன்குழி அருள்மிகு முத்தாரப்பன் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று மாலை 6:30 சிறப்பு பூஜை, நாளை காலை 6:00 பூஜை. கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட அளவிலான எரிவாயு நுகர்வோர் குறை தீர்க்கும் கூட்டம் இன்று மாலை 4:00 அளவில் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களது தலைமையில் நடைபெறவுள்ளது. இதில் எண்ணெய் நிறுவனங்களின் மேலாளர்கள், எரிவாயு முகவர்கள் கலந்து கொள்கிறார்கள். இந்த கூட்டத்தில் மாநில மாவட்ட முகவரி பட்டியலில் உள்ள தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகள், எரிவாயு நுகர்வோர்கள் கலந்து கொண்டு எரிவாயு விநியோகம் செய்வதில் உள்ள குறைகளை தெரிவிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளாா்.

மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டி மையம் சார்பில் நாகர்கோவில் ஒவ்வொரு மாதம் இரண்டாவது அல்லது மூன்றாவது வெள்ளிக்கிழமைகளில் சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமானது நடைபெற்று வருகிறது. இம்மாதத்துக்கான சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறவுள்ளது. இவ்வேலைவாய்ப்பு முகாமில் கன்னியாகுமரி மாவட்ட தனியார் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் நேரடியாக வருகை புரிந்து தங்களுடைய நிறுவனங்களுக்கு தேவையான தகுதியுள்ள நபர்களை தேர்வு செய்ய உள்ளனர். இத்தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் 10ஆம் வகுப்பு, +2 பட்டப்படிப்பு, டிப்ளமோ, ஐடிஐ மற்றும் கணினி பயிற்சி கல்வி தகுதியுள்ளவர்கள் கலந்து கொள்ளலாம். இந்த தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொள்ள வரும் வெள்ளிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு கோணம் நாகர்கோவில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்திற்கு நேரடியாக வந்து பயனடைமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் இம்முகாமின் மூலம் தனியார் துறையில் தேர்வு செய்யப்படும் பதிவுதாரர்களது வேலைவாய்ப்பு பதிவு முப்பு விவரங்கள் ரத்து செய்யப்பட மாட்டாது எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த வேலைவாய்ப்பு முகாமில் பங்கேற்க விருப்பமுள்ள வேலை நாடுகள் மற்றும் வேலை அளிப்பவர்கள் தமிழ்நாடு தனியார் துறை வேலை இணையம், தமிழ்நாடு பிரைவேட் ஜாப் போர்ட்டல் என்ற இணையதளத்தில் தங்களது பதிவு செய்து கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். எனவே இச்சேவையை பொதுமக்களும் நிறுவனங்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 குண்டக்க மண்டக்க நேரலை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் குழு குழு ஏசி விழா. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 ஆர்கேஜி நெய் வழங்கும் வசந்த அழைப்பு நேரலை நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் காலை 7:30.
1: இன்றைய குறுஞ்செய்தி. அட, ரோபோ சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. ரோபோ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்?
2: நான் அரண்மனையில் இருக்கும் பொருட்களில் தூசி தட்டி சுத்தம் செய்து கொண்டிருக்கிறேன் பாஸ்.
1: அப்படியா, நல்ல விஷயம். ஏய், அதை எடுக்காதே ரோபோ, அது மன்னருக்கு கிடைத்த கோப்பை. உடைந்தால் மன்னருக்கு கடும் கோபம் வரும்.
2: நான் உடைக்காமல் பத்திரமாக தூசி தட்டி வைத்து விடுவேன்.
1: வேண்டாம் ரோபோ, சொல்வதை கேள். முடித்தே விட்டாயா?
3: அங்கே என்ன சத்தம்? யார் அங்கே? மந்திரியாரே, ரோபோ, நீங்கள் இருவரும் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்?
2: நான் தூசி தட்டியதில் இது கீழே விழுந்து உடைந்து விட்டது.
3: ஒரு மண்பானை விழுந்து உடைந்ததற்காய் இருவரும் இப்படி விளவெளத்து நிற்கிறீர்கள்?
1: கீழே விழுந்தது மண்பானை அல்ல மன்னா, நாங்கள் விளையாடி வென்ற சாம்பியன்ஷிப் கோப்பை.
3: என்ன, நான் வாங்கிய கோப்பை உடைந்து விட்டதா? மந்திரியாரே, இது உமது வேலைதானே?
1: தங்களது செல்ல பிள்ளை இந்த ரோபோ தான் தங்களது கோப்பையை உடைத்து விட்டது.
3: ரோபோ, நீயா இதை உடைத்தாய்?
2: பாஸ், நான் இதை உடைக்கவில்லை. தூசி தட்டும் போது ஸ்லிப் ஆகி கையில் இருந்து கீழே தவறி விழுந்து விட்டது.
3: என்ன, சாம்பியன்ஷிப் கோப்பை இப்படி உடைந்து கிடக்கிறது? இதை வெல்ல நான் எப்படி பாடுபட்டு கஷ்டப்பட்டு உழைத்திருப்பேன் தெரியுமா?
1: ஆமாம் ஆமாம், தீபாவளிக்கு யார் அதிகம் லட்டு சாப்பிடுகிறார்கள் என்ற போட்டியில் வென்ற கோப்பை தானே இது. அதற்கு தான் இவ்வளவு பெரிய பில்டப்.
3: என்ன கூறினீர்?
1: அது வந்து கவலைப்பட வேண்டாம், இதை கின்சுகி முறையில் ஒட்ட வைத்து தந்து விடுகிறேன் என்று சொன்னேன் மன்னா.
3: கின்சுகி முறையா? அது என்ன, இதுவரை கேள்விப்படாத பெயராக இருக்கிறது.
1: உடைந்த துண்டுகளை தங்கம் மூலம் ஒட்ட வைத்து மீண்டும் அழகான பொருட்களாக மாற்றும் ஜப்பானிய கலைதான் கின்சுகி.
3: என்ன, தங்கத்தை வைத்து பொருட்களை ஓட்டுகிறார்களா? வித்தியாசமான கலையாக இருக்கிறது. இதை யார் கண்டுபிடித்தார்கள்
1: மன்னா? முன்பொரு காலத்தில் ஜப்பானை சேர்ந்த ஆஷிகாகா யோஷிமிட்சு என்பவர் தனக்கு பிடித்த ஒரு தேநீர் கிண்ணத்தை உடைத்து விட்டாராம். அதனை அவ்வளவு எளிதில் தூக்கி போட முடியாத அளவுக்கு அவருக்கு பிடித்தமான கிண்ணம் அது. ஆகையால் அந்த கிண்ணத்தை எப்படியாவது சரி செய்தே ஆக வேண்டும் என்று நாலாபுரம் யோசித்த அவர் அதன் மூலம் உடைந்த கிண்ணங்களை ஒட்ட வைக்க தங்கத்தை பயன்படுத்தும் முறையை கண்டுபிடித்தாராம். இந்த தங்கம் பூசிய கிண்ணம் உடைந்ததே தெரியாமல் ஒரு புது வடிவமைப்பை கொடுத்தது. பார்க்கவே கண்ணை பறிக்கும் அளவிற்கு அவ்வளவு அழகாக இருந்தது. உடைந்த பொருளை இதற்கு முன் இருந்ததை விட மிக அழகாக மாற்றி இந்த கலையின் பெயர் தான் கின்சுகி.
3: இது நன்றாக இருக்கிறது. நமக்கு ரொம்ப பிடித்தமான பொருள் உடைந்து விட்டால் அதை தூக்கி எறியவும் மனம் இல்லாமல் வைத்திருக்கவும் முடியாமல் தவிர்ப்பதை விட இந்த முறையில் ஒட்டி மீண்டும் பயன்படுத்துவது நல்ல விஷயம்தான்.
1: கின்சுகி கலை இன்னொன்றையும் உணர்த்துகிறது மன்னா. நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய தோல்விகளை எப்படி கையாள்வது என்பதன் பின்னணியில் உள்ள தத்துவம் தான் கின்சுகி கலை. பொதுவாக நாம் ஒரு தோல்வியை கண்டுவிட்டாலே போதும், துவண்டு விடுவோம். தோல்வியை எப்படி சிறப்பான வெற்றிக்கு அடித்தளமாக்குவது என்பதை பற்றி அன்னங்களில் நாம் யோசிக்கவே மாட்டோம். ஒரு பொருள் உடைந்தால் நாம் என்ன செய்வோம்?
3: அதை தூக்கி போட்டு விடுவோம் அல்லது கம் வைத்து ஒட்ட பார்ப்போம், அவ்வளவுதானே.
1: ஆனால் அதுவும் சில நாட்களிலே உறுதித்தன்மை இல்லாமல் மீண்டும் உடைந்துவிடும். உடைந்த பொருளானாலும் சரி, வாழ்வில் தோல்வியானாலும் சரி, மீண்டும் உடையாத அளவு அடுத்த முயற்சி இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் கலையாக உள்ளது இந்த கின்சுகி.
3: அரடா, பார்த்தீரா மந்திரியாரே, இப்படி ஒரு அழகான வாழ்வியல் தத்துவத்தை உணர்த்துகிறது. நல்ல விஷயம் எங்கிருந்தால் என்ன, கற்றுக்கொள்வதில் தவறில்லையே. அது சரி மந்திரியாரே, நான் வென்றதோ வெள்ளி கோப்பை, ஆனால் கீழே உடைந்து கிடப்பது மண் கோப்பை. எப்படி இது மாறியது?
1: அது அது தங்களுக்கு வழங்கப்பட்டது வெள்ளி மூலம் பூசப்பட்ட மண் கோப்பை மன்னா.
3: அது எப்படி உமக்கு தெரிந்தது?
1: லட்டு சாப்பிடும் போட்டியில் வென்ற மன்னருக்கு இது

0: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
1: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியு அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்வரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சிக சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம்.
4: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு.

0: சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
2: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: SS நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். SS நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
6: நாகர்கோவில் செயின்ட் அல்போன்சா அகாடமி ஃபார் எக்ஸலன்ஸ் இன் அல்போன்சா நீட் அகாடமி வழங்கும் +1 நீட் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம். 11ஆம் வகுப்பில் மேக்ஸ் பயாலஜி, பியூர் சயின்ஸ், மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் CA ஃபவுண்டேஷன் கோர்ஸ் உடன் கூடிய காமர்ஸ் அக்கௌண்டன்சி வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளும் உள்ளன. அல்போன்சா நீட் அகாடமி, அல்போன்சா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேம்பஸ், ARP கேம்ப் ரோட், நாகர்கோவில். மொபைல் 944-5-8-1-8-8-0-0, போன் 04-652-265-8-6-3. அட்மிஷனுக்கு முந்துங்கள்.
7: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 ஆர்கேஜினை வழங்கும் வசந்த அழைப்பு நிலை நிகழ்ச்சி கேட்கலாம். நேர்களை தென்குமரி தென்னை கேட்டிருக்கும் இனி பொதறிவு கேள்விக்கான நேரம். சரி, பொதறிவு கேள்வி என்ன தெரிஞ்சுக்கலாமா? பிரிக்ஸ் கூட்டமைப்பிற்கு 2026 எந்த நாடு தலைமை வகிக்கிறது? அதாவது பிரிக்ஸ் கூட்டமைப்பிற்கு இந்த ஆண்டு தலைமை வகிக்கும் நாடு எது? இதுதான் இன்றைய பொதறிவு கேள்வி. கேள்வி என்னன்னு, கேள்விக்கான பதில் என்ன நியூஸ்டே இருங்க. ஒரு பாடல் கேட்டு வந்தெல்லாம். சீதா திரைப்படத்திலிருந்து யுகபாரதியின் வரிகளில் திவுநந்தன் தாமஸ் இசையில் பிரதீப் குமார், கார்த்திக் வைத்தியநாதன் ஆகியோர் பாடியது.

0: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
1: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
0: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 0465223066
1: செல் நம்பர் 9488230666.
2: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
3: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
2: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
3: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
2: சேர்க்கை நடைபெறுகிறது.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
6: எங்களின் தங்கமான வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இன்றைய தங்க விலைக்கு எந்த கழிவும் இல்லாமல் 0% டிடக்ஷனில் புதிய தங்க நகை வாங்கி செல்லலாம். அது மட்டுமில்லாமல் புதிய தங்க நகை வாங்கும் போது அதன் சேதாரத்தில் 20% வரை மற்றும் வைர நகை வாங்கும் போது அதன் கற்களின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை May 31 வரை மட்டுமே. தங்கத்தின் மதிப்பை சரிபார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. TNC அப்ளை தனிஷ்க் ஜங்ஷன் நாகர்கோவில்.
7: தென்குமரி நிலையில் இனி நாம் கேட்போம் தேதியும் சேதியும்.

0: இன்று மே மாதம் 21ஆம் தேதி.
1: சர்வதேச கலாச்சார பன்முகத்தன்மை தினம் இன்று.
0: கலாச்சாரம் என்பது பழங்கால வரலாற்றையும் பழக்க வழக்கங்களையும் அறிந்து கொள்ள நமக்கு உதவுகிறது.
1: ஒரு குழுவின், இனத்தின், நாட்டின் கலாச்சாரத்தை அறிந்து கொள்ள ஐநா பொதுச்சபை ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தது.
0: அதன் மூலம் மே மாதம் 21ஆம் தேதியை உலக கலாச்சார பன்முகத்தன்மையின் முன்னேற்ற தினமாக அறிவித்தது.
1: சர்வதேச தேயிலை நாள் இன்று.
0: ஐநா சபையினால் ஆண்டுதோறும் மே மாதம் 21ஆம் தேதி கொண்டாடப்படும் சர்வதேச தேயிலை நாள் உலக நாடுகளில் தேயிலையின் நீண்ட வரலாறு, ஆழமான கலாச்சார பொருளாதார முக்கியத்துவம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது.
1: ஆங்கிலேய தொல்லியல் ஆய்வாளர் மேரி அன்னிங் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
0: 1799 ஆண்டு இதே நாளில் பிறந்த மேரி அன்னிங் அவர்கள் பல புதைப்படிவங்களை சேகரித்ததன் மூலம் புவியின் வரலாற்றை பற்றியும் முற்கால வரலாறு பற்றியும் இவ்வுலகிற்கு தெரிவித்துள்ளார்.
1: இவர் மறைந்து 163 ஆண்டுகளுக்கு பின்னர் பிரிட்டன் அரசு அறிவியல் வளர்ச்சிக்கு பாடுபட்ட 10 பெண்களின் பட்டியலில் இவரது பெயரையும் இணைத்து இவரை பெருமைப்படுத்தியுள்ளது. ஐநா சபையில் உயர் அலுவலராக தொடர்ந்து 22 ஆண்டுகள் பணியாற்றிய சி வி நரசிம்மன் அவர்கள் 1915 ஆண்டு இதே நாளில் பிறந்தவராவார்.
0: 1936 ஆண்டு நடைபெற்ற இந்திய குடிமைப்பணி தேர்வில் இந்திய மாணவர்களிலேயே முதல் மாணவராக தேர்ச்சி பெற்ற இவர் நம் நாட்டின் உயர்ந்த அரசு பணிகளிலும் பணிபுரிந்துள்ளார்.
1: ஐநா சபை குறித்து 3 புத்தகங்களை எழுதி வெளியிட்டுள்ள இவர் கர்நாடக இசையிலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தார்.
0: இந்திய நடன கலைஞர் அனிதா ரத்னம் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
2: நாத வினோதங்கள், நடன சந்தோஷங்கள், பரம சுகங்கள் தருமே.
1: தமிழகத்தைச் சேர்ந்த இந்திய பாரம்பரிய நடன கலைஞரும் நடன ஆசிரியருமான அனிதா ரத்னம் அவர்கள் 1954 ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
0: பரதநாட்டியத்தில் முதன்மை பயிற்சி பெற்ற இவர் கதகளி, மோகினி ஆட்டம், களரி பயிற்சி எனும் நடனம் மற்றும் போர்க்கலைகளிலும் முறையான பயிற்சி பெற்றுள்ளார்.
1: இக்கலைகள் ஒருங்கிணைந்த ஒரு தனிப்பட்ட நடன பாணியை உருவாக்கி நியோ பாரத் நாட்டியம் என பெயரிட்டுள்ளார்.
2: அபிநயம் காண்பதும் அதில் மனம் தோய்வதும் ஏழு பேரு தருமே.
0: மலையாள நடிகர், திரைப்பட தயாரிப்பாளர், பின்னணி பாடகர், திரைப்பட விநியோகஸ்தர் மற்றும் இயக்குநர் என பல முகங்களை கொண்ட மோகன்லால் அவர்கள் 1960 ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
1: 400 மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ள இவர் பத்மஸ்ரீ விருது, பத்மபூஷன் விருதுகளையும் பெற்றுள்ளார்.
0: 2009 ஆண்டு மாநில பாதுகாப்பு படையில் துணைநிலை ஆளுநர் என்ற கௌரவ பதவியை பெற்ற இந்தியாவின் முதல் நடிகர் இவரே ஆவார்.
1: ஆம் ஆண்டு இதே நாளில் ஆர்க்டிக் பெருங்கடல் பனிப்பாறைகளில் முதன் முதலில் அறிவியல் ஆய்வுக்கூடம் ஒன்றினை சோவியத் ஒன்றியம் அமைத்தது. முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் நினைவு தினம் இன்று.
0: இந்தியாவின் புகழ்பெற்ற அரசியல் குடும்பத்தில் பிறந்தும் அரசியல் மீது ஆர்வமில்லாது விமானம் ஓட்டும் தொழிலில் ஈடுபட்டிருந்த ராஜீவ்காந்தி அவர்கள் 1984 ஆண்டு முதல் 1989 ஆண்டு வரை இந்தியாவின் 6வது பிரதமராக பதவி வகித்தார்.
1: இவர் 1991 ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார்.
0: அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் அமெரிக்க பெண்மணி ஜேன் ஆடம்ஸ் அவர்கள் 1935 ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார்.
1: இவர் பெண்கள் வாக்குரிமைக்காகவும் உலக அமைதிக்காகவும் போராடிய ஒரு தலைவர் ஆவார்.
3: தேதியும் செய்தியும்.
4: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சியை வழங்கும்.

0: வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் குழு குழு ஏசி மீழா.
1: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்.
2: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்.
1: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
2: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
1: தடிக்காரன் கோணம் ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704.
2: ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டர், தடிக்காரன் கோணம். காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி, பழவிளை, நாகர்கோவில்.
3: அரசு உதவி பெருமை கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல், IEEE,
2: ECE, ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
3: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
2: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பு பெற அழையுங்கள்.
3: 04652253900.
4: நம்ம ஊர் ரோட்ல டிரைவ் பண்றதுக்கான அதிகமான மைலேஜ் இருக்கிற காரா பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப உங்களுக்கான ஒரே சாய்ஸ் பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் ஹைபிரிட் மைலேஜ் இருக்கிற டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹைரைடர் தாங்க. ஆமாங்க, இதுல ஃபுல் டேங்க் ஃபியூவல் போட்டுட்டு உங்களால 1200 கிலோமீட்டர் வரை டிரைவ் பண்ண முடியும்.
5: அட்வான்ஸ்ட் ஹைபிரிட் டெக்னாலஜி, சைலன்ட் ஸ்மூத் பெர்ஃபார்மன்ஸ், லக்ஸரி கம்ஃபர்ட் எல்லாமே ஒரே எஸ்யூவில. 2025 மாடலுக்கு அட்டகாசமான ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு.
6: மேலும் விவரங்களுக்கு ஆனமலை டொயோட்டா நாகர்கோவில் கால் 7373035400.
2: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
3: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
2: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 04652230666,
3: செல் நம்பர் 9488230666.
0: இனி பொது அறிவு கேள்விக்கான பதில் என்ன தெரிஞ்சுக்கலாம். கேள்வி இதுதான், பிரிக்ஸ் கூட்டமைப்பிற்கு 2026 எந்த நாடு தலைமை வகிக்கிறது? இதற்கான பதில் நம்ம இந்தியா தான். நம்ம இந்திய நாடு தான் இந்த வருஷம் பிரிக்ஸ் கூட்டமைப்பிற்காக தலைமை பொறுப்பு ஏற்றிருக்காங்க. பிரிக்ஸ்ல மொத்தம் 10 நாடுகள் இருக்கு. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. 2025 இருந்து 17வது எடிஷன் பிரிக்ஸ் தலைவர்கள் மாநாடு ரியோ டி ஜெனிரோல பிரேசில் நடந்துச்சு. இந்த வருஷம் இந்தியாவில் நடக்க போகுது. இப்ப ரீசெண்டா தான் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு டெல்லியில நடந்திருக்கு. இனி தலைமை தலைவர்கள் மாநாடும் நடக்கும். 2006 தான் பிரிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் சைனால இருக்கு, ஷாங்காய் என்ற நகரத்துல. இனி அடுத்த ஆண்டான 2027 சீனா நாடு தான் தலைமை பொறுப்பை ஏற்க இருக்கு. நேரில் இன்றைய பொதுறிவு கேள்வியும் பதிலும் மீண்டும். பிரிக்ஸ் கூட்டமைப்பிற்கு 2026 எந்த நாடு தலைமை வகிக்கிறது? நம் இந்திய நாடு. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும். தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
7: நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். SS நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
8: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
9: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
8: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
9: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
0: தென்குமரத்தில் கேட்டிருக்கும் இனி நாகர்கோவில் வடசேரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கறிகள் மற்றும் பழங்களின் விலை விவரம் என தெரிஞ்சுக்கலாம். நாட்டு கத்திரிக்காய் கிலோ 1 ₹60, கத்தரிக்காய் சாதாரகம் ₹50, நாட்டு வெண்டைக்காய் ₹45, வெண்டைக்காய் பச்சை ₹30, நாட்டு தக்காளி ₹45, ஆப்பிள் தக்காளி ₹52, நாட்டு மிளகாய் ₹75, நாடன் மிளகாய் ₹150, சீனி அவரைக்காய் ₹45, வெள்ளரிக்காய் ₹15, பாகற்காய் ₹60, இஞ்சி 1 கிலோ ₹160, உருளைக்கிழங்கு ₹35, சேனைக்கிழங்கு ₹45, வல்லாறு ₹25, கேரட் ₹70, முட்டைக்கோஸ் ₹45, வாழைக்காய் 10 எண்ணம் ₹50, முருங்கைக்காய் 10 எண்ணம் ₹35, சின்ன வெங்காயம் கிலோ 1 ₹70, பூசணி ₹65, தடியங்காய் ₹15, மரவள்ளி ₹40, புளி 1 கிலோ ₹140, பொடலி ₹50, பீன்ஸ் ₹120, சவுச்சவ் ₹85, தட்டைப்பயிறு ₹45, பீட்ரூட் ₹50, முள்ளங்கி ₹45, எலுமிச்சை ₹120, நார்த்தங்காய் ₹40, காலிஃபிளவர் ₹45, தேங்காய் குடுமையுடன் ₹65, குடுமி இல்லாத தேங்காய் ₹50, வாழையிலை உருப்பட்டு ₹15, மல்லிக்கீரை ₹90, புதினா ₹70, பால் செம்பு ₹70, வழுதுலங்காய் ₹45, கோவைக்காய் ₹68, சுரைக்காய் ₹22, காராமணி ₹50, கருவேப்பிலை ₹50. இனி பழங்களின் விலை விவரம். வாழைப்பழம் நேந்திரன் ₹50, பப்பாளி ₹30, நெல்லி ₹60. இனி நெல் விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நெல்லுகத்தையும் குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு ₹2500, உள்ளூர் சந்தையில் ₹1700 விற்கப்படுகிறது. இனி குமரி மாவட்ட அணைகளின் நீர்மட்ட நிலவரம். இன்றைய காலை நிலவரப்படி பேச்சிப்பாறை அணை 23.65 அடி, பெருஞ்சாணி அணை 27.7

0: பூஜ்ஜியமடி, சிற்றர் அணை 1 5.38 அடி, சிற்றர் அணை 2 5.48 அடி, பொய்கை அணை 16 அடி, மாமல்லபுரம் அணை 17.55 அடியாக காணப்படுகிறது.
1: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
2: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
6: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
7: உங்கள் டிஜிமார்ட்டின் கோடைக்கால சிறப்பு சலுகை விற்பனை.
8: உலக தரம் வாய்ந்த அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரக்கட்டில், சோஃபா, மெத்தை, டைனிங் டேபிள்கள்,
7: வரவேற்பறையை அலங்கரிக்கும் கலை நயமிக்க மர சிற்பங்கள், வாழ்த்துவாக்குகள், பூக்கூடைகள், கண்ணை கவரும் ஓவியங்கள், கிஃப்ட் பொருட்கள் வாங்கிட வாருங்கள்.
9: டிஜிமார்ட், இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.
7: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
9: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை. டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோயில்.
10: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
11: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
0: நேர்களையத்துடன் நிறைவேறுகிறது தென்குமரி தேனலை. இன்னும் சில நொடிகளை தொடர்வது செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சல்
12: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். உணவு பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பில் நீண்டகாலம் பங்களிப்பு செய்ததற்காக உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயிரி விருது பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு ரோம் நகரில் வழங்கப்பட்டது. 5 நாடுகள் பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் தாயகம் வந்தடைந்தார். எதிர்காலத்தில் போக்குவரத்திற்கு மின்சார வாகனங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார். இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலரை கடந்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலம் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் மறுவாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு தினம் இன்று தீவிரவாத எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் காங்கிரஸ் கட்சியினர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் காலை 10 மணி அளவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பட்டா பெயர் மாற்றம் செய்வதற்கு லஞ்சம் கேட்டதாக கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். திருவாரூரில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை சார்பில் நாளை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எபோலா வைரஸ் தடுப்புக்காக 2 வகை தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி 3-3 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிவடைந்தது. ஜெனீவாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
13: நேரம் 8:02. ஆகாஷ்வாணி.

0: அமைதியின் தூதுவர் மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்களின் நினைவு தின சிறப்புரை. வழங்குபவர் எம் சுமித்ரா அவர்கள்.
1: அரசியல் அதிகாரத்தை ஒரு பொறுப்பாக மட்டுமே பார்த்து இந்தியாவின் எதிர்காலத்திற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த ஒரு உன்னத மனிதர், நாட்டை நவீனமயமாக்கவும் 21ஆம் நூற்றாண்டுக்கு தயார்படுத்தவும் கணினி மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்திற்கு அடித்தளம் அமைத்து உள்நாட்டில் அமைதியை நிலைநாட்டிய நல்லிணக்க நாயகர் மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு தினம் இன்று. இன்றைய தினமானது பயங்கரவாத எதிர்ப்பு தினமாகவும் அனுசரிக்கப்படுகிறது.

பயங்கரவாதம் மற்றும் வன்முறையின் அபாயங்களை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, அமைதியை மேம்படுத்துவது மற்றும் தேசிய ஒற்றுமைக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் சக்திகளுக்கு எதிராக ஒன்றுபட்ட நடவடிக்கைகளை ஊக்குவிப்பது ஆகியவற்றை இந்நாள் நோக்கமாக கொண்டுள்ளது. மனிதர்களுக்குள் பாகுபாடற்ற அன்பு பாராட்டுவது, ஜாதி மத மொழி எல்லைகளை கடந்து நாம் அனைவரும் ஒருதாய் மக்கள் என்ற உணர்வோடு வாழ்வதுதான் நல்லிணக்கம். இந்த உன்னத பண்பை தன் வாழ்நாள் முழுவதும் போற்றி வளர்த்தவர் ராஜீவ்காந்தி அவர்கள். 1944 ஆகஸ்ட் 20 அன்று மும்பையில் பாரம்பரியமிக்க நேரு குடும்பத்தில் இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி மற்றும் ஃபெரோஸ் காந்தி ஆகியோரின் மூத்த மகனாக பிறந்தார். தனது ஆரம்ப கல்வியை டெஹ்ராடூனில் உள்ள புகழ்பெற்ற டூன் பள்ளியில் முடித்த அவர் பின்னர் லண்டனில் உள்ள கேம்பிரிட்ஜ் ட்ரினிட்டி கல்லூரி மற்றும் இம்பீரியல் கல்லூரியில் இயந்திர பொறியியல் பயின்றார். அறிவியல் பூர்வமான சிந்தனையும் நவீன உலகை குறித்த தெளிவான பார்வையும் அவருக்கு இக்காலகட்டத்தில்தான் உருவானது. அரசியல் குடும்பத்தில் பிறந்தாலும் அவருக்கு ஆரம்பத்தில் அரசியலில் ஈடுபட விருப்பமில்லை. தனது சொந்த உழைப்பில் வாழ விரும்பிய அவர் வணிக ரீதியான விமானி உரிமம் பெற்று விமான நிறுவனம் ஒன்றில் விமானியாக தன் பணியை தொடங்கினார். எளிய மனிதராக அமைதியான வாழ்க்கையை தன் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தார். அவரது தம்பி சஞ்சய் காந்தியின் எதிர்பாராத மறைவுக்கு பிறகு தாயாருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் 1981 அமைதி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு முதன் முதலாக நாடாளுமன்ற உறுப்பினரானார். அரசியல் சூழ்நிலைகள் அவரை விரும்பியோ விரும்பாமலோ பொது வாழ்விற்குள் இழுத்து வந்தன. 1984 அக்டோபர் 31 மேனாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்களின் மறைவுக்கு பிறகு தேசத்தை கட்டிக்காக்கும் பொறுப்பு ராஜீவ்காந்தி அவர்களின் தோள்களில் விழுந்தது. தனது 40வது வயதில் இந்தியாவின் மிக இளம் வயது பிரதமராக பொறுப்பேற்றார். இந்தியாவின் இன்றைய தகவல் தொழில்நுட்ப புரட்சிக்கு அடித்தளமிட்டவர் ராஜீவ்காந்தி அவர்கள் ஆவார்கள். 1980களிலேயே இந்தியாவின் எதிர்காலம் கணினியிலும் தொலைத்தொடர்பிலும் தான் உள்ளது என்பதை அவர் தீர்க்க தரிசனமாக உணர்ந்திருந்தார். அக்காலத்தில் கணினியை கொண்டு வந்தால் வேலைவாய்ப்புகள் பறிபோகும் என்ற பலர் விமர்சித்த போதிலும் தொழில்நுட்பமே ஏழைகளின் முன்னேற்றத்திற்கான கருவி என்று கூறி ஷாம் பிட்ரோடா போன்ற வல்லுநர்களின் உதவியோடு தொலைத்தொடர்பு மற்றும் கணினி புரட்சியை ஏற்படுத்தினார். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு புதிய உயிர் கொடுக்கும் வகையில் 3 பஞ்சாயத்து ராஜ்ய முறையை கொண்டு வர சட்ட வடிவமைப்பு செய்தார். இதன் மூலம் கிராம பஞ்சாயத்துகள், பேரூராட்சிகள், நகராட்சிகள் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகளாக மாற வழிவகை செய்யப்பட்டது. உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை கட்டாயமாக்கினார். இதன் விளைவாக இந்தியாவின் கிராமப்புறங்களில் லட்சக்கணக்கான பெண் தலைவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்களாக உருவெடுத்து சமூக மாற்றத்திற்கு வித்திட்டனர். இந்தியாவின் மனிதவளத்தை மேம்படுத்த கல்வியே மிக சிறந்த ஆயுதம் என்பதை உணர்ந்து 1986 தேசிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தினார். கல்வித்துறையை நவீனமயமாக்குவதும் அனைவருக்கும் தரமான கல்வி கிடைப்பதும் இதன் நோக்கமாக இருந்தது. ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்ற போது பஞ்சாப், அசாம், மிசோரம் போன்ற மாநிலங்களில் உள்நாட்டு கலவரங்களும் தீவிரவாத போக்குகளும் உச்சத்தில் இருந்தன. வன்முறையால் எதையும் சாதிக்க முடியாது, பேச்சுவார்த்தை மூலமே அமைதியை நிலைநாட்ட முடியும் என்று அவர் உறுதியாக நம்பினார். உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு மோதல்களுக்கு தீர்வு காண அமைதி பேச்சுவார்த்தைகள் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தங்களை மேற்கொண்டார். அசாமில் சட்டவிரோத குடியேற்றத்தை காரணமாக கொண்டு 6 தொடர் போராட்டம் நடைபெற்று வந்தது. 1985
ஆகஸ்ட் 15

ஐந்து அன்று அனைத்து அசாம் மாணவர் சங்கம் மற்றும் அசாம் கணசங்கிராம் பர்ஷத் அமைப்புகளுடன் மத்திய அரசு சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தி அசாம் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதனால் வடகிழக்கு மாநிலங்களில் ஜனநாயகம் மற்றும் அமைதி திரும்பியது. வடகிழக்கு இந்தியாவின் மிக வெற்றிகரமான அமைதி ஒப்பந்தமாக கருதப்படுவது மிசோரம் அமைதி ஒப்பந்தமாகும். இது ஜூன் 30, 1986 அன்று கையெழுத்தானது. மிசோ தேசிய முன்னணி தலைவர் லால் தெங்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கிளர்ச்சியாளர்கள் தங்கள் ஆயுதங்களை அரசிடம் ஒப்படைத்தனர். 1987 மிசோரமிற்கு முழு மாநில அந்தஸ்து வழங்கப்பட்டு அமைதியான முறையில் தேர்தல்கள் நடத்தப்பட்டது. இந்திரா காந்தி அவர்களின் மறைவிற்கு பிறகு பஞ்சாபில் நிலவிய கடுமையான கொந்தளிப்பை தணிக்க தொடர் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு ஜூலை 24, 1985 அன்று ராஜீவ்காந்தி அவர்களும் சிரோன்மணி அகாலிதளத்தின் தலைவர் ஹர்ஷந்த் சிங் லோங்கோவால் அவர்களும் பஞ்சாப் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். சண்டிகரை பஞ்சாபின் தலைநகராக மாற்றுவது, கலவரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு மற்றும் அண்டை மாநில நதிநீர் பகிர்வு பிரச்சினைகளை தீர்க்க நடுவர் மன்றம் அமைப்பது என பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு பஞ்சாபில் மீண்டும் ஜனநாயகம் மலர வழிவகை செய்யப்பட்டது. தன் அரசியல் லாபங்களை கருதாமல் நாட்டின் ஒருமைப்பாடே முக்கியம் என்று கருதி இந்த வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தங்களை அவர் நிறைவேற்றினார். இந்தியாவின் வளர்ச்சி என்பது அதன் அண்டை நாடுகளின் அமைதியோடும் பிணைக்கப்பட்டுள்ளது என்பதை ராஜீவ்காந்தி அவர்கள் அறிந்திருந்தார். இலங்கையில் நிலவிய இனப்பிரச்சினைக்கு அரசியல் ரீதியான தீர்வு காணவும் அங்குள்ள தமிழ் மக்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் 1987 இலங்கை அதிபர் இணைந்து இந்திய இலங்கை அமைதி ஒப்பந்தத்தை மேற்கொண்டார். உலக அரங்கில் அணு ஆயுத போட்டியை குறைக்கவும் முழுமையான அணு ஆயுத ஒழிப்பை வலியுறுத்தியும் ஐக்கிய நாடுகள் சபையில் அவர் ஆற்றிய உரைகள் அவரை ஒரு உலகளாவிய அமைதி தூதராக நிலைநிறுத்தின. ராஜீவ்காந்தி அவர்கள் எப்போதுமே மக்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டவர். அச்சுறுத்தல்கள் மற்றும் பாதுகாப்பு எச்சரிக்கைகள் இருந்தபோதிலும் எளிய மக்களிடம் நேரடியாக சென்று கைகுலுக்குவதையும் அவர்களின் குறைகளை கேட்பதையும் வழக்கமாக கொண்டிருந்தார். அமைதிக்காக அவர் எடுத்த முயற்சிகளை அவரது இறப்பிற்கு காரணமாக அமைந்தது. தனது 47வது வயதிலேயே இந்திய தேசத்தின் ஒற்றுமைக்காகவும் நல்லிணக்கத்திற்காகவும் தன் இன்னுயிரை தியாகம் செய்தார். அவரது அரும்பெரும் சேவையை பாராட்டி இந்திய அரசு அவருக்கு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதை வழங்கி கௌரவித்தது. நல்லிணக்க நாயகர் ராஜீவ்காந்தி அவர்கள் இன்று நம்மிடையே மறைந்திருக்கலாம். ஆனால் அவர் விதைத்த டிஜிட்டல் இந்தியாவின் கனவுகளும் அவர் போற்றிய மதசார்பற்ற நல்லிணக்க சிந்தனைகளும் என்றும் அழியாதவை. ஜாதி மத மொழி பூசல்களால் தேசம் பிரிக்கப்படக்கூடாது. அனைவரும் இந்தியர் என்ற ஒற்றை அடையாளத்தின் கீழ் ஒன்றிணைய வேண்டும் என்பதே நாம் அவருக்கு செலுத்தும் உண்மையான அஞ்சலியாகும்.

அமைதியின் தூதுவர் மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்களின் நினைவு தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் எம் சுமித்ரா அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

0: Control Organization has issued an advisory saying cosmetics can only be rubbed, sprayed or sprinkled on body. The newspaper headlines, "No cosmetic job with jabs," warns drug regulator. The Indian Express in an exclusive writes, "Working in my own grave, how workers are training robots that may replace them." The news item writes about workers in factories who are asked to wear smart glasses throughout their day to gather what's called that can teach
1: how people perform physical tasks. And finally, Times writes, Google rejigs iconic search box for AI era. Apple is redesigning its iconic search box and adding new artificial intelligence coding tools in its first step to expand influence in the age of AI. And with that, it's back to you, Saira.
2: Thanks, Shagun. And now before we end the bulletin, the headline. Modi successfully completes his visit to Italy, marking final leg of his five-nation official tour. India and Italy to celebrate 2027 as Year of Culture and Tourism to strengthen dialogue between the two ancient civilizations. Centre ropes in major social media platforms to crack down on rumours and fake paper leak claims ahead of NEET UG re-examination. West Bengal government begins handing over land to BSF for barbed wire fencing along Indo-Bangladesh border. Re-polling begins in Falta Assembly constituency of West Bengal. And in IPL cricket, Kolkata Knight Riders beat Mumbai Indians by 4 wickets to keep their playoff hopes alive. And with that, we end the morning news. Have a great day.
3: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 8:30.
5: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
6: சைபால்
7: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: முகத்தில்
9: நந்திவர்மன் காலத்தில் நடந்த சம்பவம் ஒன்று சொல்கிறேன், கேளுங்க. அது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்குறீங்களா? கல்வெட்டில் இருக்கு. நந்தி கலம்பகத்தினால புகழ்பெற்றவன் மூன்றாம் நந்திவர்மன். அவன் ஆண்ட இடம் தெள்ளாறு, தெள்ளாறு எறிந்த நந்திவர்மன் அப்படின்னு அவனை பற்றி பெருமையாக சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அந்த ஊரில் ஒரு தேர்தல் நடந்தது, ஊராட்சி தேர்தல். அந்த தேர்தலில் அந்த ஊருக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது ஒரு பெண்மணி. அந்த பொண்ணுக்கு பெருங்கருணை அப்படின்னு பேர். அந்த பொண்ணு தான் ஊராட்சி மன்ற தலைவி. ஒரு நாள் சாயந்தரம் அந்த ஊரில் சில பெண்கள் வந்து குளத்துக்கு போய் குடிநீர் மொண்டு எடுத்துக்கிட்டு குடத்தை இழுப்பில் வச்சுக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வழியில் ஒரு ஆள் குடிச்சுட்டு அவங்கக்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பெண்களை பற்றி அவதூறான வார்த்தைகளை பேசியிருக்கான். உடனே அந்த பெண்கள் ஊராட்சி மன்ற தலைவிகிட்ட போய் இதை பற்றி புகார் பண்ணியிருக்கிறாங்க. அந்த தலைவி, அதுதான் அந்த பெருங்கருணை, உடனே வம்பு பண்ண அந்த ஆசாமி யாருன்னு விசாரித்து பார்த்தாங்க. பார்த்தா அது வேற யாரும் இல்லை, தன்னோட கணவன் தானுங்கிறது புரிஞ்சுது. தவறு பண்ணினது தன்னுடைய கணவன், அதனால் நீதி தவற முடியுமா? மறுநாள் ஊர் கூட்டம் நடந்தது. கிராம மன்றத்தில் அந்த குற்றவாளி விசாரிக்கப்படுறான். விசாரிக்கிறது மனைவி, பதில் சொல்கிறது கணவன். இருந்தாலும் தீர்ப்பு என்ன தெரியுமா? இந்த ஊரில் உள்ள திருமூலட்டானேஸ்வரர் கோவிலுக்கு சில பசுக்களை தானமாக கொடுக்கணும், இன்னும் சில பொருள்களையும் தானமாக கொடுக்கணும். ஒரு மண்டலம் வரைக்கும், அதாவது 48 நாள் வரைக்கும் தினமும் பொழுது விடியறதுக்கு முன்னாடியே கோயிலுக்கு போய் அந்த முன்புறத்தை சுத்தப்படுத்தணும், மெழுகணும், பூமாலை கட்டணும், அகல் விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கணும். இதுதான் தீர்ப்பு. ஊர் கூட்டம் கலைஞ்சிது. மறுநாள் காலை பொழுது விடியறதுக்கு முன்னாடி அந்த கோவில் பக்கம் என்ன நடந்துகிட்டு இருந்தது தெரியுமா? தீர்ப்பு வழங்கின அந்த கிராமத்து தலைவி பெருங்கருணை அம்மையாரே கோயிலுக்கு முன்பக்கம் மெழுகி சுத்தப்படுத்தி பூமாலை கட்டி அகல் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தினமும் இதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஊர் ஜனங்களுக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது தான். சில பேர் நேரிலேயே கேட்டுவிட்டாங்க, ஏம்மா தண்டனை அடைஞ்சது உன்னோட கணவன், அவன் செய்ய வேண்டிய வேலையை தீர்ப்பு வழங்கின நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறியே, இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு அந்த அம்மா பதில் சொல்லியிருக்கிறாங்க, குற்றம் பண்ணினவருக்கு குற்றத்துக்கு உரிய தண்டனையை கொடுத்தேன், இது ஊருக்கு தலைவிங்கிற முறையில் அதை செஞ்சேன். இப்போ

0: மனைவிங்கிற முறையில் அவருடைய துன்பத்தில் பங்கேற்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. அந்த கடமையை தான் இப்போ நான் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. தன்னுடைய கணவனே ஆனாலும் குடிமயக்கத்தில் ஊர் பெண்களை துன்புறுத்தினத்துக்காக உரிய தண்டனையை கொடுத்த செயலுக்காக அந்த பெருங்கருணை அம்மையாரை வந்து அந்த ஊர் மக்கள் குடிக்குறை துடைத்த நாச்சியார் அப்படின்னு கல்வெட்டில் பொறிச்சு வச்சுருக்கிறாங்க. இப்போவும் இருக்குது அந்த கல்வெட்டு. ஆனால் இந்த காலத்தில் அது மாதிரி சில பேர் உண்டு. இந்த காலத்து இல்லை தலைவி ஒருத்தவங்க ரொம்ப சோகமாக இருந்தாங்க. என்ன விஷயம்னு விசாரித்தோம். என்னுடைய கணவன் என்ன தப்பு பண்ணாலும் உடனே தண்டனை கொடுத்துருவேன், கொடுத்ததுக்கப்புறம் அந்த தண்டனையை அனுபவிக்க போகிறவர் என் கணவர் ஆச்சே அப்படின்னு நினச்சி கவலைப்படுவேன்னாங்க. என்ன மாதிரி தண்டனை கொடுப்பீங்கன்னு கேட்டேன். பெருசாக ஒன்றும் இல்லைங்க, அவர் செய்கிற ஒவ்வொரு தவறுக்கும் ஒவ்வொரு வேளை சாப்பாடு கிடையாது, அவ்வளவுதான். இப்போ கூட அந்த தண்டனை தான் கொடுத்துட்டு வர்றேன், அதுதான் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க. இதுக்காகவா இவ்வளவு சோகமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். அவர் சாப்பிட்டு என்னையோட 25 நாள் ஆகுதுங்க, அதுதான் கவலையாக இருக்குது அப்படின்னாங்க.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 ஆர்கேஜினை வழங்கும் வசந்த அழைப்பு நேர்லை நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 8:35 நம்முடைய மாயாச்சி குமரி பண்பலை 101 நாம் கேட்டபோது கே எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் முதலாவதால் தூள் திரைப்பட பாடல்.

0: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
1: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 கொண்டக்க மண்டக்க நேரலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் குழுக்குழு ஏசி மீளா.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
6: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
0: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
1: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
7: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
8: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
7: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
8: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
9: Pontjesli Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
10: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontjesli Super Speciality Hospital.
3: கே கே எக்ஸ்பிரஸில் இனி கஜினி திரைப்பட பாடல்.

0: நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நினைவுகளும் நவீனமும் குறித்த நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே, நம்ம ஆகாஷ்வாணி 90 வயதை கடக்கும் இந்த தருணத்துல நினைவுகளும் நவீனமும் என்ற தலைப்புல நேர்முகம் மேற்கொள்ள போறோம். இப்போ நம்மளோட இணைந்திருப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா வினாடி வினா ஆசிரியர் TK பத்மநாபன் அவர்கள். சொல்லுங்க சார், ஆகாஷ்வாணிக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன?
2: வணக்கம். நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க என்னுடைய நிகழ்ச்சிகள், வினாடி வினா நிகழ்ச்சிகளை கேட்டிருப்பீங்க. நான் அதாவது என்ன சொல்லணும்னா, நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய பெரும்பாலான நாட்கள் நான் வானொலியோட தொடர்பு கொண்டிருக்கேன். நான் வந்து ஏறக்குறைய 40 வருடங்களுக்கு மேலாக வினாடி வினா நிகழ்ச்சிகள் நடத்தி வருகின்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் குவிஸ், வானொலியினுடைய வரலாற்றை பற்றியே ஒரு வினாடி வினா நிகழ்ச்சி நடத்திருக்கேன். இப்படி பல்வேறு வகையான சிறப்பு வினாடி வினா நிகழ்ச்சிகளை நடத்தி வந்திருக்கேன். இப்போ சமீபமாக வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 9-10 மாதங்களாக ஏற்றத்தை நோக்கி அப்படின்ற ஒரு வினாடி வினா நிகழ்ச்சி நடத்தி அதன் மூலியமாக பல்வேறு முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டு வருகின்றோம். இன்னைக்கு நான் வந்து ஒரு புகழ்பெற்ற வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவரா இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஆல் இண்டியா ரேடியோ தான் ஒரு மிகப்பெரிய எனக்கு ஒரு உந்து சக்தியா என்னை ஊக்குவிச்சது. ஆரம்பத்திலிருந்து எனக்கு தொடர்ச்சியா நிகழ்ச்சிகள் கொடுத்து எல்லா துறைகளும் வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துவதற்கு எனக்கு வாய்ப்பளித்து நான் இன்னைக்கு ஒரு புகழ்பெற்ற வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவரா இருக்கேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு வானொலி தான் மிக மிக மிக பெரிய ஒரு அடித்தளமிட்டது. ஏன்னா வானொலின்றது வந்து எனக்கு வந்து என்னுடைய மனதுக்கு மிக மிக நெருக்கமான ஒன்று. அந்த வானொலியை கேட்காம என்னால் இருக்கவே முடியாது. எல்லா நிகழ்ச்சிகள், பாடல்கள், அதுக்கப்புறம் நாடகங்கள், செய்திகள், எந்த நிகழ்ச்சியுமே வந்து எனக்கு ரொம்ப மனதுக்கு பிடித்த ஒரு நிகழ்ச்சிகள் தான். அதாவது இந்த ஒரு படைப்புகளையும் பார்க்கும்பொழுது நான் பிரமித்து போவேன். ஆல் இண்டியா ரேடியோனுடைய ஒரு நிகழ்ச்சிகளையும் பார்க்கும்பொழுது, அதுவும் பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா அந்த சினிமா பாடல்கள், அதாவது அப்பெல்லாம் சினிமா பாடல்கள் வர்றதுக்கு முன்னாடி சினிமா பாடல்கள் முடிஞ்ச உடனே அந்த பாடலை இயற்றியது யாரு, பாடலுடைய இசையமைப்பாளர் யாரு, பாடலை பாடியது யாரு, எந்த படத்துல வந்தது அப்படின்ற வந்து தகவல்கள் எல்லாம் சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் அதெல்லாம் கேட்டு கேட்டு ஆல்மோஸ்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு திரை களஞ்சியமே என்னுடைய மனதில் பதிந்திருக்கு. நான் நிறைய திரைப்படம் பற்றிய வினாடி வினா நிகழ்ச்சிகள்லாம் நடத்தியிருக்கேன். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு திரைப்பட பாடல்கள் பற்றி சொல்ற இன்ஃபர்மேஷன்லாம் என்னுடைய மனதில் அப்படியே டோட்டலாக பதிஞ்சு போயிருக்கோம். ஸோ அதெல்லாம் வச்சே ஒரு திரைப்படங்கள் பற்றி ஒரு வினாடி வினா, திரைப்பட பாடல்கள் பற்றி ஒரு வினாடி வினாலாம் நடத்த முடிஞ்சதுன்னா அதுக்கெல்லாம் வந்து ஆல் இண்டியா ரேடியோ தான் மிகப்பெரிய ஒரு காரணம். அதை தவிர திரைப்படங்கள் பற்றிய திரைப்பட இயக்குநர்கள், நடிகர்கள், நடிகைகள் இந்த பேட்டிகள்லாம் ரொம்ப சுவையா இருக்கும். அது எந்த பேட்டியுமே விடுறதில்லை. ஏதாவது திரைப்படம் பற்றிய ஒரு பேட்டி வந்ததுன்னா உடனே அதை உட்கார்ந்து பொறுமையா கேட்பேன். அந்த நிகழ்ச்சிகள், அந்த அனுபவங்கள், அவங்க சொல்ற அனுபவங்கள் எல்லாம் அப்படியே மனசுல வந்து பசுமரத்து ஆணி போல பதிஞ்சிருக்கும். எப்பயோ எந்த காலத்திலயோ கேட்ட நிகழ்ச்சி கூட இன்னுமே ஞாபகம் இருக்கும். அதுவும் பர்டிகுலர்லாம் பார்த்தா திரைப்படங்கள் பற்றிய நிகழ்ச்சிகள். அதை தவிர கிரிக்கெட், இந்த கிரிக்கெட்னுடைய கமெண்ட்ரி அப்படின்றது அந்த காலத்துல ரொம்ப ரொம்ப பாப்புலர். சோ அதெல்லாம் ஒண்ணுமே விடுறதே இல்லை. அதுவும் அந்த 5 நாட்கள் கிரிக்கெட் டெஸ்ட் நடக்கும் பொழுது அது பக்கத்திலேயே இருந்து கேட்போம். அவ்வளோ ஒரு சுவையா இருக்கும். அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. சோ வானொலின்றது என்னையும் வானொலியும் பிரிச்சே பார்க்க முடியாது. நாங்க ரெண்டு பேரும் ஒன்றுதான். இந்த வானொலி 90 வயது நிரம்பி இருக்கு அப்படின்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகள் மிகவும் செழிப்பு

0: நட்போடு வாழ்ந்து மக்களுக்கு பேருதவி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. நன்றி, வணக்கம்.
1: அடுத்ததாக நம்முடன் இணைந்திருப்பவர்,
2: என் பேர் பிரதீக்ஷா. நான் வந்து நிறைய ரேடியோ கேட்டது கிடையாது. நம்ம பஸ்ல எல்லாம் போகும்போது நிறைய மியூசிக்ஸ் தான் கேட்போம், இல்ல மூவிஸ் பார்ப்போம். ஆனா நானும் மியூசிக் அந்த மூவிஸ் தான் பார்ப்பேன். மியூசிக் பார்க்கும்போது ஒரு ஆட், எஃப்எம் ரேடியோ ஆட் தான் பார்க்கும்போது திடீர்னு ஓகே நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது என்னோட பஸ் டிராவலிங்ல தான். பார்த்துட்டு நல்லா இருக்கே அப்படின்ட்டு ஒன்னொன்னா நிறைய நான் பார்க்க ஆரம்பிச்சேன். எங்க வீட்டுல அப்பத்துல இருந்தே ரேடியோ ஓடிட்டே தான் இருக்கும். 24 hours எங்க ஒரு வீட்டுல ஓடுனா எங்க வீட்டுல தாராளமா ஓடும். ரேடியோ மார்னிங் ஆரம்பிச்சு எல்லாத்துல இருந்து ஒரு நியூஸ் சேனல்ல இருந்து பாட்டு முடிகிற வரைக்கும் ஓடும். வேலை செஞ்சா ரேடியோ, நடந்தா ரேடியோ, உட்காந்தா ரேடியோ, எல்லாமே எங்க வீட்டுல ரேடியோ தான். நானும் இதை பஸ்ல கேட்டு கேட்டு கேட்டு ஓகே நம்ம திருப்பி பார்ப்போம் அப்படின்ட்டு ஓகே நானும் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். மார்னிங் காலேஜுக்கு வரும்போது டிவி பார்த்துட்டு வர டைம் போய் ரேடியோ பார்த்துட்டு வர டைம் மாறிடுச்சு எங்களுக்கு. அந்த டைம்ல டிவி, மொபைல் போன்ஸ், லேப்டாப்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, ரேடியோ மட்டும்தான். ஆனா இப்ப திரும்பி பார்த்தா என்னென்னமோ வந்துருச்சு. டிவில இருந்து மொபைல் போன், லேப்டாப், கம்ப்யூட்டர் அந்த மாதிரி நிறைய டிவைசஸ் வந்துருச்சு. ஆனா இன்னைக்குமே நம்ம அம்மா அப்பா பாட்டி எல்லாருமே கேக்குறது எல்லாமே ரேடியோ மட்டும்தான்.
1: அடுத்ததாக நம்முடன் இணைந்திருப்பவர்,
3: என் பேர் ஹர்ஷா. நான் ஆக்சுவலா ரேடியோ எல்லாம் அவ்வளவு கேட்க மாட்டேன், எங்க அப்பா தான் ரொம்ப அதிகமா கேட்பாரு. நான் யோசிப்பேன் ஒரு 30 seconds ரீல கூட என்னால வந்து கரெக்டா பாக்க முடியல. ஆனா அவ்வளவு பெரிய கிரிக்கெட் கமெண்ட்ரி, அப்புறமா அவ்வளவு பெரிய டிராமா, இதெல்லாம் வந்து அந்த ஜெனரேஷன்ல எப்படி கேட்டு இவ்வளவு பேர் வந்தாங்கன்னு தெரியல. அவங்க எல்லாம் ரேடியோ பிடிக்கும்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு சிரிப்பா இருக்கும், என்ன கேட்கறது மட்டும் தானே அப்படின்ட்டு. ஆனா ரேடியோ கேட்கறது மட்டும் எவ்வளவு பெரிய ஒரு ஸ்கில், அப்புறமா அது எவ்வளவு பெரிய டேலண்ட்னு எனக்கு அப்ப புரியல. இப்ப வந்து ஒருத்தர் டீச்சர் வந்து கிளாஸ்ல எடுக்கிறாங்க நடக்கும். அப்பா சொல்லிருக்காரு டிராமா இந்த மாதிரி எல்லாம் பாப்பேன்ட்டு. அவரை கேட்டு வளரும் போது தான் இந்த ஜெனரேஷன்ல நம்ம பிறந்துட்டோமோ அதெல்லாம் பார்க்காம இருக்கிறோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கு. அதெல்லாம் இருக்கும் போது தான் இப்பயும் ரேடியோலாம் இருக்கு, ஆனா கேட்கறதுக்கு தான் ஆள் இல்லைன்ற மாதிரி இருக்கு. இந்த ரேடியோ ஸ்டார்ட் பண்ணி 90 years ஆச்சு, ஆனா அந்த ஜெனரேஷனுக்கு அப்புறமா இந்த ஜெனரேஷன் இன்னும் கேட்காம இருக்காங்க. நம்ம எல்லாம் இன்னும் நம்ம ரேடியோ வந்து நிறைய கேட்க வைக்கணும்.
1: அடுத்ததாக நம்முடன் இணைந்திருப்பவர்,
4: நான் கேரல். நம்ம ஆல் இந்தியா ரேடியோ வந்து 90th year செலிப்ரேட் பண்றாங்க. சோ எனக்கும் வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து ரேடியோ பத்தி சொல்லணும்னு ஆசையா இருக்கு. நான் வந்து 90s kids கிடையாது, நான் ஒரு 2K kids தான். பட் என்னதான் நான் 2K kidsஆ இருந்தாலும் எனக்கு வந்து சாங்ஸ் எல்லாமே கேட்க ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் வந்து நம்மளோட அந்த காலத்துல வந்து டிவி, போன் எதுவுமே இல்லாம நம்ம வாழ்ந்தோம்ல. அப்ப அந்த டைம்ல நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு இதுனா அது வந்து ரேடியோ மட்டும்தான். அது வந்து நம்ம காலையில இருந்து நைட் எனக்கு விளையாட்டு அரங்கம் ஸ்போர்ட்ஸ் இன்டர்வியூ, அது வந்து ஒரு 2:40 PM இருந்து PM சென்னை ஸ்போர்ட்ஸ் வெனஸ்டே மட்டுமே அது வந்து நடக்கும். ஸ்போர்ட்ஸ் இன்டர்வியூல இருந்து வந்து நான் நிறைய ஸ்போர்ட்ஸ் விஷயத்த பத்தி கத்துக்கிட்டேன். அந்த ஜேர்னி எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு அது எல்லாமே வந்து ரேடியோல இருந்து தான் கத்துக்கிட்டேன். அது வந்து எனக்கு தெரியாது, பட் நான் எல்லாமே வந்து ரேடியோ மூலமா கேட்டு நான் எல்லாமே வந்து கத்துக்கிட்டேன். மீன்வைல் நான் கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது. சோ அதுக்கப்புறம் வந்து சாட்டர்டே 11:00 வந்து குவிஸ் ப்ரோக்ராம் போடுவாங்க, அது வந்து எவ்ரி சாட்டர்டே போடுவாங்க. அதுல இருந்தும் நான் ஒரு சில ஜென்ரல் நாலேஜ் வந்து நிறையவே கெயின் பண்ணிட்டேன். அண்ட் பிளஸ் நம்ம மோஸ்டாவே டிராவல் பண்ணும் போது விரும்பி ரேடியோல கேட்கக்கூடியதுன்னா அது வந்து சாங்ஸ் மட்டும்தான். சோ நம்ம மோஸ்டாவே வந்து ஓல்ட் சாங்ஸ் வந்து நான் விரும்பி கேட்பேன். சோ அதனால நான் வந்து வைல் டிராவலிங் நான் ரேடியோல வந்து நிறையவே இந்த மாதிரி மியூசிக் சேனல்ஸ் வச்சு நான் வந்து கேட்பேன். ஆனா வந்து இப்போ வரைக்கும் ஒரு சில வீட்டுலதான் வந்து ரேடியோஸ் வந்து இன்னமும் யூஸ் ஆயிட்டு இருக்கு. பிகாஸ் இந்த அப்கமிங் ஜென்ரேஷன்ல வந்து எல்லாமே டெக்னாலஜி பேஸ்டாவே ஆயிடுச்சு. நம்ம எல்லாருமே அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். பட் அந்த ஓல்ட் டிவைஸ் எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. அது ரொம்பவே ரேர் டு சீ தட். சோ எனிவேஸ் நம்ம ஆல் இந்தியா ரேடியோ வந்து 90th year செலிப்ரேட் பண்ணுது. வி டூ செலிப்ரேட்டட் டுகெதர். தேங்க்யூ.
1: அடுத்ததாக நம்முடன் இணைந்திருப்பவர்.
5: வணக்கம், என்னோட பேர் தினேஷ்குமார், நான் மயிலாப்பூர்ல இருக்கேன். நம்ம அகில இந்திய வானொலி, நான் வந்துட்டு ஒரு மளிகை கடை வந்துட்டு சிம்பிளா அந்த கடையில சின்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன். அந்த கடையில நாங்க மக்கள் எல்லாருமே வந்துட்டு கேக்குறது நம்ம ஏர் எஃப்எம் தான். இதுல வந்துட்டு நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கிரிக்கெட் கமெண்ட்ரி வந்துட்டு இப்போ அதிகமா சூடு பிடிச்சு போறப்போ வந்துட்டு எல்லாருமே கிரிக்கெட் நம்ம டிவியில பாக்குறத விட அந்த டைம்ல நாங்க பொருள் எடுத்துட்டு போறப்போயே வந்துட்டு இந்த

0: கமெண்ட்ல அந்த ரன்ஸ் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு வந்துட்டு விக்கெட் விழுந்திருக்கு அப்படிங்கறத பாத்துட்டு இந்தியா ஜெயிச்சிருச்சா, நம்ம தோனி வந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஆர்வமா நம்ம கேட்டு இந்த கிரிக்கெட்டை பத்தி பார்ப்போம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச எங்க வீட்டுல எல்லாருமே கேட்கிற நிகழ்ச்சியா மியூசிக். அந்த காலத்து பாட்டுல இருந்து இடைக்காலத்து பாட்டு வரைக்கும் நிறைய பாட்டை வந்துட்டு போடுவாங்க. அது எல்லாமே ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது எல்லாமே வந்துட்டு குவிஸ். இந்த குவிஸ் மூலமா வந்துட்டு நிறைய ஜெனரல் நாலேஜ், எனக்கு தெரிஞ்ச ஜெனரல் நாலேஜை விட இப்போ இருக்கிற நம்ம ஏஐ வச்சு படிக்க ஜெனரல் நாலேஜை விட பல ஜெனரல் நாலேஜ் அந்த காலத்துல ஒரு ஏஐ சோர்ஸா வந்துட்டு நமக்கு இந்த அகில இந்திய வானொலி தான் இருந்துச்சு. நிறைய நாட்டுடைய முக்கிய தகவல்கள், இப்போ ஜிஎஸ்டி பத்தி, பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம்ஸ் பத்தி, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு நம்ம இந்த ரேடியோ மூலியமா தெரிஞ்சுக்கிட்டோம். இது மூலியமா வந்துட்டு நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது இல்லாம நான் என்ஜாய் பண்றதுக்கு ஒரு சோர்ஸ் ஆகவும் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மூலதனமாகவும் இருந்ததுனால இந்த 90 இயர்ஸ் ஆஃப் ஆர்ங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா எங்களுக்கு, நாங்க கேட்கிற எங்களோட பயனாளர்கள் எங்களுக்கும் இருக்கு, எல்லாருக்குமே இருக்குன்னு சொல்லி முடிக்கிறேன். நன்றி.
1: அடுத்ததாக நம்முடன் இணைந்திருப்பவர்.
2: அனைவருக்கும் வணக்கம். என்னோட பெயர் விவேக், நான் சென்னையிலிருந்து பேசுறேன். நான் வந்து ஒரு முனைவர் பட்ட ஆய்வாளர், சென்னை பல்கலைக்கழகம்ல முனைவர் பட்டம் படித்துக் கொண்டிருக்கேன். வானொலி நிலையம் கடந்த 90 ஆண்டுகால வரலாற்றை சாதனை படைத்து அடுத்த ஆண்டிற்குள் செல்ல இருக்கின்றது. 90 ஆண்டுகால வரலாறு என்பது அவ்வளவு எளிதல்ல. கிராமப்புறங்களில் இன்றுள்ள வசதி அன்று இருந்தனவா என்று கேட்டால் இல்லை தானே சொல்லணும். எந்த வசதியும் இல்லாமல் இருந்த மக்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு அருமையான கருவிதான் நம்ம சொல்லக்கூடிய எஃப்எம் ரேடியோ, ஏஐஆர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன், என் தாத்தா பாட்டிக்கெல்லாம் கூட இந்த ரேடியோ கேட்டுதான் நிறைய செய்திகளை எங்களுக்கெல்லாம் சொன்னாங்க. எங்க பாட்டிக்கு அடிக்கடி மூட்டு வலியெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு வைத்தியம் எங்க அப்படின்னு தேடும் போதுதான் ஏஐஆர்ல ஹலோ டாக்டர் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி மூலமா நிறைய மருத்துவர்களை கட்டணமின்றி, குறிப்பாக ஒரு மருத்துவரிடம் போன செலவாகும் வீட்டில் இருக்கிற அந்த கை வைத்திய முறையின் இருக்குல்ல, அதெல்லாமே ஹலோ டாக்டர் அப்படின்ற நிகழ்ச்சி மூலமாக இந்த வானொலி நிலையம் வந்து ஒரு பெரிய மருத்துவரை, அந்தைய தளத்தில் மிக சிறந்த மருத்துவரை அழைத்து பேசுவாங்க. அப்போ அந்த மருத்துவரின் அறிவுரைகள் படி எனது தாத்தாவும் எனது பாட்டியும் மூட்டு வலி, கை கால் வலி போன்ற உடல் வலிகளுக்கு நிவாரணம் கண்டார்கள். இந்த இளைஞர்கள் சமுதாயம் இன்று 2026 நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் மனிதருக்கு எவ்வளவு ஒரு பிரஷர் என்று சொல்லக்கூடிய மன அழுத்தம் எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியும். இதையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு அரிய சாதனை கருவிதான் இசை அப்படின்னு சொல்றது. இப்ப எனக்கு தெரிஞ்சே எஃப்எம் ரேடியோ ஆன் பண்ண அப்படின்னா அதுல வரக்கூடிய இசை நமது மன அழுத்தத்தை குறைக்கும், அழுத்தத்தை குறைத்து நம்ம இலகுப்படுத்துகிறது. ஒரு மனிதனுக்கு இசை ரொம்ப மிக முக்கியம். வாழ்க்கையில எவ்வளவு கடினமான சூழல்கள் இருந்தாலும் அவற்றை இசையால் நாம் வெல்ல முடியும். அப்படி அந்த இசையை தொடர்ந்து மக்களுக்கு வழங்கி கொண்டு வருவது வானொலி நிலையம் தான். கிராமப்புற இசைகளாகட்டும், பக்தி இசைகளாகட்டும், அல்லது ஃபோக் மியூசிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டுப்புற பாடல்களில் உள்ள இசைகளாகட்டும், இதையெல்லாம் தினமும் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறது வானொலி நிலையம். கடந்த 90 ஆண்டுகளாக இவை ஒரு சேவை மனப்பான்மையோடு தொடங்குகிறது. இன்றைய இளைஞர்கள் பெரும்பான்மையாக இவற்றை பயன்படுத்த வேண்டும் என்பதே என்னுடைய ஒரு மிகப்பெரிய வேண்டுகோளாக நான் இங்கு வைக்கிறேன். ஏனென்றால் இன்றைய உலகத்தில் வானொலி நிலையம் அமைத்து அதற்கு இத்தனை பேர் அவருடைய உழைப்பை கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த உழைப்பை நாம் மதிக்கணும் அல்லவா, அவரின் உழைப்பை நாம் அங்கீகரிக்கணும் அல்லவா. என்னதான் நம்ம மாடர்ன் உலகத்தில் இருந்தாலும் பழைய செய்திகள், பழைய பொருட்கள் என்றுக்கும் நம் மனதை நிலைப்படுத்தும். அவற்றில் ஒன்றுதான் இந்த எஃப்எம் ரேடியோன்னு சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள். நிறைய நிகழ்ச்சிகள் அவங்க வெளியிடுறாங்க. மாணவர்களுக்கு அறிவை வளர்க்கக்கூடிய குவிஸ் போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடர்ந்து வழங்கிட்டு இருக்காங்க. இப்படி அறிவு சார்ந்து இயங்குகின்றவை இருந்தாலும் சரி, ஒரு மருத்துவம் சார்ந்து இயங்கினாலும் சரி, ஏழை எளிய மக்களுக்கு பிரதமருடைய ஸ்கீம் அந்த அறிவிப்புகள்லாம் இருக்குல்ல, அதையெல்லாம் கிராமப்புறங்களுக்கும் தினந்தோறும் அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் ஒளிபரப்பி கொண்டிருக்கிறாங்க. பாடல்கள், முக்கியமாக ஒரு பழமொழி ஒன்று உண்டு, உழவன் சேற்றில் கால் வைத்தால் தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் அப்படின்னு. அப்படி உழவர்களுக்கென தனித்த 2-3 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்கி கொண்டு வருவது வானொலி நிலையத்தின் மிகப்பெரிய வெற்றியாக என் பார்வையில் நான் பார்க்கின்றேன். அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு நல்ல பயன் தரக்கூடிய தகவல்களை இன்றளவும் தொய்வில்லாமல் தினந்தோறும் வழங்கி வருகின்றன வானொலி நிலையமாகனது. அப்படிப்பட்ட பல சிறப்பு மிகுந்த நிகழ்ச்சிகளை 90 ஆண்டுகளாக வழங்கி வருகின்ற நிறுவனம் இன்னும் பல 100 ஆண்டுகள் அவற்றை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும், மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஒரு செய்திகள், ஒரு நிகழ்ச்சி வெளியிடுதென்றால் அவ்வளவு எளிதல்ல, அதற்கு பின்னால் பல மனிதர்களின் உழைப்பும் இருக்கின்றது. அப்படிப்பட்ட உழைத்த அனைவருக்கும் இந்த 90 ஆண்டுகள வரலாறை 900 ஆண்டுகள வரலாறாக தினமும்

0: கொள்ள வேண்டும் என்ற பெரும் ஆசைக்கு நான் இணங்குகின்றேன். அவர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நினைவுகளும் நவீனமும் குறித்த நேர்முகம் கேட்டீர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35 ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி அன்னாருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். புதுதில்லியில் உள்ள ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மூத்த தலைவர் திருமதி சோனியாகாந்தி, திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் காங்கிரஸ் கட்சியினர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இந்நாள் தீவிரவாத எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. உணவு பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பில் நீண்டகாலம் பங்களிப்பு செய்ததற்காக உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு ரோம் நகரில் வழங்கப்பட்டது. எதிர்காலத்தில் போக்குவரத்திற்கு மின்சார வாகனங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலம் பால்டா சட்டப்பேரவை தொகுதியில் மறுவாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் காலை 10 மணி அளவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். நாமக்கரில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் நாளை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பட்டா பெயர் மாற்றம் செய்வதற்கு லஞ்சம் கேட்டதாக கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். திருவாரூரில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறையின் சார்பில் நாளை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எபோலா வைரஸ் தடுப்புக்காக 2 வகை தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு வருவதாக உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டி 3-1 என் கோல் கணக்கில் டிராவில் முடிவடைந்தது. ஜெனீவாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
2: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
3: நிலையத்தில் இருக்கும் பொழுது 9:03 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியும் கோரி பண்பலை 101.
4: ஆர்கேஜி நெய் வழங்கும்
3: வசந்த அழைப்பு.
4: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர்கேஜி நெய்.
5: ஆஹா, செம்ம வாசனை
6: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
7: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
2: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
1: அது நான் சமைச்சது தான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
0: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: நேர்களை வசந்த அழைப்பு தொலைபேசியில் நேர்வழிப்பு நேர்களை நிகழ்ச்சி ஆரம்பமையாச்சு. நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேர்களின் விருப்பப்பாடல்களை காட்சியில் வழியாக கேட்டு ரசிக்கலாம். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் விருப்பப்பாடல்களை கேட்டு மகிழ நேர்களை நீங்கள் தொடர்பு வேண்டிய நம்ம தொலைபேசி எண்கள் 260 240 290 722 மற்றும் ஒரு அலைபேசியின் 8903 2573 739. நம்முடைய பேச காத்திற்கு முதல் நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், வசந்த அழைப்பு. வணக்கம் சார், நான் வடசேலந்து இசைக்கிழமை பேசுறேன்
1: சார். எனக்கு பழைய படத்துல இருந்து, பழைய பாண்டியா படத்துல இருந்து நீயே எனக்கு நிகரானவன் என்ற பாடல் ஒளிபரவனு சார்.
0: சரி சார், உங்க ஒரு பாடல் காதில் தொடர்ந்து வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். நன்றி
1: சார். நன்றி சார்.
0: நன்றி.

இதயம் மயங்காதைய, விதி கூட உன் வடிவை நெருங்காதையா, விதி கூட உன் வடிவை நெருங்காதையா, வினை வெந்த மனம் கொண்ட இனம் கண்டு துணை சென்று வென்ற தெய்வ மலரியே உனக்கு என்று நிகரானவன் அந்தி நிழல் போல் குழ

தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
2: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி,
2: 0% வட்டியில் ECEMIயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
0: SS நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில், ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில், SS நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி நாகர்கோவில்.
2: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி,
2: 0% வட்டியில் ECEMIயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பம்பளை 105 இன்று காலை 10:02 குண்டக்க மண்டக்க. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் குழு குழு ஏசி மேளா. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த அழைப்பு, தொலைபேசி வழி நேரிருப்பு நேரலை. நம்மோடு பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் வசந்த அழைப்பு.
5: வணக்கம் சார்.
4: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
5: நல்லா இருக்கேன்.
4: அழைப்பிற்கு நன்றி.

0: 0000666.
1: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
2: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
1: மனோன்மணியம் சுந்தர்னார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
2: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
1: சேர்க்கை நடைபெறுகிறது.
3: Pontius Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Super Speciality Hospital.
5: எங்களின் தங்கமான வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இன்றைய தங்க விலைக்கு எந்த கழிவும் இல்லாமல் 0% டிடக்ஷனில் புதிய தங்க நகை வாங்கி செல்லலாம். அது மட்டுமில்லாமல் புதிய தங்க நகை வாங்கும் போது அதன் சேதாரத்தில் 20% வரை மற்றும் வைர நகை வாங்கும் போது அதன் கற்களின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை May 31 வரை மட்டுமே. தங்கத்தின் மதிப்பை சரிபார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. TNC அப்ளை தனிஷ்க் ஜங்ஷன் நாகர்கோவில்.
6: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
7: பிரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
8: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்டலி 105 இன்று காலை 10:02 குண்டக்க மண்டக்க. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் குழு குழு ஏசி மேளா. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வெளி நேரிருப்பு நேரலை. நம்முடைய பேச காத்திருக்கும் அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் வசந்த அழைப்பு. வணக்கமா சொல்லுங்க, உங்க என்ன படத்துல என்ன பாடல் வேணும் சொல்லுங்க. சரிம்மா, உங்க ஒரு படல் காய்ச்சல் தொடர்ந்து வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிருக்கு, நன்றி.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-doj.in से प्राप्त कर सकते हैं.
1: எங்களின் தங்கமான வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இன்றைய தங்க விலைக்கு எந்த கழிவும் இல்லாமல் 0% டிடக்ஷனில் புதிய தங்க நகை வாங்கி செல்லலாம். அது மட்டுமில்லாமல் புதிய தங்க நகை வாங்கும் போது அதன் சேதாரத்தில் 20% வரை மற்றும் வைர நகை வாங்கும் போது அதன் கற்களின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை May 31 வரை மட்டுமே. தங்கத்தின் மதிப்பை சரிபார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. TNC அப்ளை தனிஷ்க் ஜங்ஷன் நாகர்கோவில்.
2: ராஜாக்கமங்கலம் தங்கம் மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
3: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
2: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
3: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
2: Phone 233-166 or 7418150265.
4: நேரில் கேட்டு சொல்லிருப்பது வசந்த அழைப்பு. நம்முடைய பேச காத்திருக்கும் அடுத்த நேர யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், வசந்த அழைப்பு. வணக்கம், யாரிங்க இருந்து பேசுறீங்க சார்? உங்க பேர் சொல்லுங்க. சரி சார், உங்க என்ன படம் என்ன பாடல் வேணும்?
5: படம் தெய்வவாசி.
4: ஒரு பாட்டாளி. சரி சார், உங்க ஒரு பாடல் காட்சியில் தொடர்ந்து வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிற்கு நன்றி.

0: நேயர்களே, இது உங்கள் நேயருக்கு இன்று காலை 10:02 வசந்தன் கோவிலங்கும் குண்டக்க மண்டக்க நேர்லை நிகழ்ச்சி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேருப்பு. நேரில் நம்முடைய பேச காத்திருக்கும் அடுத்த நேர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் வசந்த அழைப்பு. வணக்கமா, சொல்லுங்க, உங்களை என்ன படத்துல என்ன பாடல சொல்லுங்க.
1: அடிமை பெண்ல இருந்து நான் தாய் இல்லாமல்
0: நாள் இல்லை. நல்ல பாட்டு. சரி, உங்க ஒரு பாடல் வருகிறது கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிற்கு நன்றி.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: வேளாண் பெருமக்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 கிசான் வாணியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. தேனி வளர்ப்பும் வருமான வாய்ப்பும் முதப்பன்கோடு ஜே பெர்லின் ஜெயக்குமார்.

0: அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், அமுதசுரபி, தேசிய தோட்டக்கலை இயக்கம், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், தென்னையில் தஞ்சாவூர் வாடல் நோய், திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர் நேயர்களே.
1: நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி ஒளி நேருப்பு நேரில் நம்முடைய பேச காத்திற்கு அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் வசந்த அழைப்பு.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க சார், உங்க பேர் சொல்லுங்க.
2: குலசேரபுரம் செல்லப்பன் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன படத்தை தந்து என்ன பாட்டு வேணும்?
2: சிவாஜி நடித்த தங்கை திரைப்படத்தில் இருந்து.
1: சரி சார், உங்க ஒரு பாடல் காட்சியில் தொடர்ந்து வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிற்கு நன்றி.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 105 இன்று காலை 10:02 குண்டக்க மண்டக்க. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் குழுகுழு ஏசி மேளா. நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழியில் இருப்ப நேரில் நம்மோடு பேச கத்திற்கு அடுத்த நேரம் யாரும் பார்க்கலாம். வணக்கம் வசந்த அழைப்பு.
1: வணக்கம்
0: வணக்கம் சார்.
1: ஜெயக்குமார்
0: சொல்லுங்க சார், என்ன படத்துல என்ன பாடல் ஒண்ணு சொல்லுங்க.
1: படம் வந்து நம்பவர் பாடல் வரி கவிஞர் வாரி மகேஷ் பாடியவர் ஸ்ரீ சித்ரா.
0: சரி சார், உங்க ஒரு பொருள் காற்றில் தளர்ந்து வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிற்கு நன்றி.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 105 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி மற்றும் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேரிருப்பு நேரலை. நம்மோட பேச காத்திருக்கும் அடுத்த நேரம் பார்க்கலாம். வணக்கம் வசந்த அழைப்பு.
1: அன்பு அறிவிப்பு

0: தாப்பான காலை இங்கிலீஷ்
1: வணக்கம் சார். நல்லா இருக்கேன் சார், நீங்க இருக்கீங்களா? சரி சார், உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
0: படம் தேடி வந்து பாடல் வந்து வெற்றி மீது வெற்றி வந்து வாங்கி அனைத்து நேரம்.
1: சரி சார், உங்க விருப்ப படல் காட்சிகள் தொடர்ந்து வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிருக்கு, நன்றி.

இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உணவே மருந்து விளக்கம் அளிக்கிறார் கோட்டாறு அரசு ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷீலன் அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

நேர்கள் இதுவரை கேட்டது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேரிருப்பு நிரலை. இந்நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு சிறப்பித்த நேர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி.

இன்றைய நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு உங்கள் ஆர்ஜே மணிகண்ட பிரபு. நேர்களை நிறுவது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 உறுப்பினர்கள் உட்பட 23 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இன்னும் சட்ட நேரத்தில் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35 ஆண்டு நினைவு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அன்னாருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். புதுதில்லியில் உள்ள ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மூத்த தலைவர் திருமதி சோனியாகாந்தி, திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் காங்கிரஸ் கட்சியினர் மலர்தூவி மரியாதை செய்தனர். இந்நாள் தீவிரவாத எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. உணவு பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பில் நீண்டகாலம் பங்களிப்பு செய்ததற்காக உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு ரோம் நகரில் வழங்கப்பட்டது. எதிர்காலத்தில் போக்குவரத்திற்கு மின்சார வாகனங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலம் பால்டா சட்டப்பேரவை தொகுதியில் மறுவாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. நாமக்கல்லில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் நாளை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பட்டா பெயர் மாற்றம் செய்வதற்கு லஞ்சம் கேட்டதாக கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் காவல் கைது செய்தனர். திருவாரூரில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறையின் சார்பில் நாளை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எபோலா வைரஸ் தடுப்புக்காக 2 வகை தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி குஜராத்தை எதிர்கொள்கிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டி 3-3 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிவடைந்தது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஆதில் கபூர், சசிகுமார் முகுந்த் இணையும் கலியந்தா பூனாச்சா, சாகேத் மைனேனி இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: நிலையத்தில் இடம் உள்ளது 10:03 நிமிடம். ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரில் வருவது குண்டக்க மண்டக்க நேரலை.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: இப்போ குண்டக்க மண்டக்க நேர்லை நிகழ்ச்சி ஆரம்பமாயாச்சு.
1: ஆமா, நேர்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமா கலந்துக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க.
0: நிச்சயமா.
1: சரி, நம்ம நிகழ்ச்சியோட ரூல்ஸ் எல்லாம் சொல்லிடலாமா?
0: அதாவது நிகழ்ச்சியில மொத்தம் மூன்று சுற்றுகள் இருக்கு. முதல் சுற்று ஆகா சுற்று, இரண்டாவது சுற்று அசத்தல் சுற்று, மூன்றாவது சுற்று கரக்கல் சுற்று. இதெல்லாம் ஆகா சுற்றுல டங் ட்விஸ்டர், அதாவது நா சுழற்சி வாக்கியம், அது ஒண்ணு நம்ம சொல்லுவோம். அது நேயர்கள் ஐந்து தடவை தவறு இல்லாம சொல்லணும். இரண்டாவது சுற்று ஒரு காமெடி கிளிப், நம்ம வந்து நகைச்சுவை துணுக்கணும்.

0: நாஸ் வளர்ச்சி வாக்கியம் தப்பு இல்லாம சொல்லணும். நம்ம இணைப்புல முதல் நேர் வந்துட்டாங்க, சந்திக்கலாம். வணக்கம்,
1: முதல் நேர இணைப்பு கட்டாயம்,
0: இணைப்பு கட்டாயிடுச்சு. இப்ப நம்ம இன்னொரு நாஸ் வளர்ச்சி வாக்கியத்தை சொல்லிடலாம். படபடன் வந்த துறல்ல தடதன் அடிச்ச கதவை சாத்த மடமடன் ஓடி போனா, சடச்சடன் பெய்த மழை சட்டனு கடகடன் காணாம போயிடுச்சு. ஒரு நேர் இணைப்புல வந்துட்டாங்க. வணக்கம்,
1: வணக்கம்,
0: வணக்கம், வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா? உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, நாஸ் வளர்ச்சி வாக்கியம் கேட்டீங்களா? அந்த முறை சொல்லிடலாமா?
1: சொல்லிடலாமே.
0: படபடன் வந்த துறல்ல தடத்தடன் அடிச்ச கதவை சாத்த மடமடன் ஓடி போனா, சடசடன்னு பெய்த மழை சட்டுன்னு கடகடன்னு காணாம போயிடுச்சு. இன்னொருத்தர சொல்லணுமா? சரிங்கம்மா, நீங்க அதாவது நீங்க படபடான்னு நிறைய வார்த்தையெல்லாம் விட்டுட்டீங்க. ஆர்வமா நீங்க சொல்லும் போது நீங்க படபடபடபடான்னு என்ன செய்ய, நிறைய இடையில நிறைய வார்த்தைகளை விட்டீங்கம்மா. சரி,
1: அருமையா
0: அருமையா சொல்லுங்க. நன்றிம்மா, நன்றி, நன்றி. நம்மளோட பேச காத்திருக்கும், அடுத்த நேரம் சந்திக்கலாம்.
1: நன்றி.
0: வணக்கம்,
1: வணக்கம்,
0: வணக்கம்,
2: வணக்கம்,
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க.
2: வேலூர் மாவட்டம் கட்படியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். நலமா இருக்கீங்களா? ஓடி போனா, சடச்சடன்னு பெய்த மழை சட்டுன்னு கடகடன்னு காணாம போயிடுச்சு.
1: இன்னொரு வாட்டி சொல்லட்டுமா? படபடன்னு வந்த தூரல்ல தடத்தடன்னு அடிச்ச கதவை சாத்த மடமடன்னு ஓடி போனா, சடசடன்னு பெய்த மழை சட்டுன்னு கடகடன்னு காணாம போயிடுச்சு. அதாவது நேர்கள் வந்து இந்த டங் டெஸ்ட் கொஞ்சம் எழுதி வச்சுட்டு நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டா சொல்லிடலாம் இல்லையா?
2: இல்ல பேப்பர் இல்லையா, அதனாலதான் நல்லா எழுதவே முடியல மேம். என்ன
1: பண்ண, பேப்பர் எல்லாம் இனி தர முடியாது, சுழற்சி வாக்கியம் தான் தர முடியும்.
0: கண்டிப்பா சரி, நல்ல முயற்சி பண்ணீங்க.
1: அடுத்த நேருக்கு வாய்ப்பு, வாய்ப்பு. நன்றி, நன்றி. அடுத்த நேரம்
0: வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க சார்? சொல்லுங்க சார், நான் சுழற்சி வைக்கணும் சொல்லணுமா? நீங்க கேட்டீங்களா? சரி சார், நிகழ்ச்சியில அருமையா சொல்லிட்டீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு பாராட்டுகள். அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம், வணக்கம்,
1: வணக்கம்,
0: வணக்கம்,
4: வணக்கம்,
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா?
4: ஸ்ருதி கருத்துவிளையில இருந்து பேசுறேன்.
1: யாரு பேசுறீங்க?
4: ஸ்ருதி கருத்துவிளையில.
0: ஸ்ருதி பரிசுவிளை.
1: சரிம்மா, சொல்லுங்கம்மா, சொல்லுங்க.
4: கடபடன் வந்த தூரல்ல தடபடன் அடுத்த கதவை சாத்த மடமடன் ஓடி போனா, கடபடன் செய்த

0: ஆ சொல்லுங்கம்மா.
1: சொல்லட்டுமா?
0: ஆ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
1: படபட வந்த தூரெல்லாம் கடதவன் அடித்தா கதவை சத்த மடமுடன் ஓடிப்போனா கடசரவன பெய்தம்ல கட்டன் கடகடவன காணாமல் போச்சு. படபட வந்த தூரெல்லாம் கடதவன அடித்த கதவை சத்த மடமுடன் ஓடிப்போனா கடசரவன பெய்தமலை கட்டன் கடகடவன காணாமல் போச்சு. படபட பெய்த தூரெல்லாம் கடதவன அடித்த கதவை சத்த மடமுடன் ஓடிப்போனா கடசரவன பெய்தமலை கட்டன் கடகடவன காணாமல் போச்சு. படபட வந்த தூரெல்லாம் கடதரவன கதவை சாத்தா மடமுடன் ஓடிப்போனா கடசரவன பெய்தமலை கட்டன் கடகடவன காணாமல் போச்சு. படபட வந்த தூரெல்லாம் கடதரவன அடித்த கதவை சத்த மடமுடன் ஓடிப்போனா கடசரவன பெய்தமலை கட்டன்
2: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது குண்டக்கம் மண்டக்க நேரில் நிகழ்ச்சி நிறுவது உதயகீதம் படப்பாடல்.

0: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
1: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியு அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
5: எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
6: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
7: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
8: Pontiously Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
9: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontiously Super Speciality Hospital.

0: மண்டக்க மண்டக்க நேர்லை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில நம்ம ஆகா சுற்றுல இருக்கோம் இல்லையா?
1: சுழற்சி
0: வாக்கியம். சரி, அடுத்த நேயர் வராங்க, அவங்க சொல்றாங்களா அப்படின்னு பாக்கலாம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா? பேசுங்க.
2: கடசேலந்து லட்சுமி.
1: சொல்லுங்கம்மா. நான் சொல்றீங்களா வாக்கியம்? சரிம்மா, அஞ்சு தடவை சரியா சொல்லிட்டீங்க. பாராட்டுகள். நன்றிம்மா.
0: நன்றி.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம். யாரிங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க.
3: தெரியல இருந்து விஜயா பேசுறேன்
1: சார். சொல்லுங்கம்மா. சொல்றீங்களா வாக்கியத்தை?
3: சரி சொல்றேன் சார்.
1: அருமையா சொன்னீங்க. ஆனா மழை ஓடி போச்சுன்னு சொல்லிட்டீங்களே. சரி மணி,
0: மழை பெஞ்சிட்டே இருக்கு.
1: சரிம்மா, அருமையா சொன்னீங்கம்மா. நிகழ்ச்சிக்கு பாராட்டுக்கள். நன்றிம்மா. நன்றி. நன்றி.
3: நன்றி.
0: அடுத்த நேயர்
1: வணக்கம். வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? யாரு பேசுறீங்க? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? காட்டுவளை மூலத்தில இருந்து. சர்ஜினா? சரிம்மா. வாக்கியத்தை சொல்றியா?
0: சொல்லுங்க சொல்லுங்க.
4: படபடன் வந்து தூர் எல்லாம் தடதடன்னு அடிச்சு கதை வச்சு மடபடன்னு ஓடி போனோம். தடதடன்னு பெய்த மழை காணாம போச்சு. படபட

0: തന്നെ തന്നെ ദൂരെല്ലാ ചടചടന്ന് അടിച്ചേക്കഥവറ്റാട്ടെ പണം മടന്ന് ഓടി പോണ ചടച്ചെട്ട് ചടന്ത് പെയ്ത മഴ തട്ടണ്ട് കാണാമേ പോറ്റി പണം മടന്ന് ദൂരല്ല ചടചടന്ന് അടിച്ച കഥവ மடாய மடாயிருந்து ஓடி போனேன் பெய்த மழை தட்டிருந்து கடை எந்த காணாம போச்சு படமடன்னு வந்த தூரம் இல்ல கடை கடைன்னு அடிச்சு கதை வச்சாத்தன் மடமடன்னு ஓடி போனேன் செட்டண்டு பெய்த மழை தட தடந்து கடை கடை எந்த காணாம போச்சு.
1: அழகா சொல்லிட்டீங்களே.
2: ஆனா கடக்கடை கடகடை மடமடம் எல்லாம் நிறைய மாத்திட்டீங்க, ஆனா ஸ்பீடா சொல்லிட்டீங்க. ரொம்ப சோகமா சொன்ன மாதிரி இருந்துச்சு, மழை ஓடி போச்சுன்னா. சரி, மயக்கச்சல பங்கேசுக்கு பாராட்டுக்கள். நன்றி நன்றி. வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்மா, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: தயாரா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன்.
2: தயாரா இருக்கீங்களா? வாக்கியத்தை சொல்றீங்களா?
3: ஓடிப்போனாடு வந்த தூரல்ல கடலை என்று அடித்த கதவை சாத்தா படபட என்று ஓடி போனா கடற்கரை என்று பெய்த மழை கடற்கரை என்று காணாம போச்சு. படபட என்று வந்த மழை வந்த தூரல்ல கடற்கரை என்று அடித்த கதவை சாத்தா மழை மழை என்று ஓடி போனா கடற்கரை என்று பெய்த மழை கடற்கரை என்று ஓடி போச்சு ஓடி போச்சு படபட என்று
1: அஞ்சு டைம் சொல்லிட்டீங்க.
3: கதவை சாத்தா கடற்கரை என்று ஓடி போனா கடற்கரை என்று
2: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
4: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
2: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
4: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
2: சேர்க்கை நடைபெறுகிறது.
5: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
6: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
7: உங்கள் டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கரில்
8: அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரத்திலான ஊஞ்சல்கள்,
7: பாட்டில் வார்ட்ராப்,
8: ஷோகேஸ் பொருட்கள்,
7: சாய்ந்ததும் தூக்கத்தை தழுவும் தரம் வாய்ந்த ஈசி சேர்கள்,
8: தரத்திற்கு ஏற்ற விலையில் நிறைவாய் வாங்கிட
9: டிஜிமார்ட். இது நம்ம டிஜிட்டல் பார்ட்னர்
10: ஸ்டேடியம் இதில் நாகர்கோவில்
11: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோட் தக்கலை.
12: டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில்.
13: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
14: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
13: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 04652-230666,
14: செல் நம்பர் 9488-230666.
15: நம்ம ஊர் ரோட்ல டிரைவ் பண்றதுக்கான அதிகமான மைலேஜ் இருக்கிற காரா பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப உங்களுக்கான ஒரே சாய்ஸ் பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் ஹைபிரிட் மைலேஜ் இருக்கிற டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹைரைடர் தாங்க. ஆமாங்க, இதுல ஃபுல் டேங்க் ஃபியூவல் போட்டுட்டு உங்களால 1200 கிலோமீட்டர் வரை டிரைவ் பண்ண முடியும்.
16: அட்வான்ஸ்ட் ஹைபிரிட் டெக்னாலஜி, சைலன்ட் ஸ்மூத் பெர்ஃபார்மன்ஸ், லக்ஸரி கம்ஃபர்ட் எல்லாமே ஒரே எஸ்யூவில. 2025 மாடலுக்கு அட்டகாசமான ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு.
17: மேலும் விவரங்களுக்கு ஆனமலை டொயோட்டா நாகர்கோவில் கால் 7373035400.
18: எங்களின் தங்கமான வாடிக்கையாளர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இன்றைய தங்க விலைக்கு எந்த கழிவும் இல்லாமல் 0% டிடக்ஷனில் புதிய தங்க நகை வாங்கி செல்லலாம். அது மட்டுமில்லாமல் புதிய தங்க நகை வாங்கும் போது அதன் சேதாரத்தில் 20% வரை மற்றும் வைர நகை வாங்கும் போது அதன் கற்களின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை மே 31 வரை மட்டுமே. தங்கத்தின் மதிப்பை சரிபார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. TNC அப்ளை, தனிஷ்க் ஜங்ஷன், நாகர்கோவில்.
19: ராஜாக்கமங்கலம் தங்கம் மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
13: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
19: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
13: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
19: போன் 233166 ஆர் 7418150265.
0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல்

0: நேர்கள் கேட்டுப்பட்டிருப்பது குண்டக்க மண்டக்க நேர்லை. இப்ப நம்ம அடுத்த சுற்றுக்கு போயிடலாம்.
1: ஆகா சுற்றுமுழ இனிதான் நிறைவடைஞ்சாச்சு. அதனால அசத்தல் சுற்று அசத்தல் சுற்றுல இன்னைக்கு உங்களுக்கான அந்த டயலாக் என்ன அப்படிங்கறத கேட்டோமா பிஜிஎம்.
2: எங்க அண்ணன் பழம் வாங்கிட்டு சொன்னாரு. உங்க அண்ணன் கலெக்டரா? காசு கூட்ட எவ்வளவு கொடுப்பையா?
3: சரி, ரெண்டு பழம் என்ன விலை?
2: ரூபாய்க்கு ரெண்டு.
3: ரெண்டு ஒரு ரூபா?
2: ஓ, ரூபாய்க்கு ரெண்டியா?
3: ரெண்டு ஒரு ரூபா.
2: ரூபாய்க்கு ரெண்டு.
3: ரெண்டு ஒரு ரூபா.
2: உங்க கூட தலைவலியா? காசு கூட நீ பிச்சுக்க.
3: எங்க அண்ணன் பழம் வாங்கிட்டு சொன்னாரு.
2: உங்க அண்ணன் கலெக்டரா? காசு கூட்ட எவ்வளவு கொடுப்பையா?
3: சரி, ரெண்டு பழம் என்ன விலை?
2: ரூபாய்க்கு ரெண்டு.
3: ரெண்டு ஒரு ரூபா?
2: ஓ, ரூபாய்க்கு ரெண்டியா?
3: ரெண்டு ஒரு ரூபா.
2: ரூபாய்க்கு ரெண்டு.
3: ரெண்டு ஒரு ரூபா.
2: உங்க கூட தலைவலியா? காசு கூட நீ பிச்சுக்க.
1: முதல் நேயர்
0: வணக்கம். இந்த டயலாக் வந்து கோபமாவும் சோகமாவும் சிரிச்சிட்டும் சொல்லணும். டயலாக் இன்னொரு டைம் ப்ளே பண்ணிடலாமா?
3: எங்க அண்ணன் பழம் வாங்கிட்டு சொன்னாரு.
2: உங்க அண்ணன் கலெக்டரா? காசு கூட்ட எவ்வளவு கொடுப்பையா?
3: சரி, ரெண்டு பழம் என்ன விலை?
2: ரூபாய்க்கு ரெண்டு.
3: ரெண்டு ஒரு ரூபா?
2: ஓ, ரூபாய்க்கு ரெண்டியா?
3: ரெண்டு ஒரு ரூபா.
2: ரூபாய்க்கு ரெண்டு.
3: ரெண்டு ஒரு ரூபா.
2: உங்க கூட தலைவலியா? காசு கூட நீ பிச்சுக்க.
3: எங்க அண்ணன் பழம் வாங்கிட்டு சொன்னாரு.
2: உங்க அண்ணன் கலெக்டரா? காசு கூட்ட எவ்வளவு கொடுப்பையா?
3: சரி, ரெண்டு பழம் என்ன விலை?
2: ரூபாய்க்கு ரெண்டு.
3: ரெண்டு ஒரு ரூபா?
2: ஓ, ரூபாய்க்கு ரெண்டியா?
3: ரெண்டு ஒரு ரூபா.
2: ரூபாய்க்கு ரெண்டு.
3: ரெண்டு ஒரு ரூபா.
2: உங்க கூட தலைவலியா? காசு கூட நீ பிச்சுக்க.
0: இதுதான் உங்களுக்கான டைலாக். இத கேட்டுட்டு ஒரு நேர் நிப்பல வந்துட்டாங்க, சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்,
0: என்ன பேர் இருக்கீங்க, பேசலாம்?

0: நம்ம பேச காத்திருக்கும் அடுத்த நேரம் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: கோவத்துல
0: சொல்லுங்க இல்ல சோகமா சொல்லுங்க.
2: கோவத்துல சொல்லவா
0: சொல்லுங்க.
2: எங்க அண்ணே ரெண்டு கடைக்காரர், எங்க அண்ணே ரெண்டு பழம் வாங்கிட்டு வருதுனாரு, குடுங்கண்ணே பழம் என்ன வேணே பழம் காத்துக்கிட்டு யாரு வேணாலும் குடுப்பா, என்னடா எவ்வளவுடா வேணும் பழம் எவ்வளோனே பழம் ₹1 ரெண்டு, ₹1 ரெண்டு குடுங்கண்ணே, இல்லடா ரெண்டு பழம் ₹1 இல்லனே ஒரு பழம் ₹2 குடுங்கண்ணே, ஏன் உன்னோட தலையிலயா போச்சுது என்ன என்ன பரவாயில்ல குடுங்கண்ணே ப்ளீஸ்னே
0: கோபமா சொல்லுங்க.
2: ₹1 இல்ல ஒரு ₹2 கொடுங்க, இல்ல ஒரு ரெண்டு

0: பழம் ஒரு ரூபா, இல்ல ஒரு பழம் ரெண்டு ரூபாய்க்கு கொடுங்க. உன்னோட தலைவலியா இருக்கு, வாங்கி வாங்கிட்டு போனேன். இல்ல என்ன ரொம்ப பேசுவீங்க, உள்ள தாங்க வாங்கிட்டு போறேன்.
1: என்னோட பெரிய ரோதனையா போச்சியா, நீங்க பிச்சுக்க அவ்வளவுதான். சரியா சார், சரி சார், நிகழ்ச்சியில பங்கேற்று அருமையா சொன்னீங்க, பாராட்டுகள், நன்றி சார். சரி சார், சரி சார், நன்றி சார், நன்றி,
0: நன்றி.
1: இணைப்பில் இருக்கக்கூடிய அடுத்த நேரம் சந்திக்கலாமா?
2: வணக்கம்.
1: வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க சார்? நான் பேசணும்.
3: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்க? ரெண்டு பேரும்
1: நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கும் சார்.
3: ஆமா சார், சோரணத்து முத்தா சார் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
2: டயலாக் கேட்டீங்களா?
3: ஆ, கேட்டலாம், ரெடி பண்ணியாச்சு.
2: ஆ ஆ, ரெடி பண்ணியாச்சு, அப்ப தயாரா இருப்பீங்க, சொல்லுங்க.
1: சொல்லுங்க.
3: சிரிச்சிட்டே சொல்றேன். கடைக்காரர் எங்க அண்ணன் பழம் வாங்கி வர சொன்னாரு. உங்க அண்ணன் கரெக்டா? காசு கொடுத்து எவ்வளவு வேணாலும் கொடுப்பீங்க. சரி, ரெண்டு பழம் என்ன வேலை? ஒரு ரூபாய்க்கு ரெண்டு, ரெண்டு ரூபாய்க்கு ஒண்ணு,
1: ரெண்டு ஒரு ரூபா
3: ஐயா, காசை கூட நீயே பிச்சுக்க.
1: சரி,
4: கடைக்காரரே, எங்க அண்ணன் பழம் வாங்கி வர சொன்னாரு. உங்க அண்ணன் என்ன கரெக்டா? காசு கொடுத்தா எவ்வளவு வாங்க கொடுப்பையா? சரி, ரெண்டு பழம் என்ன
1: வேலை?
4: ரூபாய்க்கு ரெண்டு,
3: கடைக்காரர எங்க அண்ணன் பழம் வாங்கி வர சொன்னாரு. உங்க அண்ணன் கலெக்டரா? காசு கொடுத்து எவ்வளவு பிச்சு கொடுப்பா? சரி, ரெண்டு பழம் என்ன
1: வேலை?
3: ரெண்டு பழம் ஒரு ரூபா, ரெண்டு பழம் ஒரு ரூபா. உங்களுக்கு தலைவரியா போச்சு ஐயா, காசை கொடுயா, இப்பிச்சு எடுத்துக்கையா. போதுமா?
1: போதும் சார், போதும் போதும். பாராட்டுக்கள், நன்றி சார், நன்றி, நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குண்டக்க மண்டக்க நேரலை.
5: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
6: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
7: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: நிலையத்தில் நேரும் பொழுது 10:35 நிமிடமாக அஸ்வினி நாகர்கோவில் வானநிலையம் குமரி பண்பலை 101 நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது குண்டக்க மண்டக்க நேரலை. நிகழ்ச்சியில் இனி வருவது வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படப்பாடல்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குண்டக்க மண்டக்க நேர்லி நிகழ்ச்சி. இப்ப நம்ம அந்த காமெடி கிளப் இன்னொரு டைம் கூட ப்ளே பண்ணிடலாம் நேர்கள் கேட்கறதுக்காக.
3: எங்க அண்ணன் பணம் வாங்கி சொன்னாரு.
4: உங்க அண்ணன் கலெக்டரா? காசு கொடுத்தா எவ்வளவு கொடுப்பையா?
3: சரி, ரெண்டு பழம் என்ன விலை?
4: ரூபாய்க்கு ரெண்டு.
3: ரெண்டு ஒரு ரூபா?
4: ஓ, ரூபாய்க்கு ரெண்டியா?
3: ரெண்டு ஒரு ரூபா.
4: ரூபாய்க்கு ரெண்டு?
3: ரெண்டு ஒரு ரூபா.
4: உங்க கூட தலைவலியா? காசு கூட நீயே பிச்சுக்க.
2: இதுதான் அந்த காமெடி கிளிப். இந்த கிளிப் வந்து நேர்கள் சொன்ன மாதிரி சந்தோஷமா சிரிச்சிட்டே ஒரு டைம் சொல்லலாம், கோபமா அப்புறம் சோகமா ஒரு டைம் சொல்லலாம். இப்ப நேபில் காதருக்கு மடத்து நேரம் சந்திக்கலாம்.
5: வணக்கம்.
2: வணக்கம்.
6: வணக்கம்.
2: வணக்கம். யார் எங்கிட்ட பேசுறீங்க சார்? உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பு துணி. வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் எங்கிட்ட பேசுறீங்க? சொல்லுங்க. கேட்டீங்களா காமெடி கிளிப்பு? சொல்லுங்க. உங்க வானொலியோட ஒலி அளவை குறைச்சு வச்சுட்டு பேசுங்க சார், அங்க பேசுறதுமே கிளியரா கேட்கலங்க. டயலாக்கே நீங்க மாத்திட்டீங்களே. சரி சார், நன்றி நன்றி. வணக்கம்.
7: ஹலோ.
2: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா?
7: வணக்கம் சார், சௌரியம்மா வடக்கு போனோம்.
2: சொல்லுங்கம்மா, காமெடி கிளிப் கேட்டீங்களா?
7: ஆமா சார்.

0: சொல்லுங்க.
1: கடைக்காரரு, எங்க அண்ணே பழம் வாங்க சொன்னாரு. உங்க அண்ணன் கலெக்டா, காசு கொடுத்தா பழம் எப்பனாலும் கொடுப்போம். பழம் என்ன விலை? ரெண்டு பழம் 1 ரூபா. இல்லடா, ரெண்டு பழம் 2 1 ரூபா.
2: 1 ரூபாய்க்கு 2.
1: 1 ரூபாய்க்கு 2. இல்லனே, 2 ரூபாய்க்கு 1. உன்னோட பெரிய தலைவலியா போச்சுப்பா, நீயே குச்சிக்க. என்ன பெரிய கலெக்டரா, காசு கொடுத்தா எவ்வளவு கொடுப்பேன். பழம் என்ன விளையாண்ணே? 2 1 ரூபாடா. இல்ல, 1 ரூபாய்க்கு 2 பழம். உன்னோட பெரிய தட்டியா போச்சு, நீயே சிச்சிக்கப்பா.
0: சரி, வந்து அருமையா சொன்னீங்க. அடுத்தால சொல்லுங்கம்மா. கோபமா சொல்லுங்க.
2: இதே கோபமா சொல்லுங்க. அந்த டயலாக் கோபமான டயலாக் தான்.
1: கடைக்காரரே, எங்க அண்ணன் பணம் வாங்க சொன்னாரு. உங்க அண்ணன் என்ன பெரிய கலெக்டராடா, காசு கொடுத்தா ஏற வேணாலும் கொடுப்பேன். பணம் என்ன விலை? 2 1 ரூபா. இல்லடா, 2 ரூபாய்க்கு 1. என்ன
0: 2 1 ரூபா 2 ரூபாய்க்கு 2? நீங்க 2 ரூபாய்க்கு பழத்தை சொல்லுங்க. சொல்லுங்க,
1: பெரிய தலைவலியா போச்சுடா, நீங்க போய் பிச்சிக்க.
0: சரிம்மா, தேங்க்யூ சார். பங்கு சாருமையா சொன்னீங்க, பாராட்டுக்கள். நன்றிம்மா, நன்றி நன்றி.
1: இருவருக்கும் நன்றி சார்.
0: நன்றிம்மா, நன்றி. இப்ப நம்ம அசல் சுற்று நிறைவுக்கு வந்தாச்சு. நம்ம அடுத்த சுற்றுக்கு போயிடலாம். கலக்கல் சுற்று, இதான் 3வது சுற்று. கலக்கல் சுற்று, இன்னைக்கு கலக்கல் சுற்றுல இப்ப மழையா இருக்கிறதுனால நேயர்கள் வானவில்லா மாறி பேசலாம். வானவில் வந்து எப்படி பேசும் மழை நேரத்துல?
2: ஆமா,
0: நேயர்கள் வானவில்லா மாறி நேயர்கள் பேசலாம். பேச காத்திருக்கும் அடுத்த நேரம் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் சார், நான் பிரசாந்த் குளத்துல இருந்து பேசுறேன் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க. வானவில்லா மாதிரி பேசுங்க.
3: கடைக்காரர்,
0: அந்த சுற்று முடிஞ்சாச்சு சார். சார், அந்த சுற்று முடிஞ்சாச்சு. வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க சார்?
4: கனகராஜ் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
4: வண்ணங்கள் 7 கொண்டு உங்கள் எண்ணங்களில் நிறைபவன் நான். வளைந்து கொடுத்து வாழ்ந்தால் நீண்டலாம் வாழலாம் என்பார்கள். ஆனால் அந்த தத்துவம் எனக்கு ஒத்து வராது. மழையின் அறிகுறியாய் தோன்றி மழை ஓய்ந்தால் மறைவேன் நான். சூரிய பகவானின் 7 தேர்கள் என் 7 வண்ணங்களை நினைவூட்டும். சூரியனின் நிறப்பிரிகையில் 7 வண்ணங்கள் தானே. என்னை கண்டு மகிழும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி.
0: ரொம்ப அருமையா வானவிலா மாதிரி பேசுனீங்க. பாராட்டுக்கள். நன்றி நன்றி
4: நன்றி.
0: உங்களோட பேச காத்திருக்கும் அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
2: உங்க இணைப்பு சரியில்லையா?
4: நாகர்கோவில் மந்திரமூர்த்திங்கிற வானவில் பேசுறேன்.
0: சரி சரி, வானவில்லா மாதிரி பேசுங்க.
4: ஆமா, நான் வந்து என்னை வந்து ஆங்கிலத்துல இருந்து எனக்கு வந்து ஜிஆர் கலர் பாருங்க, வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், ரெட், எல்லோ, ஆரஞ்ச், ரெட், ஆரஞ்ச். அப்படி எனக்கு இந்த 7 கலர் பண்ணுங்க, பிஜியான்னு சொல்லுவாங்க. நீர் தேவைகளால உருவாக்கப்பட்ட ஒரு வானவில், அதாவது வர்ணனில வந்து பகலில் வானவில் தோன்றியது என்று, அதாவது கோபுரம் தேவியானது பாண்டிய மன்னர்கிட்ட சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து அவசரம் வரும்போது பகலில் வானவில் தோன்றியது என்று சொன்னார்கள்.

0: சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து அவசரம் வரும்போது பகலில் வானவில் தோன்றியது என்று சொன்னார்கள்.
1: அதாவது சார், நீங்க வானவில்லா மாதிரி பேசணும் சார். செய்தியா சொல்லாம ஒரு வானவில் வந்து எப்படி பேசும்? இப்ப நான் வந்து தோஞ்சினேன்னு கௌப்பெருந்தேவி கிட்ட பாண்டிய மன்னர் சொன்னார் அப்படின்னு நீங்க சொல்லணும். சரியா? நீங்க வந்து செய்தியால சொல்றீங்க வானவில் தோன்றியதாக கௌப்பெருந்தேவி கிட்ட பாண்டிய மன்னர் சொன்னார் அப்படிங்கிறீங்க. நீங்க வானவில்லா மாதிரி பேசணும். சரியா சார்?
0: வானவில் தான், இந்த வானவில் வந்து பகல்ல வந்து என்னை கனவில் கண்டதாக அந்த தேவி வந்து மன்னர் கிட்டே சொன்னாங்க. அப்படி வந்து
1: நன்றி சார், நன்றி நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க சார்?
2: இனிய சகோதரர், இனிய சகோதரி இருவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். வானவில் பேசுறேன்.
1: சொல்லுங்க சொல்லுங்க சார்.
2: ஐயா, நான் வந்து ஏழு வண்ணத்துல இருப்பேன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே நான் என்னுடைய வண்ணம் வந்து ஒன்பது. அந்த ரெண்டு வண்ணங்கள் கண்ணுக்கு தெரியாது. அதாவது நான் வந்து வில் வடிவில் இருக்கேன்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல இருந்து என்ன பார்த்தா நான் வட்ட வடிவில் இருக்கேன். ஆமா, அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் சிறுவர் பெரியவர் எல்லாருமே ஒரு அதிசயமா பார்ப்பாங்க. ஏன் என்ன வானவில்ல பாருங்க, என்ன பார்க்கும்போது எனக்கு பெருமையா இருக்கும் ஐயா. அதாவது உண்மையிலேயே வானவில் வந்து இந்த மழை, நான் வந்து வாராத்தா இந்த மழை நேரங்கள்ல தான் அதிகமா வருவேன். நான் வந்துட்டேன்னு உண்டுமான மழை போயிட்டுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா உண்மை அது அல்ல. என்னுடைய கால நேர சிச்சுவேஷனை பார்த்துதான் நான் வருவேன். ஆனா என்ன ரசிக்காத உலகத்தை எந்த ஒரு உயிரினமே இருக்க முடியாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் அந்த அளவு கண்ணுக்கு மகிழ்ச்சியாட்டு இருப்பேன். என்ன எல்லாரும் பாராட்டுவாங்க. பல கவிஞர்கள் என்ன வச்சு பாட்டு எழுதும் போது எனக்கு பெருமையா இருக்கும் ஐயா. ஆமா, வானவில்லுன்னு சொல்லிட்டு சில பெரிய பெரிய கவிஞர்கள் என்ன வச்சு பாட்டு எழுதும் போது எனக்கு பெருமையா இருக்கும். பரவாயில்லையே, என்ன வச்சு கூட பாட்டு எழுதுறாங்கன்னு நான் ரொம்ப பெருமிச்சு போய் நின்று இருக்கேன். ஆனா உண்மையிலேயே இந்த வானவில்லை எல்லாரும் என்ன எல்லாருமே ரசிக்கணும். அந்த வானவில்லாக எல்லாரும் மாறுவோம் என்று கூறி என்னுடைய ஒரு குமரி பண்பலைக்கு அன்பு சகோதரர் அன்பு சகோதரி இருவருக்கும் கூறி விடைபெறுகிறேன்.
1: வாய்ப்பளிக்கிறீங்க, பேசுனீங்க, நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: சாமி தோப்புல இருந்து திலகவதி.
3: சாமி தோப்புல இருந்து திலகவதி பேசுறீங்க? ஆ, பேசுங்க.
4: நான் வானவில் பேசுறேன்.
3: வானவில்
4: எனக்கு ஏழு நிறம் இருக்கும். நான் சூரியன் கிழக்க இருந்தா நான் மேக்க இருப்பேன். சூரியன் மேக்க இருந்தா நான் கிழக்க இருப்பேன். ஆனா பிள்ளைங்க எல்லாம் என்ன அலங்காரமா பாப்பாங்க. பெரியவங்க சொல்லுவாங்க, ஏ வானவில் வந்துருக்கு, வானவில் வந்துருக்கு அப்படின்னு. உடனே நாங்க வீட்டை விட்டு ஓடி போய் நாங்க எல்லாம் பாப்போம். என்ன பாக்குறது எனக்கு பெருமையா இருக்கும்.
1: அவங்களுக்குள்ளே
4: பேசிடுவாங்க, அது என் காதுல விழும். ஆஹா, நம்ம வந்ததுனால மக்கள் எல்லாம் நம்மளை பத்தி இவ்வளவா
1: ராமர்
4: வந்து வில்ல ஒடிக்கட்டுமையோ அதுல ஒரு பகுதி வானத்துல இருக்கு, அதுதான் வானவில்லா வந்திருக்கு அப்படின்னு பெரியவங்க கதை விடுவாங்க.
5: வானவில்லா வந்து எல்லா பிள்ளைங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க வானவில் வானவில் வானவில் வானவில் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆனா மழைக்காலம் வந்துட்டு எனக்கு கொண்டாட்டம் சார், வானவில்லா இருப்பேன் சார்.

0: மழைக்காலம் வந்தாங்க எப்படி வானம்லாம் இருக்கும் சார், வானத்துல நல்ல ஜொலிப்பு கலர் கலரா ஜொலிப்பு, மஞ்சள் பச்சை ஆரஞ்சு சோப்பு எல்லா கலரும்
1: பல வண்ணங்கள்ல இருப்பீங்க,
0: பல வண்ணங்கள்ல இருப்போம் சார். பிள்ளைங்களுக்கு வந்து பாடத்துலயும் சொல்லுங்க, வானம் ஏழு வண்ணங்கள் பாடங்கள் எடுப்போம் சார், பாடமா எடுப்பாங்க சார் ஸ்கூல்ல.
1: சரிம்மா, ரொம்ப அருமையா பேசினீங்கம்மா, நிகழ்ச்சி பங்கேற்றதுக்கு பாராட்டுக்கு நன்றிம்மா. நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
2: அடுத்த வானவில் யாரு?
1: வணக்கம்.
3: வடசிலிருந்து பிரியங்கா வானவில்
2: பேசுறேன்.
1: பிரியங்கா வானவில் பேசுறீங்க, சொல்லுங்கம்மா. வானவிலா மாதிரி பேசுங்க.
3: நான் வந்த உடனே மழை வரப்பெய்யுது அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு சிக்னல் மாதிரி. அப்ப நான் வந்து ஊதானி எல்லாம் பச்சை மஞ்சள் ஆரஞ்சு சிவப்பு அது ஏழு நிறம் கொண்டு காணப்படுவேன். அப்ப வந்து நான் வந்து வட்ட வடிவில்தான் இருப்பேன், வானத்துல இருந்து பாத்தீங்கன்னா வட்டமா தான் இருக்கும். இதே நம்ம பூமியில இருந்து பாக்கும்போது நான் வளைந்துதான் காணப்படுவேன். சின்ன பசங்க எல்லாம் என்ன பாக்கும்போது ரொம்ப வானவில் வந்துட்டு வானவில் வந்துட்டு எல்லாரும் சொல்லி ஜாலியா வந்து பாப்பாங்க, என்ன பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. நான் வந்து காலை மாலை அந்த இதுல வந்து கொஞ்சம் அழகா தெரிவேன்,
1: மாறி பேசுங்க. வானவில் மழை நேரத்தில்
4: வானத்துல இருந்து இப்போது அநேகமாக மழைக்காலங்களில் வானில் பார்க்கலாம். இது வந்து வானவில் வந்து ஏழு நிறமாக இருக்கும், அதை வந்து ஆங்கிலத்தில் வித்தியார் என்று சொல்லுவார்கள்.
2: அப்ப நீங்க வானவில் பத்தி செய்தி தான் சொல்றீங்களா?
1: நீங்க வானவிலா மாறி பேசலையே.
4: வித்தியார் ஏழு நிறமாக இருப்பேன். அப்ப வந்து என்ன வந்து மொத்தமா இதை கலக்கும் போது வந்து எல்லாம் சேர்த்து நான் வெள்ளையா பேசுறேன். அப்புறம் வந்து இது பள்ளிக்கூடத்தில் பாடமாக வைக்கப்பட்டுள்ள உள்ளதே, அப்ப பாடமாக வைக்கிறாங்கன்னு என்னுடைய பெருமை பாருங்க, நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு. அவன் மொத்தமா வந்து வானவில் தற்போது இது வந்து மழைக்காலங்களில் அதிசயமா பார்க்கப்படும், ரொம்ப குறிப்பாக குழந்தைகளுக்கு என்னை காட்சிப்படுத்தி குதூகலப்படுத்தி ஆனந்தப்படுத்துவார்கள். எல்லா இடமும் இது நான் ஒரு இடத்துல எல்லா இடமும் போயிருவேன்.
1: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க சார்? சரி சார், கொஞ்சம் உங்க இணைப்பு ஏதாவது குறைச்சு இல்லங்க, வானவிலா மாதிரி பேசுங்க பேசுங்க.
5: நான் வந்து ஏழு வண்ணங்கள்ல இருப்பேன் சார். பொதுவா இந்த மழைக்காலங்கள்ல சூரியனும் மழையும் இணைஞ்சு வர டைம்ல இங்க என்ன அதிகமா பாக்கலாம், இப்ப பாத்தீங்கன்னா நான் கடற்கரை ஓரமா இப்ப வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். இந்த ஊர்ல என்ன எல்லாருமே அந்த போட்டில் போறவங்களாகட்டும் அப்படியே ரசிச்சு கைய அப்படி நாடியில வச்சுட்டு என்ன பார்த்து ரசிக்கும் போது எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம்.
1: சூப்பர்.

0: வைத்து வருகிறார். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு விஸ்வநாதன், திரு ராஜேஷ்குமார் உள்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். தவேக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் திரு ஸ்ரீநாத், திருமதி கமலி, திருமதி விஜயலட்சுமி, திரு ரஞ்சித்குமார், திரு வினோத், திரு ராஜீவ், திரு ராஜ்குமார், திரு காந்திராஜ், திரு மதன் ராஜா, திருமதி ஜெகதீஸ்வரி, திரு விஜயபாலாஜி, திரு லோகேஷ் தமிழ்செல்வன், திரு விஜய் தமிழன் பார்த்திபன், திரு ரமேஷ், திரு குமார், திரு தென்னரசு, திரு சம்பத்குமார், திரு முகமது பர்வேஸ், திரு சரத்குமார், திரு மரிய வில்சன், திரு விக்னேஷ் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்று வருகின்றனர். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைந்துள்ளதன் மூலம் அரசியலில் புதிய அத்தியாயம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும், 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளதாகவும் அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு பிரவீன் சக்கரவர்த்தி கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனைகளில் திடீர் ஆய்வு என்ற பெயரில் தவேகவினர் மருத்துவர்களை பணி செய்ய விடாமல் மிரட்டி வருவதாக அஇஅதிமுக குற்றம்சாட்டியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடியின் செயல்பாடுகள் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். காசநோயை ஒழிப்பதற்காக உலகிலேயே மிகப்பெரிய அளவிலான பரிசோதனை இயக்கம் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. கோவை, நீலகிரி, தேனி, ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின், முதித் தானி, சனில் ஷெட்டி ஆகியோர் பிரதான சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் காலை 11:02. இளமைக்கு இசை சேர்ந்தால் கொண்டாட்டம், நண்பர்கள் சேர்ந்தால் அதுவே கலாட்டா. நேர்களை உங்கள் உற்சாகத்தோடு தொடங்குகிறது குமரி பண்பலையுடன் கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம எறும்புக்காடு காமராஜர் பாலிடெக்னிக் கல்லூரிக்கு தான் போக போறோம். நிகழ்ச்சியை கல்லூரி வளாகத்திலிருந்து நமக்கு வழங்க இருக்கிறாங்க நம்மளோட நிலைய அறிவிப்பாளர்கள் ஏ கலைமகள், அரவாதனஸ்ரீ ஆகியோர். கல்லூரிக்குள் செல்வமா நேர்களை, வணக்கம்.
3: வணக்கம். இனிமையான காலம் கல்லூரி காலம், எப்போதும் பசுமையான நினைவுகளை தரும் காலம் இந்த கல்லூரி காலம். மகிழ்ச்சியின் துள்ளலாய் பல கனவுகளை நனவாக்கும் காலம் கல்லூரி காலம். எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் காலம் இந்த கல்லூரி காலம். விளையாட்டு பேச்சும் வேடிக்கை நகைச்சுவை என கல்லூரிக்குள் அடியெடுத்து வைக்கும் மாணவர்களை பக்குவப்படுத்தி பண்படுத்தி அறிவை போதித்து பல அனுபவ அறிவையும் புகட்டி வெளி உலகத்துல சிறகை விரித்து பறக்க விடுவதுதான் இந்த கல்லூரி. இன்னைக்கு கல்லூரி கலாட்டா நேர்ல நிகழ்ச்சிக்காக நாம வந்திருக்கிறது எறும்பு காடு NMS காமராஜர் பாலிடெக்னிக் அண்ட் பிஎட் காலேஜுக்கு வந்திருக்கிறோம். எல்லா மாணவர்களும் கலர்ஃபுல்லா ரெடியா இருக்கிறாங்க. கிளைமேட்டை பார்த்தோம்னா ரொம்ப அருமையா இருக்கு. அந்த வெயிலோட தாக்கம் எல்லாம் தணிஞ்சு நல்ல மழை வந்து நல்ல குளிர்விச்சிருக்கு, மண்ணை குளிர்விட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். எல்லா மாணவர்களும் தயாரா இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எல்லாரும் இருக்காங்க. இந்த கல்லூரியோட
4: நாடார் பகன சங்கம், பலவலை காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் காமராஜ் கல்வியியல் கல்லூரியின் தலைவராகிய கே வனராஜன் என்கிற நான் அகில இந்திய வானொலி நிலையத்தின் நேயர்களுடன் உரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்களது கல்லூரியானது 1982 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு மிகவும் சிறந்த முறையில் செயல்பட்டு வருகின்றது. எங்களது கல்லூரியின் துணைத் தலைவராக மிஸ்டர் ஆர் தரபாலன் அவர்களும், இணைச் செயலாளர் மற்றும் தாளராக திரு பி அசோகன் அவர்களும், இணைச் செயலாளராக ஸ்ரீ என்எம்எஸ் சிவானந்தன் அவர்களும், பொருளாளராக அருமையான டி சுதர்சன் அவர்களும் மிகவும் சிறந்த முறையில் செயலாற்றி வருகின்றோம். எங்களது கல்லூரியின் முதல்வர் டாக்டர் சி ஜெயச்சந்திரன் அவர்கள் மிகவும் சிறந்த முறையில் இணைந்து செயலாற்றி வருகிறார் என்பதை நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்களது கல்லூரியில் பல பாடப்பிரிவுகள் உள்ளன. உதாரணமாக

0: சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஆகிய இதுகளும், சுயநிதி பிரிவு பாடப்பிரிவுகளில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இந்த ஆண்டு டெக்னீஷியன் எக்ஸ்ரே டெக்னாலஜி என்ற புதிய கோர்ஸும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்ட் டைம் கோர்ஸும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இது போக வந்து எங்களுடைய இதில் வந்து கல்லூரியில் வந்து சிறப்பு அம்சம் என்னென்னா, இந்த 1988 ஆண்டு சுமார் 32 ஏக்கர் நிலத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரிகள் வந்து பழமை வாய்ந்த திறமை வாய்ந்த ஆசிரியர்கள் பாடங்கள் வந்து மிகவும் சிறப்பான முறையில் நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் எங்கள் கல்லூரியில் வந்து அனைத்து புத்தகங்களை கொண்ட லைப்ரரி மிகவும் சுமார் 20,000 புத்தகங்கள் கொண்ட லைப்ரரி அமைந்துள்ளது. அதில் மாணவர்கள் அனைவரும் படித்து மிகவும் பயன்பட்டு வருகின்றனர். விளையாட்டுத் துறையில் வந்து எங்களது கல்லூரியானது மாவட்ட அளவில் வந்து தொழில்நுட்ப கல்லூரிகளில் மாவட்ட அளவில் கூடைப்பந்து மற்றும் கால்பந்துகளில் முதன்மை இடத்தை பெற்று வருகிறது. விடுதி, எங்களது கல்லூரியில் ஆண்பாளர் பெண்பாளர் இருவருக்குமே தனித்தனியாக விடுதி வசதி உள்ளன. சுமார் 2 கோடி செலவில் பெண்களுக்காக தனி விடுதிகள் கட்டப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டு நன்ற முறையில் செயல்பட்டு வருகிறது. விடுதிகள் அனைத்தும் மிகவும் சிறப்பான முறையில் நடத்தப்படுகிறது. அதற்காக வார்டனாக எங்களது டாக்டர் ஜெயச்சந்திரன் அவர்களும் சப்வார்டனாக இருவரும் நியமிக்கப்பட்டு அவர்களுக்கு அடிய வருஷம் நடத்தப்பட்டு வருகின்றது. அதனால வந்து மாணவர்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த வட்டம் வந்து வரக்கூடிய ஆண்டுகளில் 95% மார்க்கள் எடுத்து அனைவரும் நல்ல முறையில் 100% வெற்றி பெற்று வருவார்கள் என்பது எங்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில வந்து எல்லா மாணவர்களும் மிகவும் சிறந்த முறையில் படித்து வருகின்றார்கள். எங்களது ஆசிரியர் பெருமக்கள் அனைவருமே மிகவும் சிறந்த முறையில் செயலாற்றி வருகின்றார்கள். எங்களது நிர்வாகமும் வந்து நல்ல முறையில் அனைத்து வசதியும் செய்து வருகிறது. அது மேலும் அதாவது தாய் தகப்பன் இல்லாத குழந்தைகளுக்கும் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குழந்தைகளுக்கும் எங்களது கல்லூரியில் சிறப்பு சலுகைகள் அளிக்கப்பட்டு அவர்கள் அனைவரும் கல்வி பயின்று நல்ல தொழில் முன்னேற்றத்துக்கு அடைய வேண்டும் என்ற வகையில் அவர்களுக்கு வந்து சிறப்பு அம்சங்களுடன் கல்வி கற்றுத்தரப்பட்டு வருகிறது. அவங்களுக்கு வந்து எல்லா வித சலுகைகளும் அளிக்கப்பட்டு வருகின்றது. எல்லா பிள்ளைகளுக்கும் வந்து நல்ல வசதி செய்யப்பட்டு நல்ல காற்றோட்டமான நம்ம ஹாஸ்டல் வசதி உள்ளது. எல்லா வகையிலும் வந்து அதே மாதிரி கல்லூரி வந்து நல்ல அருமையான இடத்துல குழுக்குறுங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. அது மக்களுக்கு புறமே படிக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஒரு இதரமான சூழ்நிலையை உருவாக்கி உள்ளது. எங்களுக்கு
1: பேர் சொல்லுங்க.
0: என் பேர் கே வண்ணராஜன், இந்த கல்லூரியின் தலைவர். பேர் சொல்லுங்க. அதாவது எங்க கல்லூரியில வந்து அதாவது இது அரசு உதவி பெறும் கல்லூரி ஆகும். இது இந்த கல்லூரியில வந்து நம்ம கல்லூரியில் படித்து பயன்படக்கூடிய வகையில் அரசு உதவி பெறும் எல்லா வகைகளும் மத்திய மாநில அரசு உதவிகள் அனைத்தையும் நாங்கள் பெற்றுத்தந்து தமிழ் மாணவர்களுக்கு மாதம் வந்து 1000 ரூபாயும் ஸ்காலர்ஷிப் மற்றும் லேப்டாப் வசதி அனைத்து வசதிகளையும் நாங்கள் வாங்கி எங்களுக்கு கல்லூரி மூலமாக ஏற்பாடு பண்ணி செய்து கொடுத்து விடுகின்றோம். அதனால வந்து மாணவர்கள் அனைவரும் தச்சமே வந்து அட்மிஷன் நடந்து கொண்டிருப்பதால் சேர்ந்து பயனிடும்பார் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.
1: இப்போ கல்லூரி கலாட்ட மாணவர்கள்ட்ட பேசும் முன்னாடி அந்த மாணவர்களுக்கு உதாரணமா நான் ஒரு தேசபக்தி பாடலோட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு கல்லூரியோட ஸ்டாஃப் ஒருத்தங்க காத்திருக்காங்க, அவங்களை தான் சந்திக்க போறோம். சார், உங்க பேரை சொல்லிட்டு பாடல் பாடுங்க.
2: பாடிமுத்து, பட்டறை போதகர், இயந்திரவியல் துறை.
1: பாடுங்க சார்.

உயிரினை காட்டிலும் உயர்ந்துள்ளது எங்கள் தேசம். உயர் தேசம் பாரில் எல்லா தேசங்களில் எங்கள் தேசம். உயர் தேசம்

0: தேசம் உயர் தேசம் பாரில் எல்லா தேசங்களில் எங்கள் தேசம் உயர் தேசம்.
1: ரொம்ப நன்றி. நீங்க மாணவர்களுக்கு ஒரு ஒரு உத்வேகம் அளிக்கிற விதத்தை அந்த நிகழ்ச்சியை வந்து தொடங்கி வச்சிருக்கீங்க இல்லையா? இப்ப மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஒரு நாலு டீமா இருக்காங்க. மாணவர்களோட இப்போ எல்லாரையும் சந்திச்சுட்டு நம்ம அடுத்த நிகழ்ச்சிக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் பேர் சொல்லுங்கம்மா.
2: என்னோட பேர் உமா மகேஸ்வரி.
1: எந்த டிபார்ட்மெண்ட்?
2: தமிழ் டிபார்ட்மெண்ட்.
3: என்னோட நேம் வந்து அபித்ரா, பிசிக்கல் சயின்ஸ்.
4: ஏஞ்சல், பயாலஜிக்கல் சயின்ஸ்.
5: அனுஷியா, தமிழ் டிபார்ட்மெண்ட்.
6: ரெம்லின் ராஜுலா, இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்.
7: திலக ரூபிகா, இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்.
8: மோனிஷா, இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்.
1: பேர் சொல்லிட்டு எந்த டிபார்ட்மெண்ட்?
9: என் பேர் ஆரிய மிதுன், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்.
10: என் பெயர் ஸ்ரீ கௌசிகுமார்.

0: ட்ரிபிள் பண்ணலாம்.
1: ஓகே, எல்லாரையும் அறிமுகப்படுத்தியாச்சு. இப்ப முதல்ல வந்து யார் என்ன பண்ண போறீங்க?
2: பொதறிவு சொல்லுங்க. நீங்க பேர் சொல்லிட்டீங்க, ஃபர்ஸ்ட் நீங்க பேர் சொல்லிட்டீங்க, ரெண்டாவது யார் பேசுறேன்னு தெரியணும்ல, அந்த பேர் சொல்லுங்க.
3: ஓகே, என்னோட பேர் உமா மகேஸ்வரி. நான் வந்து பொதறிவு மாதிரிதான் சொல்ல போறேன்.
4: பொதறிவுக்கே பொதறிவு போவோம்.
3: கோவில் சுவர்ல வந்து வெள்ளையும் சிவப்பும் கோடு போட்டு பாத்திருப்பீங்கல்ல, இப்பதான் எல்லாரும் கலர் அடிக்கிறாங்க, முன்னாடி வெள்ளையும் சிவப்பும் தானே யூஸ் பண்ணுவாங்க, அது எதுக்காகன்னு தெரியுமா உங்களுக்கு?
4: வெள்ளை கலர் கொஞ்சம், சிவப்பு கலர் கொஞ்சம், அது ஏன்னு கேக்குறீங்க இல்லையா?
3: ஆமா
4: சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க.
3: எதனாலனா, வெள்ளை வந்து ஆண்களோட விந்துவையும் சிவப்பு வந்து பெண்களோட ரத்தத்தையும் குறிக்கும். ஆணும் பெண்ணும் இல்லாம இந்த உலகமே கிடையாது அப்படின்றத குறிக்கிறதுக்குதான் அத கோவில்ல இருந்து ஆரம்பிச்சாங்க.
4: சரி.
3: ரெண்டாவது, வைகை நதி பத்தி உங்களுக்கு தெரியுமா? வைகை நதி பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? என்னன்னா, வைகை வந்து பூமியில உருவாகி திரும்ப பூமிக்கே போகும், கடல்ல சேராத ஒரு நதி தான் வைகை நதி. வைகைக்கு ஏன் வைகைன்னு பேர் வந்துச்சுன்னா, சிவபெருமான் வந்து ஒரு பூதகணத்தை பார்த்து வை கைன்னு சொல்லுவாங்க, உடனே அங்க ஒரு நதி உருவாகும், அதனாலதான் அதுக்கு பேர் வைகைன்னு வச்சிருக்காங்க.
4: ஆரம்பத்துல பிரைட்டான நம்ம ஒரு மாணவிய வந்து சந்திச்சுட்டோம். பொது அறிவுக்கே ஒரு பொது அறிவா, சிறப்பான பொது அறிவுதானே, அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணலாமா? சரி, இப்ப மழை பெய்யுது அதுதானே, மழை பெஞ்சா என்ன எடுப்போம்?
5: குடை எடுப்போம்.
4: குடையா எடுத்துட்டு போறோம்? நனைய கூடாதுன்னு. யார் நனைய கூடாதுன்னு? நீங்க நனைய கூடாதுன்னு. சரி, அது கடி ஜோக்காதான் கேக்குறேன். கொடையால நடக்க முடியாது, அதனால அதை எடுத்துட்டு போறேன் இல்லையா? சரி, அதே மாதிரி மலை பிரதேசத்துக்கு போனோம்னா என்ன பண்ணணும்? மலை பிரதேசத்துக்கு போனா என்ன பண்ணணும்?
6: மலை மேல ஏறி போகணும்.
4: அப்பா என்ன அறிவு, மழை வேற யாரிதான் போகணும், பறந்து கூட போகலாம் இல்ல? சரி, வேற ஏதாவது கனி ஜோக் மாதிரி சொல்லலாமா? மலை பிரதேசத்துக்கு வயலே லைட்டா வந்து, ஆனா நீ கண்டுபிடிக்கல. மலை பிரதேசத்துக்கு போனா என்ன பண்ணணும்? மலை மலை மலைக்கு போனா என்ன பண்ணணும்? மலையில போனா என்ன பண்ணணும்? மலைக்கு மலை வந்தா கொடை எடுக்கிறோம், மலையில போனா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணணும். சரியா, உங்கள்ட்ட ஏதாவது கடி ஜோக்கு இருக்கா? அடுத்து என்ன பண்ண போறீங்க? கடி ஜோக்கு தானா? சரி, கடிங்க. உங்க பேர் என்னது?
7: என் பேரு ரெமிலின் ராஜ்லா. எனக்கு இவங்களுக்கு கடி ஜோக்ஸ் கேட்க போறேன். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் சொல்லுவாங்க. இந்த பல மணிக்கு
4: வாயில வச்சிருக்க வடக்கில வந்து என்ன பண்ணுறது?
7: ஐயோ,
4: தொடச்சிட்டு சாப்பிடணுமா? சரி சொல்லுங்க, நீ சொல்லுங்க.
7: இந்த பழமொழிக்கு இணங்க நான் கேக்குற கேள்வி சிரிக்கவும் வைக்கும் சிந்திக்கவும் வைக்கும். இப்ப நான் கேக்குறேன், டிக்ஷனரியிலேயே ரொம்ப லாங்கஸ்ட் வேர்ட் எது?
4: டிக்ஷனரியிலேயே ரொம்ப லாங்கஸ்ட் வேர்ட் எது? டிக்ஷனரி தான் எதுல எல்லாம் இருக்கு?
7: இல்ல இல்ல,
4: நீளமா வேர்டு. பொது அறிவு கேக்கீங்களா, கடிச்சு வைக்கீங்களா?
7: இல்ல இல்ல, ஸ்மைல். ஏன்னா எஸ்க்கு அப்புறம் மயில் இருக்குல்ல.
4: மலை
7: மேகம்க்கு ஆப்போசிட் என்ன?
4: மலை மேகம். மலை மேகமா மழை மேகமா?
7: மலை மேகம்.
4: மழை மழை மேகத்துக்கு ஆப்போசிட். மழை மேகத்துக்கு ஆப்போசிட் மழை இல்லாத மேகம்.
7: மலை மே நாட் கம்.
4: ஓ, மலை மே கம், மலை மே நாட் கம். ஓகே ஓகே ஓகே.
7: சாப்பிட எதுவும் சூடா கிடைக்காத ஹோட்டல் எது?
4: சாப்பிட
7: சூடா கிடைக்காத ஹோட்டல்.
4: அது வேண்டாமே. ஓகே, வேண்டாம் வேண்டாமே வேண்டாம். சரி, நீங்க இப்ப ஒரு க்வெஸ்சன் கேட்டீங்கல்ல, ஹோட்டல் கேட்டீங்களா, நான் ஒண்ணு கேக்குறேன். உப்பு வந்து சைவமா அசைவமா? உப்பு வந்து வெஜ்ஜா நான் வெஜ்ஜா? வைக்கலையா, கையா பெருசா ஆடுறீங்க. அடுத்து நீங்க வச்சிருக்கீங்களா? பாட்டும் பதிலுமா? சரி பண்ணுங்க. சொல்லிருங்க.
7: ரெமிலின் ராஜுலா.
4: எங்கேயாவது ரெமிலின் ராஜுலா பார்த்தா பிரைட்டா ஒரு லைட் அறிவு பேக்ல பாத்துக்கோங்க. அடுத்தது,
7: மலை மேகம்க்கு ஆப்போசிட் என்ன?
4: மலை

0: மலை மேகமா மழை மேகமா?
1: மலை மேகம்.
0: மழை, மழை மேகத்துக்கு ஆப்போசிட். மழை மேகத்துக்கு ஆப்போசிட் மழை இல்லாத மேகம்.
1: மழை மே நாட் கம்.
0: ஓ, மழை மேகம். மழை மே நாட் கம். ஓகே ஓகே ஓகே.
1: சாப்பிட எதுவும் சூடா கிடைக்காத ஹோட்டல் எது?
0: சாப்பிட
1: சாப்பிட சூடா கிடைக்காத ஹோட்டல்.
0: அது வேண்டாமே. ஓகே வேண்டாம், வேண்டாமே வேண்டாம். சரி, நீங்க இப்ப ஒரு க்வெஸ்சன் கேட்டீங்கல்ல, ஹோட்டல் கேட்டீங்களா, நான் ஒண்ணு கேக்குறேன். உப்பு வந்து சைவமா அசைவமா? உப்பு வந்து வெஜ்ஜா நான் வெஜ்ஜா? வைக்கலையா? கையாம் பெருசா ஆடுறீங்க. அடுத்து நீங்க வச்சிருக்கீங்களா?
2: பாட்டும் பதிலும்.
0: பாட்டும் பதிலுமா? சரி பண்ணுங்க.

0: தட்டாவே
1: ஆகலைல
0: நம் தேசிய பழம் எது? மாம்பழமா மாம்பழம் மல்கோவா மாம்பழம்
2: சீசன் இல்லையா? மாம்பழத்தை வச்சு என்னதான் பண்ணிருக்கீங்களா வீட்டுல?
0: ஆமா, ஜூஸ் போட்டு,
2: ஜூஸ் போட்டு எப்படி ஜூஸ் போட்டீங்க அதை ஒன்று சொல்லிருக்கீங்களா?
0: மாம்பழத்தை நல்லா வாஷ் பண்ணிட்டு,
2: அது பண்ண மாட்டோம் நாங்க, அவங்க வாஷ் பண்ணிட்டாங்க. அடுத்து
0: குட்டி குட்டியா கட் பண்ணி,
2: நாங்க கொஞ்சம் பெருசா தான் கட் பண்ணுவோம்.
0: மிக்சில
1: சீவிரதெல்லாம் இல்ல,
0: இல்ல இல்ல, அதுலதான் சத்து அதிகமா இருக்கு.
2: என்ன சத்துமா இருக்கு அது சொல்லுங்க.
0: நிறைய வைட்டமின்ஸ் இருக்கு,
2: நிறைய இருக்கா? கொஞ்சம் அடுத்து
0: அப்புறம் அதை குட்டி குட்டியா
2: கட், யாரும் மாம்பழத்துக்கு தோலை தூர போட்டுறாதீங்க, காய வச்சாலும் சாப்பிடுங்க.
0: ஆமா, அதை குட்டி குட்டியா கட் பண்ணி மிக்சில போட்டு நல்லா அடிச்சு, சீனிக்கு பதிலா வேற
2: நியூட்ரிஷன் லெவல்ல போயிட்டாங்க, சீனி போடாதீங்க, நாட்டு சர்க்கரை வேற
0: தேன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம்
2: வாங்கி தருவீங்களா?
0: வாங்கி தரோம். அப்புறம் வந்து சப்ஜா சீடை வந்து நம்ம ஊற போட்டு
2: வைக்கலாம் சொல்றாங்க, இது பேசாம கடையில இருந்து வாங்கி தின்றலாமா?
0: அப்போ அந்த மாம்பழத்துல சப்ஜா சீடும் போட்டு நமக்கு கொஞ்சம் கூலிங்கா வேண்டணும், ஃப்ரீசர்ல கொஞ்ச நேரம் வச்சுட்டு குடிக்கலாம்.
2: இவ்வளவு
1: போடல,
2: இவ்வளவு செய்யறது போல பொடி நடையா நடந்து பக்கத்து கடையில போய் ஒரு மாம்பழ ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு வந்தலாம்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணீங்க? அமுதவல்லி ஃபீல் பண்ணீங்களா?
1: இயற்கையா, இயற்கையா பண்ணா நல்ல சத்து இருக்கும். எது கலப்படம் இருக்காதுல, அதுக்காக சொல்றாங்க.
2: பாட்டு முடியல,
0: நம்மளே பண்ணி சாப்பிடும் போது ஹெல்த் தானே.
2: மாம்பழத்துக்கு அடுத்த பாட்டு.
0: சரி, இவ்வளவு நேரம் பாட்டு பாடியாச்சு, சரி எனக்கு பிடிச்ச பாட்டுன்னு சொல்ல முடியுமா?
2: அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு தெரியறதுக்கு என்ன, நமக்கு என்ன ஞானம்?
1: இல்ல, எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்கும் படி பாடிக்க வேண்டியதான்.
2: மைக் வாய்ஸ் கேட்கல வெளியே, கொஞ்சம் கேப் ஓடையா இருக்கு.
0: நான் எடுத்தா தாங்க மாட்டேன், 4 மாசத்துக்கு ஓடி
1: பாத்தீங்களா? இவ்வளவு நேரம் அவங்களுக்கு கேள்வி பதிலுக்கு, கேள்வி பதிலுக்கு சொன்னவங்களுக்கு அடிச்ச தாங்க மாட்டேன்னு லாஸ்ட்ல ஒரு முடிவு காடு போட்டீங்க பாருங்க. அங்க நிக்கிறீங்க,
2: ஈஸியா பண்ணிட்டீங்க இல்லையா? சரி, உங்க பேரை திரும்ப சொல்லி.
0: என்னோட நேம் வந்து அபித்ரா.
1: சரி, சூப்பரா கேள்வி பதில் பண்ண எல்லாருக்கும், இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா?
0: சரி
1: சரி, சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் கல்லூரி கலாட்டம் தொடரும் நேர்களே.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
3: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
5: எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில், ரயில்வே நிலையம் அருகில், மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி நாகர்கோவில்.
6: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி, RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
7: Girls, go ready now, we'll raise the body up. You know the cousin, we all have the hottest food. Let the girls start and make a lot of show. We gonna hit the spot, let's have

0: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களா.
1: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
4: மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: குமரி பண்பலை 101 கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நண்பர்கள் சேருமிடம் எப்போதுமே திருவிழாதான். அந்த சந்தோஷத்தை நம்மோத பகிர்ந்துகிட்டு இருக்காங்க எறும்புக்காடு காமராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள். மீண்டும் அவர்களோடு இணைவோமானீர்களே. வணக்கம்.
6: குமரிப்பண்பலை 101 நேயர்கள் வந்து வியாழக்கிழமை ஆனாலே 11 மணியிலிருந்து 12 மணி வரை கல்லூரி கலாட்டா நேயர்கள் நிகழ்ச்சியில இணைஞ்சிருப்பீங்க. இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு எந்த கல்லூரிக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, பழவழையில இருக்கக்கூடிய NMS காமராஜ் பாலிடெக்னிக் கல்லூரி மற்றும் பிஎட் கல்லூரி, காமராஜரோட பிஎட் கல்லூரியும் இருக்கு. இந்த காலேஜ்ல தான் இப்போ நம்ம மாணவர்கள் வந்து பிஸி, அவங்க மொபைல பார்த்து பார்த்து ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்காங்க. அடுத்து என்ன ஆராய்ச்சியில வெளிவர போகுது அப்படின்னு பாக்கலாம்.
7: இப்போ வந்து இங்க இருக்கிற பிள்ளைங்களை வந்து ஒரு ரெண்டு பேட்சா பிடிச்சிருக்கோம். ஏபி இப்போ வந்து ஒரு எதிரும் புதிரும் அப்படின்னு ஒரு செக்மெண்ட் விளையாடலாம், சரியா? எல்லாரும் வந்து நிறைய இது பொதுவெல்லாம் கேட்டு அப்படின்னு கொஞ்சம் களைப்பா இருக்கீங்க. சரி, எதிரும் புதிரும் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து வா அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வா வச்சு ஒரு சாங் பாடுறீங்க. உங்களுக்கு சாங் பாடுறதுனா ரொம்ப பிடிக்கும் தானே, அதனால இந்த செக்மெண்ட் வச்சிருக்கோம். வா வா வச்சு தொடங்குற சாங் பாடணும். இப்போ பி செக்ஷன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, போ வச்சு பாடணும். வா அப்படின்னு போ, போ போனால் அந்த மாதிரி என்ன என்ன வேணா இருக்கலாம், சரியா? இப்ப ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? இப்போ நீங்க வந்து ஏ பேட்ச் வந்து வா வச்சு தொடங்குற மாதிரி பாடலாமா? யாரு பாடுறீங்க? அவங்களே பாடுவாங்க.
6: வா டா மாப்பிள்ள, வளப்பள்ள வாலிபாலாடலாமா, ஆடும் சக்கல சைக்கிள் கேப்ல கிழக்கு பிளி போடலாமா.
7: ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்க இப்ப போ வச்சு பாட போறீங்க, யார் பாட போறீங்க?
8: போ போ போ, நீ எங்க வேணா போ,
7: மழையா இருக்கே பரவாயில்லையோ, கொடை எடுத்துட்டு போ அப்படின்னு. சரி சரி, அடுத்தது வா வச்சு, அதே சாங், அதே தான் வா வச்சு அடுத்த சாங்.
6: வாடி புள்ள வாடி, வாடி புள்ள வாடி, உன்னை மட்டும் நினைச்சிருக்கேன் நெஞ்சுக்குள்ள. வாடி புள்ள வாடி, வாடி புள்ள வாடி, உன்னை மட்டும் நினைச்சிருக்கேன் நெஞ்சுக்குள்ள.
7: சூப்பரா பாண்டிங்க, நாங்க எதுலயும் சளைச்சவங்க கிடையாது. அடுத்து போ வச்சு பாடலாம், பாடுவீங்க தானே?
6: போகாதே போகாதே, நீ இருந்தால் நான் இருப்பேன்.
7: சூப்பரா பாண்டிங்க. இப்ப அடுத்தது, சரி வா போ போயிடுச்சு, இப்ப நீ நான் வரப்போகுது, சரியா? இப்ப நீ வச்சு நீங்க தொடங்க போறீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் தொடங்குங்க, ஃபர்ஸ்ட் அவங்க தொடங்கிட்டாங்க. பி செக்ஷன்ல நீங்க
6: நீயா பேசியது நண்பே, நீயா பேசியது.
7: ஓகே, சூப்பரா பாடிட்டாங்க. ரெண்டு லைன் தான் தெரியும், அடுத்த தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்தது நீங்க, நீ பாடிட்டாங்க, நான் அப்படின்னு பாடு.
6: நான் போகிறேன் மேலே மேலே, பூலோகமின் காலின் கீழே, விண் மீன்களின் பூக்களின் மேலே.

0: அவங்கதான் வந்து ஓபனிங் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பேரை திரும்ப சொல்லிருங்க. அவங்க பேர் என்ன?
1: என்னோட நேம் திலக ரூபிகா.
0: பக்கத்துல இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாடலாமே, ட்ரை பண்ணுங்க. கையிலதான் மொபைல் வச்சிருக்கீங்க.
2: அடுத்த செக்ஷன் யோசிச்சு வைங்க, அங்க போயிட்டு வரேன். நீங்க சொல்லுங்க. நான் வச்சு இல்ல, நீங்க நீ வச்சு தானே பாடுங்க. நீ வச்சு அப்படியே யோசிக்கிறீங்க. சொல்லுங்க தம்பி. நீங்க நீ வச்சு.
3: நீ காற்று நான் மலி, என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன்.
2: சூப்பர் சூப்பர். அடுத்ததாக நீங்க

0: ஓகே, சூப்பரா போச்சு. இன்னும் ஒரு ஒரு இது கூட விளையாடலாமா? ரெடியா இருக்கீங்களா? இன்ட்ரெஸ்டா இருக்கா? அடுத்து அம்மா போச்சு பாடலாமா? அம்மா அம்மா வச்சு, அம்மா வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க.
1: நீயே நீயே லாலி நீயே நெஞ்சில் வாழும் உயிர்த்தாயே.
0: அம்மா சாங் பாடுனீங்க, அம்மா வச்சு தொடங்குற மாதிரி ஏதாவது சாங் தெரியுமா?
1: அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே,
0: அம்மா. சூப்பர், அழகா பாடுனீங்க. நீங்க அப்ப வச்சு பாடுறதுக்கு ரெடியா இருக்கீங்கன்னு தோணுது.

0: சரி சூப்பரா பாண்டிங்கம்மா. அடுத்து அம்மா வச்சுதான் வரும் அப்படின்னு கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க தானே, அடுத்த சாங் கெஸ் பண்ணிருக்கீங்களா? அது வேண்டாமே, அடுத்த போயிடலாமா? வானம் வச்சு தொடங்கலாமா? வானம் வானம்
1: வானம் பெருசுதான், பூமி பெருசுதான், அதுக்கு மேல எங்க நட்பு பெருசுதான், எங்க கையில் சுழலுது பூமி.
0: பாடிட்டாங்க. நீங்க பூமி வச்சு பாடலாமே, பூமி மண் அந்த மாதிரி சம்பந்தமாக.

0: தெரிஞ்ச லைன் அவ்வளவு பாருக்குப்பா.
1: அழகா எதிரும் புதிரும் சூப்பரா போயிட்டு இதோட முடிச்சுக்கலாமா?
0: முடிச்சுக்கலாம். அடுத்தது வந்து இதோட ஒரு ஒரு ஒரு சின்ன புதிர் கேட்டுருவோமா? கேட்டுருவோமா? யார் சொல்வீங்க? யார் வேணாலும் சொல்லலாம். அதுல வந்து நம்ம பாய்ஸ் ரெண்டு பேரும் அதுல பக்கத்துல நீங்க எல்லாம் பாடும்போது நமக்கு பாட தெரிஞ்சா நம்மளும் பாடி இருக்கலாம் அப்படின்லாம் வேற ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படா விட்டா ஓடலாங்க மாதிரி பேக்கோடு கையோடி இருக்காங்க. உங்க பேர் வந்து சொல்லுவீங்களா? ஏதோ நீங்க சொல்லது பார்த்தா ஏதோ சங்கம் கொஞ்சம் சைனா பேர் மாதிரி கொஞ்சம் அழகா சொல்லுங்க.
2: ஸ்ரீ கௌஷிகுமார்.
0: ஸ்ரீ கௌஷிகுமார், அவர் வந்து ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன். ஒரு யானை வேகமா ஓடிக்கே இருந்து பயங்கர ஃபாஸ்டா ஓடுது, அதுக்கு மூச்சு வாங்கி ஒரு இடத்துல நிக்குது. என்னன்னா அந்த பக்கத்துல வந்து அது கிட்ட ஒரு எறும்பு நிக்குது. அந்த எறும்பு கேக்குது, ஏன் இவ்வளவு வேகமா ஓடுற அப்படின்னு கேக்குது. அது எங்க அம்மா என்ன அடிக்கிறதுக்கு துறச்சுட்டே வர்றாங்க, ஒளியறதுக்கு இடம் தேடி ஓடுறேன் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே எறும்பு வந்து யானைகிட்ட ஒரு பதில் சொல்லுச்சு, ஒரு பதில் சொல்லுச்சு. அதை கட்டணும் யானை அதுல மயங்கி வந்துட்டு. அப்படி என்ன எறும்பு யானைகிட்ட சொல்லியிருக்கோம்? நீங்க சொல்லக்கூடாது, நான் வந்து ஸ்ரீ கௌஷிகுமார் தான் கேட்டிருக்கேன்.
2: நீ எப்படி ஒளிய முடியும்?
0: நீ எப்படி ஒளிய முடியும்? அது ஒண்ணு. அடுத்தது பாட்டுதான் பாட முடியல, இதை கெஸ் பண்ணுவோமே. நேயர்களுக்கு கேட்டிருக்காது, சரி அவங்கள்ட்ட சொல்லிடுவோமா ஆன்சர் என்னவா இருக்கும்?
3: ஏன் பின்னாடி ஒளிஞ்சுக்கோ யாருக்கும் தெரியாது அப்படின்னு
0: சொல்லியிருக்கோம். எறும்பு யானைகிட்ட எறும்பு சொல்லிச்சா என் பின்னாடி ஒளிஞ்சுக்கோ உங்க அம்மா கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு
3: சொல்லிச்சா. இந்த விஷயம் கேட்ட யானை மயங்கி விழுந்து,
0: இந்த விஷயம் கேட்டோட யானை மயங்கி விழுந்து
3: ஸ்டோரி சொல்றாங்க.
0: ஸ்டோரி சொல்றீங்களா? அவங்க இப்ப ஆன்சர் சொன்னவங்க ஸ்டோரி சொல்றாங்க, சொல்லுங்க.
3: என் பேர் அனுஷ்யா, நான் ஃபர்ஸ்ட் இயர் காமராஜ் காலேஜ்ல படிக்கிறேன். நான் இப்ப வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி சொல்ல போறேன். ஒரு கழுகு வந்து பொதுவா மனுஷங்களை போல 70 ஆண்டுகள் வாழும், ஆனா அது வந்து 40வது ஆண்டு வாழும் போதே அது ஒரு ரொம்ப இக்கட்டான சூழல்ல ரொம்ப சோதனைக்குரிய காலமா இருக்கும். அப்ப வந்து என்னன்னா இதுக்கு அதோட அழகு வந்து

0: வந்து மார்போடி முறிஞ்சு சரிஞ்சுக்கும், அப்புறம் நகை வந்து பலவீதமா ஆயிரும், அப்புறம் வந்து அதோட இறகு வந்து ரொம்ப கனமா இருக்கும், அதால உயரமா பறக்க முடியாது. ஆனா இந்த கழுகுக்கு ரெண்டு வழி இருக்கு, நகமும் அழகும் இல்லாம பசியால மடிஞ்சு போறது, அதுக்கப்புறம் வந்து இது தன்னை தானே காயப்படுத்தி மறுபிறவி எடுக்கிறது. இப்படி ரெண்டு வழி இருக்கு. இந்த கழுகு வந்து ரெண்டாவது வழியை சூஸ் பண்ணி என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய மலை உச்சிக்கு போய் ஒரு பாதுகாப்பான கூடு அமைச்சு அந்த பாதுகாப்பான கூடுல இருக்கும்.
1: ஒரு நிமிஷம் கதை சொல்றாங்க இல்லங்க பாருங்க,
0: அது வந்து ஒரு கூட்டுல வந்து பாதுகாப்பா இருக்கும். முதல்ல என்ன பண்ணா, அந்த பாறையில வந்து தன்னோட அழகு அடிச்சு அந்த அழகு முறிச்சுக்கும். அது வந்து சரியாகிறது வரைக்கும் பசியால இதா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த அழகு வளர்ந்த பிறகு அந்த அழகால தன்னோட பலவீனமான நகங்களை பிடுங்கி எடுக்கும், அப்பவும் தன்னோட வலிகளை பொறுத்து கொள்ளும். அதுக்கப்புறமா நகமும் அழகும் ஒழுங்கா வளர்ந்த அப்புறமா வந்து அது தன்னோட இறகுகளை பிடுங்கி பிடுங்கி எடுத்து புது இறகு முளைக்கிறது வரைக்கும் அந்த பாதுகாப்பான இடத்துல பசியால இருக்கும். இந்த மூணும் சரியாகி வர்றதுக்கு 150 நாள் கிட்டத்தட்ட 5 மாசம் ஆகும்.
1: நீங்க 5 மாசம் ஆனதை ஸ்ரீ கௌஷிக் குமார் வந்து அவ்வளவு ஆகுமான்னு வேற டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க சொல்லுங்க.
0: அந்த 5 மாசத்துக்கு அப்புறமா அந்த கழுகு வந்து தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டனால புது வாழ்க்கை அமைஞ்சு இருக்கும். அதுக்கு வந்து அழகு புதுசா இருக்கும், நகங்கள் புதுசா இருக்கும், இறகுகள். இதால வந்து அந்த கழுகு மீண்டும் கம்பீரமா உயரத்துக்கு பறந்து இறையெல்லாம் தேடி அது வந்து 30 ஆண்டுகள் மீதி உள்ள 30 ஆண்டுகளை வந்து நல்லா வாழ்றதுக்கு அமைச்சிருக்கோம். இதுல வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், நம்மளும் நிறைய பேர் வந்து தேவையில்லாத கசப்பான பழக்க வழக்கங்கள் நம்ம முதலே சுமந்துட்டு இருப்போம். ஒரு சில விஷயங்கள் தேவையே இல்லாம இருக்கும், அதையும் நம்ம முதலே சுமந்துட்டு இருப்போம்.
1: அதெல்லாம் புடிங்க எரிஞ்சிடணும்.
0: அதை வந்து இந்த கழுகு எப்படி தன்னோட தேவையற்ற சுமைகளை வந்து கீழே இறக்கி வச்சு, அதே போல நம்மளும் கீழே இறக்கி வச்சு,
1: அதனால கௌஷிக் கையில இருக்க பையன் கீழே வைக்க போறாப்ல,
0: அதை கீழே வச்சு நம்மளும் ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம்.

0: கன்னியாகுமரி ரீஜன் இன்க்ளூட்ஸ் கே சிவன், ஃபார்மர் சேர்மன் ஆஃப் தி இஸ்ரோ, ஆல்சோ நோன் அஸ் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், வைட்லி ரிகக்னைஸ்ட் ஃபார் லீடிங் தி சந்திரயான் 2 மிஷன். Next is Marshal Nesamani, a legendary political leader and lawyer responsible for integrating the Kanyakumari district into Tamil Nadu. Next is Ramanathan Krishnan, a world-renowned tennis player who reached the Wimbledon semi-finals in 1960 and 61. Next is Sukumari, a celebrated veteran South Indian film actress who acted in thousands of Malayalam movies. Next is J.C. Daniel, also known as the father of Malayalam cinema. He produced, directed and starred in the first Malayalam film. Next is Kavimani Desiga Vinayagam Pillai, an iconic Tamil poet and writer who was born in nearby Nagarkoil. He is significantly known by his
1: nearby Nagarkoil, Terur.
0: Terur. He is significantly known for his Tamil literature. Next is Vijay Antony, a popular Indian musical composer, playback singer and actor in the Tamil film.
1: Playback singer Vijay Antony oda tata oda tata oda tata dhan Tamil la first pudina meludana yaaru Mayuram Vedanayagam Pillai.
0: Okay, thank you.
1: Thank you. இவ்வளவு அழகா இங்கிலீஷ் பேசுறதுக்கு காரணமானவர் யாரா இருக்கும்? காமராஜர் இல்லையா? அவர் வந்து படிப்பறிவு இல்லைன்னு சொன்னாங்க, இந்த அளவுக்கு நம்மள இங்கிலீஷ் பேச வைக்கிற அளவுக்கு படிப்பு தந்திருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுல உள்ள மாணவர்களுக்காக. மாணவர்கள் வந்து பள்ளிக்கு வராமல் நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்க, ஆடு மாடுகள் மேய்ச்சிட்டு வீட்டுல இருந்தாங்க. ஏன்னு கேட்டப்போ என்ன சொன்னாங்க, எங்களுக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனால என்ன பண்ணாங்க, மதிய உணவு திட்டம் கூட கொண்டு வந்தாங்க. நிறைய பேர் வந்து படிக்கிறதுக்கு வந்து என்னது ஊக்கம் கொடுத்தாங்க. இந்த அளவு இங்கிலீஷ் பேசணும்னா ஒரு கை தானுங்க, சரியா? சரி, நம்ம நிகழ்ச்சியில வந்து ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு மீண்டும் கல்லூரி கலாட்ட நிகழ்ச்சிக்கு வரலாமா?
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: நம்ம ஊர் ரோட்ல டிரைவ் பண்றதுக்கான அதிகமான மைலேஜ் இருக்கிற காரா பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப உங்களுக்கான ஒரே சாய்ஸ் பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் ஹைபிரிட் மைலேஜ் இருக்கிற டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹைரைடர் தாங்க. ஆமாங்க, இதுல ஃபுல் டேங்க் ஃபியூவல் போட்டுட்டு உங்களால 1200 கிலோமீட்டர் வரை டிரைவ் பண்ண முடியும்.
5: அட்வான்ஸ்ட் ஹைபிரிட் டெக்னாலஜி, சைலன்ட் ஸ்மூத் பெர்ஃபார்மன்ஸ், லக்ஸரி கம்ஃபர்ட் எல்லாமே ஒரே SUV-ல. 2025 மாடலுக்கு அட்டகாசமான ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு.
6: மேலும் விவரங்களுக்கு ஆனமலை டொயோட்டா நாகர்கோவில் கால் 7373035400.
7: Pontjesly Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
8: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontjesly Super Speciality Hospital.
9: எங்களின் தங்கமான வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இன்றைய தங்க விலைக்கு எந்த கடிமம் இல்லாமல் 0% டிடக்ஷனில் புதிய தங்க நகை வாங்கி செல்லலாம். அது மட்டுமில்லாமல் புதிய தங்க நகை வாங்கும் போது அதன் சேதாரத்தில் 20% வரை மற்றும் வைர நகை வாங்கும் போது அதன் கற்களின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை May 31 வரை மட்டுமே. தங்கத்தின் மதிப்பை சரிபார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. TNC அப்ளை, தனிஷ்க் ஜங்ஷன், நாகர்கோவில்.
10: ராஜாக்கமங்கலம் தங்கம் மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
11: இம்மாதம் 30 வரை நடைபெறுகிறது.
10: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
11: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
10: போன் 2331666 or 7418150265.

0: புத்தகங்களை கொஞ்ச நேரம் உரமிட்டு பாடலாலும் நகைச்சுவையாலும் மேடையை கலக்கிக்கிட்டு இருக்காங்க கல்லூரி மாணவர்கள். கல்லூரி கலாட்ட நிகழ்ச்சியில இன்னைக்கு ஏர்முக்காடு காமராஜர் பாலிடெக்னிக் கல்லூரியிலிருந்து தான் கல்லூரி கலாட்ட நிகழ்ச்சியை வழங்கிக்கிட்டு இருக்கோம். மீண்டும் கல்லூரிக்குள் செல்வோம். வணக்கம்.
1: வணக்கம். வட்டார வானொலி நட்பான வானொலி காற்றோடு உங்களோடு எப்போதும் கதை பேசிக் கொண்டிருக்கும் வானொலி இது. குமரி பண்பலை 101 நேர்களை கேட்டுட்டே இருக்கீங்க. இன்னைக்கு கல்லூரி கலாட்டா வியாழக்கிழமை அப்படின்னாலே கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி எறும்புக்காடு NMS காமராஜர் பாலிடெக்னிக் அண்ட் பிஎட் காலேஜ்ல வச்சுதான் இந்த கல்லூரி கலாட்டா பேசிட்டு இருக்கோம். இப்ப வந்து பிஎட் காலேஜ்ல ஒரு ஸ்டாஃப் வந்து நம்ம கூட பேசியிருக்காங்க. உங்க பேர் சொல்லுங்க.
2: என்னோட பேர் வந்து ஆட்லின் வயோலா வின்ஸ் டாக்டர். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாடார் மகாஜன சங்கம் காமராஜ் கல்வியல் கல்லூரியானது காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் அதன் துணை ஸ்தாபனமாக செயல்பட்டு வருகிறது. தரமான ஆசிரியர் கல்வியை வழங்கி வரும் சிறந்த கல்வி ஸ்தாபனங்களில் காமராஜ் கல்வியல் கல்லூரியும் ஒன்றாகும். பட்டப்படிப்பை முடித்துவிட்டு ஆசிரியராகும் கனவுடன் நிற்கும் ஒவ்வொரு மாணவர்களின் சிறந்த தேர்வும் எங்கள் காமராஜ் கல்வியல் கல்லூரியாகும். இங்கு தமிழ், ஆங்கிலம், கணிதம், பொருள் அறிவியல் பிசிக்கல் சயின்ஸ் மற்றும் உயிர் அறிவியல் பயாலஜிக்கல் சயின்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகள் பயிற்றுவிக்கப்படுகின்றது. பொறியியல் பட்டதாரிகளும் எங்கள் கல்லூரியில் விண்ணப்பிக்கலாம். அனுபவமிக்க ஆசிரியர்கள் சிறந்த கற்பித்தல் முறைகள் மற்றும் நடைமுறை பயிற்சிகள் மூலம் எதிர்கால சிறந்த ஆசிரியர்களை உருவாக்குவதில் எங்கள் கல்லூரி தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகிறது. SC/ST மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் எங்கள் கல்லூரியில் இல்லை. தகுதியுள்ள தாய் தந்தை இல்லாத மாணவர்களுக்கு 50% படிப்பு கட்டண சலுகை எங்கள் காமராஜ் கல்வியல் கல்லூரியில் வழங்கப்படுகிறது. மேலும் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய மாணவர்களுக்கு ₹5000 நிர்வாக உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது. எங்கள் கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு சிறந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்கி அவர்களை சமுதாயத்தில் சிறந்த ஆசிரியர்களாக பணியாற்ற வழிகாட்டும் கல்வி நிறுவனமாக எங்கள் கல்லூரி செயல்பட்டு வருகிறது என்பது தெரிவிப்பதில் மட்டத்து மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.

0: நன்றி. அடுத்து மாணவர்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமா, அடுத்தது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கண்கள்லயே தெரியுது, அப்படியே ஆர்வமா காத்திருக்காங்க. என்ன பண்ண போறீங்க, யாரு சொல்லுங்கம்மா?
1: என்னோட நேம் மோனிஷா. நான் வந்து ஆசிரியர் பத்தி ஒரு குட்டி கவிதை சொல்ல போறேன். ஆசிரியர் என்பது ஒளியின் வடிவம், அறிவை விதைக்கும் அன்பின் கரம், கரும்பலகையில் கனவுகள் வரையும் கலைஞர், கற்றல் பாதையில் கடைபிடிக்கும் வழிகாட்டி, தவறுகளை திருத்தும் தாய்மையின் மனம், தன்னம்பிக்கையை வளர்க்கும் துணைவர், மழலை மொழியின் உலகம் காட்டுபவர், மனதில் நம்பிக்கை தீபம் ஏற்றுபவர், புத்தக வாசலில் புதிய வாழ்வு திருப்பவர், பொறுமையால் மாணவரை செதுக்கும் சிற்பி, ஒவ்வொரு கேள்விக்கும் விடை தரும் நண்பர், ஒளிவிலை போல் எதிர்காலம் காட்டுபவர், விழுந்தாலும் எழுந்திரு என ஊக்கம் தருபவர், வெற்றியை வெற்றியின் விதையை மனதில் விதைப்பவர், கல்வியின் மதிப்பை உயிராய் உணர்ந்தவர், கனவுகளை நனவாக்கும் அமைதியான வீரர், மாணவரின் சிரிப்பில் மகிழ்ச்சி காண்பவர், சாதனைக்கு பின்னால் அமைதியாக நிற்பவர், உலகை மாற்றும் சக்தி கொண்டவர் மனிதர், ஆசிரியர் என்றென்றும் மதிக்கப்படும் தெய்வம்.
0: கிளாப் பண்ணுங்கம்மா.
2: காமராஜர் பத்தி, நம்ம காமராஜர் பாலிடெக்னிக், காமராஜர் கல்வியல் கல்லூரியில நிக்கோம். காமராஜர் வந்து அவருடைய அப்பா வந்து சின்ன வயசுல தவறினதுனால என்ன பண்ணிட்டாங்க, படிப்பை டிஸ்கன்யூ பண்ணிட்டாங்க.

0: ஊக்கம் தருபவர், வெற்றியை விதை வெற்றியின் விதையை மனதில் விதைப்பவர், கல்வியின் மதிப்பை உயிராய் உணர்ந்தவர், கனவுகளை நனவாக்கும் அமைதியான வீரர், மாணவரின் சிரிப்பில் மகிழ்ச்சி காண்பவர், சாதனைக்கு பின்னால் அமைதியாக நிற்பவர், உலகை மாற்றும் சக்தி கொண்டவர் மனிதர், ஆசிரியர் என்றென்றும் மதிக்கப்படும் தெய்வம்.
1: கிளாப் பண்ணுங்கம்மா.
2: காமராஜர் பத்தி, நம்ம காமராஜர் பாலிடெக்னிக், காமராஜர் கல்வியல் கல்லூரியில நிற்கும். காமராஜர் வந்து அவருடைய அப்பா வந்து சின்ன வயசுல தவறினதுனால என்ன பண்ணிட்டாங்க, படிப்பை டிஸ்கன்யூ பண்ணிட்டாங்க, அரசியல்ல வந்து ஈடுபாடு வந்துட்டாங்க. சரி, காமராஜர் எந்த ஊர்ல பிறந்தாருன்னு தெரியுமா?
1: விருதுநகர்.
2: ரொம்ப நேரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்களே, இதுதானா? சரி, விருதுநகர் எங்க இருக்கு? விருதுநகர் பூமியிலதான் இருக்குப்பா. சரியா, இது வந்து அடுத்த கொஸ்டின். இங்க வந்து ஏதோ சொல்லணும்னு சொன்னாங்க, ஏதோ பெரிய சாதனை பண்ணிருக்காங்க. நம்முடைய மாணவர்கள் வந்து சாதனை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர் தான் யார்? காமராஜர் அவர்கள். ஒரு மாணவன் வந்து படிப்பு படிக்க முடியாம ஒரு அலுவலகத்துல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, நீ ஏன் இங்க வேலை பாக்குற அப்படிங்கும் போது என்ன சொன்னாங்களாம், எனக்கு வந்து வீட்டுல ரொம்ப கஷ்டம் அப்படிங்கும் போது திரும்ப படிக்க அனுப்புனாங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் பெருந்தலைவர் காமராஜர். நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு சிறப்பான அரசாங்கத்துல நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம், அப்ப வந்து அதுல வந்து ஒரு சாதனை பண்ணிருக்காங்க அந்த மாணவர். நம்ம ஏற்கனவே சொன்ன கௌஷிக், கௌஷிக் குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அந்த மாதிரி இந்த கௌஷிக் இடையில வந்துட்டாங்க.
3: நான் செஞ்ச ப்ராஜெக்ட் ஐவி இண்டிகேட்டர். அது எப்படின்னா குளுக்கோஸ் லெவல் இண்டிகேஷன் பண்ணோம். இப்போ ஒரு குளுக்கோஸ் இப்போ போடுறோம், பிளட்டு குறிப்பிட்ட லெவலில் இருந்தோடனே பிளட்டு ரிவல்ஸ் அடிக்கும், அதை அவாய்ட் பண்ணதுக்கு ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகும். அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட்ல ஒரு ஸ்கீம், நான் முதல் லைன் ஸ்கீம் வச்சுருந்தாங்க, அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். இண்டிகேஷன் மட்டும் பண்ணமே. அப்போ ஜோசப் சாரு, குமார் சார் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க அங்க.
2: அதாவது ஒரு மாணவர் வந்து எவ்வளவுக்கு தன்னை வந்து மேம்படுத்திக் கொள்றாங்க அப்படிங்கறதுக்கு கௌஷிக் வந்து ஒரு உதாரணம் சொல்லலாம். சில வந்து என்னன்னா, எதுக்கு நம்ம அதை போட்டு பண்ணி அப்படின்னு வந்து ஒரு இது இல்லாம இருப்போம் இல்லையா. நமக்கு வந்து படிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும், நிறைய வந்து ஏதாவது பண்ணணும். வெறும் புத்தகம் மட்டும் படிப்பதே வந்து என்னது, படிப்பு கிடையாது அப்படிதானே. ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணுங்கிறதுக்கு நம்ம கௌஷிக்கும் வந்து ஒரு எடுத்துக்காட்டு. நீங்களும் வந்து பண்ணலாம், நிறைய விஷயங்கள் பண்ணலாம். பிஎட் கல்லூரியில வந்து நம்ம டீச்சர்ஸா மட்டும்தான் இருக்கணும்னு இல்லை இல்லையா. இப்ப நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அடுத்து வந்து ஒரு சொல்லுங்கப்பா. கௌஷிக் வந்து சிலம்பத்துல அச்சீவ்மெண்ட்டும் பண்ணிருக்காங்களா. அது வந்து இப்பவும் நிறைய வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ஊர்ல வந்து சிலம்பம் கற்றுக்கொள்கிறார்கள். சின்ன மாணவர்கள் வந்து விடிய காலையில எழும்பி சிலம்பம் படிக்க போவது வந்து நம்ம ஊர்ல அதிகமா இருக்குது இல்லையா. அப்படிதானே, உண்மை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சிலம்பம் படிக்கிறாங்களா?
1: என் தம்பி சிலம்பம் தான் படிக்கிறான்.
2: அவங்க தம்பி சிலம்பம் படிக்கிறாங்களா? அது ஒரு எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அப்படிதானே. சரி, அடுத்தது வந்து ஒரு கொஸ்டின். இது வந்து மேல போயிட்டே இருக்கும் ஆனா கீழே வராது. ஏரோப்ளேன் கீழே வரவே வராதா? சுத்திக்கிட்டே இருக்கும், அதுல இருந்து கயிறு போட்டு இறங்கிட வேண்டியதுதான். மேல போயிட்டே இருக்கும் ஆனா கீழே வரவே வராதுன்னதுக்கு ஏரோப்ளேன் பதில் சொல்லிட்டாங்க. எப்படி இறங்கணும்? கயிறு போட்டு இறங்கி கயிறு போட்டு இறங்க வேண்டியதுதான். பைலட்டுக்கு ஃபுல்லா இருந்தது வேலையா தான் இருக்கும். அவன் ஃபியூல் தீர்ந்தனா போய் கயிறு போட்டு ஏறி ஃபியூல் ஊற்றிக்கணும். சரி, மேல போயிட்டே இருக்கும் ஆனா கீழே வரவே வராது, என்னவா இருக்கு?
1: உயரம், நம்மளோட உயரம்.
2: மேபி அது கூட
1: காத்து
2: காத்தப்போ கீழே வராதா? என்னடா இது? அடுத்து அடுத்து அடுத்து
4: அப்துல் கலாம் பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க. கேட்கலாமா? சரி, அப்துல் கலாமோட ஃபுல் பேர் தெரியும் தானே, ஏபிஜே அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? அந்த ஏபிஜேயோட

0: ஃபுல் ஃபார்ம் என்ன யாராவது சொல்ல முடியுமா? யாராவது அபுல் பக்கீர் ஜெயின் உலாப்தீன் அப்படிங்கறது சூப்பரா சொல்லிட்டாங்க. சரி, அப்துல் கலாம் வந்து எந்த ஆண்டு பிறந்தார் யாராவது?
1: 1931.
0: சூப்பர் சூப்பர். அதே உங்க பேரு?
1: திலக ரூபிகா.
0: தான் ரெண்டு கொஸ்டின்.
2: ரீசன்ட் ஏதாவது எஸ்ஸே எழுதுனீங்களா?
1: இல்ல,
2: அதாவது கரெக்டா சொல்லிட்டாங்க.
0: அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு
2: பாரத
0: ரத்னா விருது எந்த வருஷம் கிடைச்சது? எந்த வருஷம்?
2: நம்மளே அவங்கள வந்து எப்படி பண்ணிட்டோமா? அது என்ன எப்படி பண்ணீங்க நீங்க?
0: 1 year. லாஸ்ட் ஒரு க்வெஸ்சன். அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய சுய சரிதை புத்தகம் கண்டிப்பா தெரியும்.
2: நான் சொல்றத நீங்க சொல்லணும். குரங்கின் வாலும் வாழைப்பழ தோலும் சொல்லுங்க.
3: குரங்கின் வாலும் வாழைப்பழ தோலும். குரங்கின் வாலும் வாழைப்பழ தோலும். குரங்கின் வாலும்
2: என்ன? எந்த ஃபாஸ்ட் இல்ல, ஃபாஸ்டா சொல்லணும். ஃபாஸ்ட்னா எப்படி? நம்ம வீட்டுல வந்து சண்டை போட்டா எவ்வளவு ஃபாஸ்டா போடுவோம், அது மாதிரி ஃபாஸ்டா சொல்லணும்.
3: குரங்கின் வாலும் வாழைப்பழ தோலும்.
2: இல்ல இல்ல, குரங்கின் வாலும் வாழைப்பழ தோலும், குரங்கின் வாலும் வாழைப்பழ தோலும் அப்படி சொல்லுங்க.
0: குரங்கின் வாலும் வாழைப்பழ தோலும். குரங்கின் வாலும் வாழைப்பழ தோலும்.
2: சரி, ஓகே, பரவாயில்ல.
0: குரங்கின் வாலும் வாழைப்பழ தோலும்.
2: வாழைப்பழத்தோலும் வாழை லா வந்து லகரம் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வந்து என்னது, தமிழ் எழுத்துக்கள்ல வந்து என்னது ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்து குரங்கின் வாலும் வாழைப்பழத்தோலும் தோலும்னு சொல்லும் போது என்னது வராது, நமக்கு ஃபாஸ்டா வராது. அதனால கலோக்கியலா போயிட்டோம் இல்லையா? சரி, அடுத்தது
0: என்ன பண்ண போறீங்க?
4: வணக்கம், என்னோட நேம் திலக ரூபிகா. நான் NMS காமராஜ் காலேஜ் பிஎட் காலேஜ்ல இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல படிக்கிறேன். இப்போ ஒரு குட்டி ஸ்பீச். உங்களில் எத்தனை பேர் இன்று காலையில் எழுந்திருத்தவுடன் தொலைபேசி எடுத்தீர்கள்? கிட்டத்தட்ட எல்லோரும். நானும் அப்படித்தான். அந்த தொலைபேசியில் இருக்கும் செயற்கை நுண்ணறிவு நம் கல்வியை காக்குமா அளிக்குமா? அதுதான் இன்று நான் பேச வந்திருக்கிறேன். ஒரு மாணவி தன் அம்மாவிடம் கேட்டாலாம், அம்மா ஏஐ எல்லாமே சொல்லிடுதே, நான் ஏன் படிக்க வேண்டும்? அம்மா அன்போடு சொன்னார்கள், மகளே ஏஐ உனக்கு விடை தரும், ஆனால் சரியான கேள்வி கேட்க தெரிய வேண்டும் என்றால் நீ படிக்க வேண்டும். அதுதான் உண்மை. இன்று தமிழ்நாட்டில் எத்தனையோ கிராமங்களில் நல்ல ஆசிரியர்கள் இல்லை. அந்த ஒரு குழந்தையின் கையில் ஒரு தொலைபேசியும் ஏஐயும் இருந்தால் அது அவளுக்கு ஒரு பல்கலைக்கழகம் ஆகாதா? சாதனை என்பது வசதி இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, வாய்ப்பு கிடைப்பவர்களுக்கும் தான். எனவே செயற்கை நுண்ணறிவு நம் எதிரி இல்லை, அது நம் கருவி. கத்தி சமையலறையில் இருந்தால் சமைக்கும், தவறான கரத்தில் இருந்தால் வேறு விதமாக பயன்படும். கருவி மாறாது, கையாள்பவன் தான் மாறுகிறான். ஏஐயை தூக்கி எறியாதீர்கள், ஆசிரியரையும் மறவாதீர்கள். ஏனென்றால் ஏஐ உங்களுக்கு வேலை தேடி தரலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையின் அர்த்தத்தை நீங்களே கண்டுபிடிக்க வேண்டும். கல்வி என்பது தேர்வில் மதிப்பெண் பெறுவதற்காக மட்டுமல்ல, மனிதனாக வாழ கற்றுக்கொள்வதற்காக. மனிதன் உருவாக்கியது ஏஐ, ஆனால் மனிதனை உருவாக்குவது மனிதமே. நன்றி.
0: சூப்பர் சூப்பர். ஏஐ வச்சு அழகா சொல்லியிருக்காங்க, கிளாப் பண்ணுங்க. உங்களுக்கு
2: அடுத்து வந்து நமக்கு ஒரு கவிதை வச்சிருக்காங்க.
0: பாட்டு
2: பாடுங்க.
3: காமராஜரை பத்தி ஒரு பாட்டு பாட போறோம்.

0: சூப்பர் சூப்பர். காமராஜ பத்தி ஒரு அருமையா ஒரு பாட்டு அழகா பாடினீங்க. கவிதை அப்படின்னு சொன்னாங்க, பாடல் சூப்பர், நாங்க பாடல் எப்படி பாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா பாடிருக்கீங்க. காமராஜர் வந்து சின்ன வயசுல ரொம்ப தைரியசாலியும் கூட, தெரியுமா? அதாவது ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் உங்களுக்காக. சின்ன பையனா இருக்கும் போது ஒரு யானையை வந்து டெய்லி அந்த யானை பாக குளிப்பாட்ட கூட்டிட்டு போவாங்களாம். அப்போ அந்த ஒரு நாள் அந்த யானை வந்து கொஞ்சம் தவிச்சு அந்த ஒரு இதா ஓடுதான், பதறிட்டு ஓடுதான். எல்லாரும் வந்து பயந்து ஓடுறாங்க. பக்கத்துல போறது பெரியவங்க கூட யாருமே போகலையாம். இந்த சின்ன பையனா இருந்த ஒரு 10 வயசு சிறுவனா இருந்த காமராஜர் என்ன பண்ணாங்களா, ஓடி போனாங்களா அந்த யானையோட, யானைப்பாகனோட வீட்டுக்கு ஓடி போய் ஒரு சங்கிலி எடுத்துட்டு வந்து அந்த யானையோட தும்பிக்கையில கொடுத்தாங்க. யானை வந்து சமாதானம் ஆயிடுச்சு, அமைதியாயிடுச்சு. எல்லாரும் கேட்டாங்களாம், எல்லாரும் இப்படி இருக்காங்களே, நீங்க எப்படி போன பையன்ட்ட கேக்குறாங்க. காமராஜர் சொன்னாங்களா, நான் டெய்லி நோட் பண்ணிருக்கேன், அந்த கையில வந்து யானை வந்து ஒரு தும்பிக்கையில வந்து ஒரு சங்கிலிய வந்து கொண்டு போறது வழக்கம், இன்னைக்கு அந்த சங்கிலி வந்து மிஸ் ஆயிருக்கு, அதனால அது வந்து இதா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு புத்தி சாதுரியம் தான். இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில வந்து எல்லாருமே ஒரு புத்திசாலித்தனமா இருக்கணும். சரி நிகழ்ச்சி, அடுத்து யார்
1: புத்திசாலித்தனமா ஒரு கொஸ்டின் கேட்டுருவோமா? சரி, என்னன்னா ஆல்பாபெட் இருக்குல்ல, ஏபிசிடி ஆல்பாபெட்ல ஓபி ஓபி ரெண்டு வந்து ரேஷன் கடைக்கு போனா என்ன
0: பண்ணும்?
1: பக்கத்துல இருக்குது இல்லையா? சரி, கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்து வேற என்ன பண்ண போறீங்க நீங்க?
2: கவிதா ஒண்ணு. என்னோட பேர் உமா மகேஸ்வரி. நான் காமராஜ் பிஎட் காலேஜ்ல தமிழ் டிபார்ட்மெண்ட்ல படிக்கிறேன். நான் இந்த வருஷம் வந்து எல்லாருக்குமே காலேஜ் முடியற ஃபைனல் இயர். சோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன், அதை படிக்கிறேன்.
0: நீங்க எழுதியிருக்கீங்க?
2: சிறைவாசமோ என எண்ணி வெறுப்புடன் இவ்வளாகத்தை காண வைத்த நாட்களே, மீண்டும் ஒரு முறை வந்து செல்வாயா? அன்று வெறுப்புடன் இக்கல்லூரியை கண்ட அதே கண்கள் இன்று மீண்டும் இங்கே வர முடியாதை எண்ணி கலங்கி கண்ணீருடன் இருப்பதை காண்பாயாக. உன்னை அழைப்பது மீண்டும் இக்கல்லூரியை வெறுப்புடன் காண அல்ல, உன் வருகையால் மீண்டும் ஒரு முறை ஏனும் இவ்விடத்தில் நாங்கள் சந்தித்துக் கொள்கிறோமே, வந்து செல்வாயா?
0: சூப்பர்மா, சூப்பர். ஒரு கவிதையோட நிறைவு பெறுவது இன்னைக்கு கல்லூரி கலாட்டா நேர்லை நிகழ்ச்சி. இன்னைக்கு மாணவர்கள் எல்லாம் சூப்பரா கலக்கலா கொண்டாடினாங்க. நேர்கள்லாம் கேட்டு சந்தோஷப்பட்டுருவீங்க அப்படிங்கிற ஒரு மன நிறைவோட நிலையம் திரும்புறோம். இன்னைக்கு கல்லூரி கலாட்டா நேர்லை நிகழ்ச்சி வந்து எறும்பு காடு என்எம்எஸ் காமராஜர் பாலிடெக்னிக் அண்ட் பிஎட் காலேஜ் வச்சுதான் பண்ணாங்க. எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து விட்டு நிலையம் திரும்புகிறோம். நன்றி, வணக்கம்.
3: சிரித்த நாட்களையும் சிறுகடித்த கனவுகளையும் மனதில் வைத்துக்கிட்டு மீண்டும் ஒரு புதிய கலாட்டாவோடு சந்திப்போம். நேர்கள் இதுவரை எறும்புக்காடு காமராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்களுடன் வழங்கிய கல்லூரி கலாட்டா நேர்லை நிகழ்ச்சி கேட்டோம். நிகழ்ச்சியை கல்லூரி வளாகத்திலிருந்து நமக்கு வழங்கியவர்கள் நிலைய அறிவிப்பாளர்கள் ஏ கலைமகள் மற்றும் ஆர் வதனஸ்ரீ ஆகியோர். நிறைவு பெறுகிறது கல்லூரி கலாட்டா.
4: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 12 மணி. நிகழ்ச்சி நேரம் கேட்குமா?
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.

நமது குமரி பண்பலை 101 இன்று இனி வளம் பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. நிகழ்ச்சி நிலை தொடர்ந்து பகல் 12:10 மனநனையும் மதுரமழை, இது தேர சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உணவே மருந்து விளக்கமளிக்கிறார் கோட்டார் அரசு ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷெலின் அவர்கள். பகல் 12:55 திரையிசை. இன்று பகல் 1 செய்தி தெரியுமா, 1:10 ஹாய் ஸ்நேகிதியே. நம் பாரம்பரிய இயற்கை உணவுகளின் சிறப்புகள் யாவை, பெண்களுக்கான நீரலை நிகழ்ச்சி. இன்று பகல் 1:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். 2:15 திரையிசை. 2:55 வானிலை அறிக்கை. இன்று பிற்பகல் 3:02 தேனி நிரம்பிதல். சந்திப்போம் சிந்திப்போம். விளையாட்டு நட்சத்திரங்களை உருவாக்கும் நட்சத்திர பயிற்சியாளர் இறகு பந்தாட்ட தலைமை பயிற்சியாளர் நாகர்கோவில் SJ வர்ஷத் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று மாலை 4:02 வானிலை அறிக்கை, தொடர்ந்து திரையிசை. மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 5:02 முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். இன்று மாலை 6:00 நிகழ்ச்சி நிரல். 6:10 சேவை செய்திகள். 6:15 திரையின்மன். 6:20 மெல்லிசை. 6:40 திரையிசை. இன்றிரவு 7:00 இன்னிசை நேரம். 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் ரவிச்சந்திரன் அவர்கள். 7:25 உழவர் உலகம். உழவர்களுக்கான அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து கிசான் வாணியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. தேனி வளர்ப்பும் வருமான வாய்ப்பும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் முதப்பன்கோடு ஜே பெர்லின் ஜெயக்குமார் அவர்கள். அடுத்து அமுத சுரபி தேசிய தோட்டக்கலை இயக்கம் உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். தென்னையில் தஞ்சாவூர் வாடல் நோய் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். இன்றிரவு 8:00 செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேர்லை நிகழ்ச்சி. இன்றிரவு 8:30 திரையிசை. 9:15 திரையிசை. 9:30 நாடக மலர் இனி எல்லாம் சுகமே நாடகம். எழுதியவர் பி லட்சுமி அவர்கள், ஸ்ரீலட்சுமி அவர்கள். அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். இன்றிரவு 10:05 நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி. 11:00 மனசு மயங்கும் திரையிசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரையிசை. நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம் கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளையும் கேட்டு பயன்பெறுங்கள். இன்னும் சில நொடிகளை தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி என்று

12 மணி 10 நிமிடம். காலங்கள் மாறினாலும் ரசனைகள் மாறினாலும் சில மெட்டுக்கள் மட்டும் எப்போதும் புதிதாய் மனதை தொட்டுக்கொண்டே இருக்கும். அப்படி உங்கள் உள்ளத்தை மெதுவாக நனைக்கு வரும் இனிய பாடல்களோடு மனம் நனையும் மதுரமலை இது தேரல் சுவையில் சாரலிசை. நிகழ்ச்சியின் முதலில் சம்பூர்ண ராமாயணம் திரைப்படத்திற்காக திருச்சி லோகநாதன் சி எஸ் ஜெயராமன் பாடியிருக்காங்க. மருதகாசியின் வரிகளில் கே வி மகாதேவன் இசையில். மௌனத்தின் நடுவில் இசை பிறப்பது போல ஒரு வீணையின் நாதம் மனதுக்குள் பக்தியாய் இறங்கி தெய்வீகத்தின் அருளை பரவச் செய்கின்றது.

0: காலங்களை குறித்து பாடும் ராகங்களை கேட்க பிரியப்படுகிறோம். தயவு செய்து பதிலும் இசை ரூபமாகவே வர விரும்புகிறோம். காலையில் பாடும் ராகம் என்னவோ?
1: உச்சி வேளை ராகம்
0: மாலையில் பாடும் ராகம் குணங்களை குறிக்கும் ராகங்களை கேட்க விரும்புகிறோம். இரக்கம் பற்றிய ராகம் என்னவோ?
1: பாதனி பமகம பதனி தமகரி கமகரி பமகனி நாமரி.
0: மகிழ்ச்சிக்குரிய ராகம் வாக்களை ஏற்ற பாடும் ராகங்களை கேட்க பிரியப்படுகிறோம் அப்பா. வெண்பா பாடுவது எந்த ராகத்தில் இருக்க வேண்டும்? அகவர் பாட
1: தாரித மகரி.

0: தாழிசைக்கு
1: மானிதானி மாத பாமகரி கல்யாணி.
2: சுவாமி, கைலிநாதனை தங்கள் கானத்தால் கவர்ந்த ராகம்

மகரி சாரி சாரி சாரி சாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி

0: எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
1: மனநிலையம் மதுரமடையில் இணைந்திருக்கிறோம். முகத்தில் முகம் பார்க்கும் அந்த மென்மையான சந்திப்பில் சொற்கள் தேவையில்லை, மௌனமே இசையாகிறது. இப்போது அந்த மௌனத்தை இசையாக மாற்றும் பாடல் இதோ. தங்கபதுமை திரைப்படத்திற்காக பி சுசிலா, பி வி ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்கும் பாடல் கண்ணதாசன் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில்.

0: எங்களின் தங்கமான வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இன்றைய தங்க விலைக்கு எந்த கழிவும் இல்லாமல் 0% டிடக்ஷனில் புதிய தங்க நகை வாங்கி செல்லலாம். அது மட்டுமில்லாமல் புதிய தங்க நகை வாங்கும் போது அதன் சேதாரத்தில் 20% வரை மற்றும் வைர நகை வாங்கும் போது அதன் கற்களின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை May 31 வரை மட்டுமே. தங்கத்தின் மதிப்பை சரிபார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. TNC அப்ளை தனிஷ்க் டைரக்ட் ஜங்ஷன் நாகர்கோவில்.
1: குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனநனையும் மதுரம் அழைத்த தேரல் சுவையில் சாரடி செய்ய. இனி அடுத்த சுமங்கலி திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்காரு, கண்ணதாசன் வரிகள் எழுதியிருக்காரு, எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைச்சிருக்காங்க. இன்றைய இருளுக்குள் நாளைய வெளிச்சம் காத்திருக்கிறது. நம்பிக்கையை விடாத மனது இருந்தால் வாழ்க்கை மறுபடியும் எழுந்து நிற்கும். அந்த எழுச்சியின் குரலாக வருகின்றது இந்த பாடல்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நினைப்படுத்துகிறோம் நேர்களை, இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உணவே மருந்து விளக்கம் அளிக்கிறார் கோட்டார் அரசு ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷெலின் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர். மனம் நினையும் மதுரமழையில் அடுத்துதான் நல்ல தீர்ப்பு திரைப்பட பாடல் டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்காங்க. கண்ணதாசனின் வரிகளில் எம் என் எஸ் எம் சுப்பையா நாயுடுவின் இசையில். கடந்த காலத்தின் நிழல்கள் இன்றைய மனதை மெதுவாக தொடரும்போது வார்த்தைகள் கூட கனமாகிவிடுகின்றன. ஏக்கத்தின் இசையாக வருகிறது இந்த பாடல்.

0: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 ஹவர்ஸ். அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
2: வேளாண் பெருமக்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 கிசான் வாணியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, தேனி வளர்ப்பும் வருமான வாய்ப்பும், முதற்பன் கோடு ஜே பெர்லின் ஜெயக்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், அமுது சுரபி, தேசிய தோட்டக்கலை இயக்கம், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், தென்னையில் தஞ்சாவூர் வாடல் நோய், திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர் நேயர்களே.
3: மனநிலையும் மதுரமலையில் அடுத்ததாக கல்யாண பரிசு திரைப்பட பாடல், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் வரிகள்ல ஏஎம் ராஜா இசையமைச்சு பாடியிருக்காங்க. சில உறவுகள் சொல்லப்படாது, ஆனால் உணரப்படுவது. கண்களில் தொடங்கி கனவுகளில் வளர்ந்து மௌனத்திலேயே வாழ்ந்து விடுமாம்.

0: ராஜாக்கமங்கலம் தங்க மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
1: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
0: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
1: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
0: போன் 233166 ஆர் 7418150265.
2: மனம் நினையும் மதுரமழையில் நிறைவாக பாக பிரிவினை திரைப்பட பாடல் ஏ.எல். ராகவன், கே. ஜமுனா மே ராணி பாடியிருக்காங்க. மருதகாசின் வரிகளில் எம்.எஸ். விஸ்வநாதன் இசை. விதியின் கையிலே சிக்கிய சில நொடிகள், மனதின் ரிதத்தில் மாறும் சில உணர்வுகள், இவையெல்லாம் சேர்ந்து எழுதும் கதைதான் வாழ்க்கை. வாழ்க்கையின் தாளம் தொடங்கும் இடமும் தெரியாது, முடியும் இடமும் புரியாது.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று மாலை புதுதில்லியில் நடைபெறுகிறது. இந்தியா கொரியா இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வரலாற்று சிறப்பு மிக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இருவர் உட்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். ஜார்க்கண்டில் 27 நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று மாலை புதுதில்லியில் நடைபெறுகிறது. மத்திய அமைச்சர்கள் மற்றும் இணையமைச்சர்கள் அனைவரும் இதில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நடப்பாண்டில் முதல் முறையாக பிரதமர் அனைத்து

0: இன்று சரணடைந்தனர். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று மாலை புதுதில்லியில் நடைபெறுகிறது. மத்திய அமைச்சர்கள் மற்றும் இணையமைச்சர்கள் அனைவரும் இதில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நடப்பாண்டில் முதல் முறையாக பிரதமர் அனைத்து பயணிகளின் நலனுக்கு ரயில்வே உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு ரவ்னிசிங் பிட்டு கூறியுள்ளார். சண்டிகர் அருகே நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பயணிகளின் பாதுகாப்பிற்கும் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். ரயில் விபத்துகளை தடுப்பதற்காக நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு ரவ்னிசிங் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி புதுதில்லியில் உள்ள அன்னாரது நினைவிடமான வீர்பூமியில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, அக்கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியாகாந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் பலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தமிழகத்தின் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள நினைவிடத்திலும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு விஸ்வநாதன், திரு ராஜேஷ்குமார் உள்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தவிகாவைச் சேர்ந்த தூத்துக்குடி சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் திரு ஸ்ரீநாத், அவிநாசி தொகுதியின் திருமதி கமலி, குமாரபாளையம் தொகுதியின் திருமதி விஜயலட்சுமி, காஞ்சிபுரம் தொகுதியின் திரு ரஞ்சித்குமார், கும்பகோணம் தொகுதியின் திரு வினோத், திருவாடானை தொகுதியின் திரு ராஜீவ், கடலூர் தொகுதியின் திரு ராஜ்குமார், அரக்கோணம் தொகுதியின் திரு காந்திராஜ், ஒட்டப்பிடாரம் தொகுதியின் திரு மதன் ராஜா, ராஜபாளையம் தொகுதியின் திருமதி ஜெகதீஸ்வரி, ஈரோடு கிழக்கு தொகுதியின் திரு விஜய் பாலாஜி, ராசிபுரம் தொகுதியின் திரு லோகேஷ் தமிழ்செல்வன், சேலம் தெற்கு தொகுதியின் திரு விஜய் தமிழன் பார்த்திபன், ஸ்ரீரங்கம் தொகுதியின் திரு ரமேஷ்,

சேலம் தொகுதியின் திரு மதன் ராஜா, ராஜபாளையம் தொகுதியின் திருமதி ஜெகதீஸ்வரி, ஈரோடு கிழக்கு தொகுதியின் திரு விஜய் பாலாஜி, ராசிபுரம் தொகுதியின் திரு லோகேஷ் தமிழ்செல்வன், சேலம் தெற்கு தொகுதியின் திரு விஜய் தமிழன் பார்த்திபன், ஸ்ரீரங்கம் தொகுதியின் திரு ரமேஷ், வேளச்சேரி தொகுதியின் திரு குமார், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் திரு தென்னரசு, கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியின் திரு சம்பத்குமார், அறந்தாங்கி தொகுதியின் திரு முகமது பர்வேஸ், தாம்பரம் தொகுதியின் திரு சரத்குமார், ஆர்கே நகர் தொகுதியின் திரு மரிய வில்சன், கிணத்துக்கடவு தொகுதியின் திரு விக்னேஷ் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு விஜய் உள்பட மாநில அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதற்கிடையே அமைச்சர்களுக்கான இலாக்காக்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. திரு ஸ்ரீநாத்துக்கு மீன்வளத்துறையும், திருமதி கமலிக்கு கால்நடை பராமரிப்புத்துறையும், திரு ரஞ்சித்குமாருக்கு வனத்துறையும், திரு வினோதிற்கு வேளாண்துறையும், திருமதி விஜயலட்சுமிக்கு பால்வளத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. திரு செங்கோட்டையன் வசமிருந்த நிதித்துறை திரு மரிய வில்சனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு செங்கோட்டையன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சராக செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைத்துள்ளதன் மூலம் அரசியலில் புதிய அத்தியாயம் தொடங்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு பிரவீன் சக்கரவர்த்தி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளதாகவும் இது வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அசாம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்று வருகின்றனர். இடைக்கால பேரவைத் தலைவர் திரு சந்திரமோகன் பட்டோவரி புதிய உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதலாவதாக அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா சட்டப்பேரவை உறுப்பினராக பதவியேற்றார். மேற்கு வங்கத்தில் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் மறு வாக்குப்பதிவு தற்போது அமைதியாக நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நண்பகல் நிலவரப்படி 42% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலின்போது அந்த தொகுதியில் முறைகேடுகள் நடைபெற்றதாக பெறப்பட்ட புகாரை அடுத்து வாக்குப்பதிவு ரத்து செய்யப்பட்டது. ஜார்க்கண்டில் 27 நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர். ராஞ்சியில் காவல்துறையின் முன் இவர்கள் சரணடைந்ததாக அம்மாநில காவல்துறை தலைவர் திரு டடாஷா மிஸ்ரா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். சரணடைந்தவர்களுக்கான மறுவாழ்வினை மாநில அரசு உறுதி செய்யும் என்றும் அவர் கூறினார். மேற்கு வங்கத்தில் உள்ள மதரசாக்களில் இறைவணக்கத்தின் போது வந்தே மாதரம் பாடல் பாடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. மதரசா கல்வித்துறை இதற்கான சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-16 என்ற சிற்கணக்கில் மலேசியாவின் கோ ஜான் வியை வென்றார். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின், முதித் தானி, சனில் ஷெட்டி ஆகியோர் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று மாலை புதுதில்லியில் நடைபெறுகிறது. இந்தியா கொரியா இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வரலாற்று சிறப்புமிக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இருவர் உள்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். ஜார்க்கண்டில் 27 நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: வெளியத்தில் இருப்பொழுது 12:50 நிமிடம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101 நேர்களே, இனி வருவது
3: நலமாய் வாழ்வோம்.
4: உணவே மருந்து. விளக்கம் அளிக்கிறார் கோட்டார் அரசு மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷெலின் அவர்கள்.
5: அரிது அரிது மானிடனாய் பிறத்தலரிது என்றார் ஔவையார். அரிதான் இந்த மானிட பிறவியான மனிதன் இன்று வேகமாய் சுழலும் காலத்தின் பிடியில் சிக்கி சரியான உணவை பற்றி தெளிவு இல்லாமல் ஃபாஸ்ட் ஃபுட்களுக்கு அடிமையாகி பல வாழ்வியல்

0: நீரிழிவு, இரத்த அழுத்தம், புற்றுநோய் போன்றவற்றை இளம் வயதிலேயே பெற்று அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றான். தீதும் நன்றும் பிறர் தர வாரல்லவா. உணவு என்பது ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான காரணியாகும். நாம் உணவை சரியான அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் உணவின் அளவு மாறுபடும், அவரவர் செரிமான சக்தியை பொறுத்தே அமையும். ஒரு நேரம் நாம் எடுத்துக்கொள்ளும் உணவு அடுத்த நேரம் ஜீரணமானால் மட்டுமே அடுத்த நேரத்திற்கான உணவை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதைத்தான் பசித்து புசி என்றனர் நம் முன்னோர். திருவள்ளுவரும் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என்றார். ஏற்கனவே உண்ட உணவு ஜீரணமானதற்கு பிறகு அடுத்த உணவை எடுத்தால் உடலுக்கென்று தனியாக எந்த மருந்தும் தேவையில்லை. ஒருவருடைய வயிற்றின் அளவை மூன்று வகையாக பிரிக்கலாம். ஒரு பங்கு திட உணவும், ஒரு பங்கு தண்ணீரும், ஒரு பங்கு வெற்றிடமாய் விட வேண்டும். இது செரிமானத்திற்கு ஏற்றதாக அமையும். அரிசி, கோதுமை, தானியங்கள், மீன், முட்டை, காய்கறிகள், பழங்கள், மாமிசம் முதலானவைகளை அளவாய் எடுத்துக்கொள்ள வேண்டும். தண்ணீர் தேவைக்கேற்ப 2 முதல் 3 லிட்டர் வரை எடுத்துக் கொள்ளலாம். எண்ணெயில் பொரித்த உணவுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், நூடுல்ஸ், செயற்கை நிறமிகள் உபயோகப்படுத்தி செய்யப்பட்ட உணவுகள், மைதா உபயோகப்படுத்தி செய்யப்பட்ட பேக்கரி உணவுகள், பிஸ்கட், பிரெட், பரோட்டா, பீசா, பர்கர் முதலிய உணவுகள் நம் உடல் நலத்தை கெடுப்பவை ஆகையால் இதனை எடுத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. சில உணவுகள் ஒன்றுடன் ஒன்று சேரும் போது சில ஒவ்வாமைகள், அலர்ஜி ஏற்பட வாய்ப்பு உண்டு. மீன், பால், தயிர் சேர்த்து உண்ணுவது, தேன், நெய் சம அளவில் எடுத்துக் கொள்வது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். உணவை மிதமான சூட்டில் எடுத்துக் கொள்வது நல்லது. உணவு உண்ணும் போது உணவில் மனதை செலுத்தி உண்ண வேண்டும். ஊடகங்களை உன்னித்து கவனம் செலுத்தி உண்ணும் போது அதிக அளவில் உணவை எடுத்துக் கொள்ளும் நிலை ஏற்படும். உணவில் ஏதாவது தேவையற்ற பொருட்கள் இருந்தாலும் அது நம் கண்களுக்கு தெரியாது. உண்ணும் போது பேசுவது, சிரிப்பது இவைகளை தவிர்க்க வேண்டும். உணவு எடுத்துக் கொள்ளும் முன்னர் கை, முகம், வாயவற்றை கழுவ வேண்டும். நன்றாக மென்று சாப்பிட வேண்டும். அவசரமாக உண்ணக்கூடாது. இயற்கை உபாதைகளை அடக்கி கொண்டும் உண்ணக்கூடாது. நாம் எடுத்துக்கொள்ளும் உணவு நம் ஆரோக்கியத்தை மேம்படுத்துமா என்பதை சுய பரிசோதனை செய்வது நல்லது. காலம் தவறி உண்ணுதல் தவிர்க்கப்பட வேண்டும். குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு எளிதில் ஜீரணமாகும் உணவுகளை கொடுக்க வேண்டும். ஒருவனின் உடலின் தன்மையை பொறுத்தும் காலநிலையை பொறுத்தும் உணவை அளவோடு எடுத்துக்கொண்டால் நாம் 100 வயது வரை ஆரோக்கியமாக வாழ முடியும். உணவே அமுது, உணவே மருந்து, உணவே நஞ்சு.
1: உணவே மருந்து. விளக்கம் அளித்தவர் கோட்டார் அரசு ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷெலின் அவர்கள்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
6: ராஜாக்கமங்கலம் தங்கம் மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
7: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
6: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
7: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
6: போன் 233166 ஆர் 7418150265.
8: இதில் இருப்பது 12:05 ஆகாஷ்வாணி நகர்கோவில் வானொலியம் குமரி பண்பலை 101. நேர்களை காய்ச்சலைகளில் இனி வரவர் இருப்பது திரை இசை நிகழ்ச்சியில் வரும் பாடலின் படம் வேல்.

ஆகாஷவாணி நகர்கிறோம் குமரி பண்பலை 101 நேர்களை நித்தனுத்தம் புத்தம் புதிய செய்தி சொல்ல வருவது செய்தி தெரியுமா. நேர்களை இன்னைக்கு செய்தி தெரியுமால தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு நம்பத்தின செய்தியை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 21 நாள் அனுசரிக்கப்படுகிறது.

பயங்கரவாதத்தில் ஏற்படக்கூடிய ஆபத்துகள், வன்முறைகளின் தாக்கம் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதும் அமைதி மற்றும் மனிதநேயத்தை மேம்படுத்துவதும் இந்த தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு தினத்தின் முக்கிய நோக்கமாக இருக்குங்க. நாடு முழுவதும் அமைதியையும் சமாதானத்தையும் சமத்துவத்தையும் பேணக்கூடிய ஒரு முக்கியமான நாளாக இந்த தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் அனுசரிக்கப்படுகிறது. நேர்களின் பாடலுக்கு அப்புறமா தொடர்ந்து நம்ம செய்தி தெரிஞ்சுக்கலாம். வருவது உன்னால் முடியும் தம்பி பட பாடல்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி தெரியுமா? நேர்கள் இன்னைக்கு செய்தி தெரியுமா இல்ல தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு தினம் செய்தியை தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் 1991 இதே நாளில் படுகொலை செய்யப்பட்டார். அவரது நினைவாகவும் பயங்கரவாதத்தின் ஆபத்துகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளினுடைய முக்கிய நோக்கங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இளைஞர்களை நல்வழிப்படுத்தல், அதாவது வன்முறை மற்றும் பயங்கரவாத செயல்களிலிருந்து இளைஞர்களை திசை திருப்புதல். அடுத்த முக்கியமான நோக்கம் அமைதியை மேம்படுத்துதல், மக்களிடையே நல்லிணக்கம், அமைதி மற்றும் மனிதநேயத்தை வளர்த்தல். அதுக்கு அடுத்ததான ஒரு முக்கியமான நோக்கம்னு பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு, பயங்கரவாதத்தால் பாதிக்கப்படும் பொதுமக்களின் அவநிலையை அனைவருக்கும் எடுத்துரைத்தல். இதெல்லாம் இந்த நாளினுடைய முக்கியமான நோக்கங்களாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளில் அரசு அலுவலகங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் பயங்கரவாத எதிர்ப்பு உறுதிமொழி எடுக்கப்படுகிறது. இந்த தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு தினத்தன்று அனைத்து மக்களும் வன்முறையை எதிர்த்து அகிம்சை வழியை பின்பற்றுவோம் என்று இந்த உறுதிமொழியின் மூலம் உறுதி ஏற்கின்றனர். நமது நாட்டிலிருந்து பயங்கரவாதம் முழுவதுமாக நீக்கப்பட்டு அமைதியும் சகோதரத்துவமும் சமத்துவமும் எங்கும் நிலவ வேண்டும் என்பதே இந்த தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு தினத்தின் முக்கிய நோக்கமாக விளங்குகிறது.

0: நேர்கள் இதுவரை கேட்டது செய்தி தெரியுமா? நேர்கள் இன்னைக்கு செய்தி தெரியுமால தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு பத்திய செய்தியை தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: புன்னகையாய்
2: இதழோர புன்னகையாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
2: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: குமரி பண்பலை 101
2: குமரி பண்பலை 101.

நிலையத்தில் இருப்பொழுது 1:10 ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேர்களே காற்றலைகள் இனிவர இருப்பது ஹை ஸ்நேகிதியே நேரலை. நேர்களை இன்னைக்கு ஹை ஸ்நேகிதி நேர்களை நிகழ்ச்சியில இயற்கை நம் பாரம்பரிய இயற்கை உணவுகளின் சிறப்புகள் யாவை என்பது குறித்து தோழியர்கள் மட்டும் பங்கேற்று பேசலாம். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பேச நீங்கள் தொடர்பு கொண்ட நமது தொலைபேசி எண்கள் 260 240 290 722 மற்றும் அலைபேசி எண் 8 9 0 3

0: நம்மோடு பேச காத்திருக்கும் முதல் நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம், ஹை ஸ்நேகிதியே, யார் எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க. திலகவதி, எங்கிருந்து பேசுறீங்கம்மா? சரிம்மா, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. பாரம்பரிய இயற்கை உணவுகளின் சிறப்புகள் என்னென்ன, அதை பத்தி உங்க கருத்துக்களை சொல்லுங்கம்மா. நிகழ்ச்சி
1: கன்னியாகுமரி மாவட்டம் வச்சுமே, பனை மரங்கள் நிறைய நின்ன மாவட்டம். பனை மரத்திலிருந்து கிடைச்ச ஒவ்வொரு அமுது, நுண், பனத்தா எல்லாமே நமக்கு சத்தான உணவா இருக்கு. பனம் பழத்தை வர சாப்பிட்டோம் ஒரு காலத்துல, பனம் கொட்டையை முளைக்க வச்சு அந்த கிழங்க எடுத்து சாப்பிட்டோம். கிழங்குல எடுக்கக்கூடிய கிழங்கு சவுனு அதை வச்சு சாப்பிட்டோம். பதநீர் கிடைக்கும், அத பதநீர் காலையில இருந்து மதியம் வரைக்கும் குடிப்போம். அது போக சாப்பாடு கூட்டுக்குனாலும் பயனிதான், தோசை கூட்டுக்குனாலும் பயனிதான்.
0: அது சரி,
1: அது கூப்பனி தனித்தனியா ஊத்தி வச்சுக்குவாங்க. புளி கூப்பனி தனியா, கற்கண்டுக்கு தனியா, பலகாரம் செய்யறது தனியா, கோடையில கரைச்சி பெரிய மண்பானையில ஊத்தி வச்சிருப்பாங்க. தீபாவளி சேர்ந்தெல்லாம் பட்டாசு எல்லாம் வெடிக்கப்பட மாட்டாங்க.
0: சரிம்மா,
1: ஏன்னா மண்பானையில இருக்க கரைச்சி மண் பானை வெடிச்சிரும் அந்த அதிர்வுல, அப்படின்னு பட்டாசே கொண்டு வர மாட்டாங்க.
0: சரிதான்.
1: அதே போல யார் தாகத்தோட வந்தாலும் கொஞ்சம் கரைச்சியும் தண்ணியும்.
0: உளுந்தஞ்சி
1: எல்லாமே வயல்ல விளையும், எல்லாம் பறிச்சு இவ்வளவு வயல்ல விளையும், எல்லாமே பறிச்சு மினக்கட்டு பானையில தந்தரம் கட்டியே கொடுப்பாங்க. மண்ணு போட்டு மூடி அழகா வச்சிருவாங்க. அத நேரம் வரத்தோ அடிச்சோ உளுந்தெல்லாம் ஒரு
0: உங்களுடைய இணைப்புல ஏதோ கோளாறு இருக்குமா? நல்ல தெளிவா சிக்னல் நினைக்கிற இடத்துல இருந்து பேசுங்க.
1: முந்திரி பருப்பு மணக்கட்டி உடச்சி அந்த பருப்பை எடுத்து அதுக்குள்ள தேங்காய் உருண்டையாட்டு குடிச்சு அதை சாப்பிடுவோம். கொல்லாம்பழம் அது ஒரு டேஸ்டா இருக்கும். அப்புறம் மாம்பழம், கொய்யா பழம், பலாப்பழம்,
0: கன்னியாகுமரி
1: பச்சை கிடையாது. அந்த மாதிரி சத்துள்ள ஆகாரங்கள் சாப்பிட்டது. நாங்க இன்னைக்கு 76 வயசு ஆனாலும் உங்ககிட்ட
0: ஆரோக்கியமா இருக்கேன்னு சொல்றீங்க இல்லையா? நல்லா சரிம்மா, நிகழ்ச்சியை பண்ணி உங்களுடைய கருத்துக்கள் அருமையா சொன்னீங்கம்மா. நிகழ்ச்சியில பங்கேற்றுக்கு பாராட்டுகள். நன்றிம்மா, நன்றி, நன்றி. வணக்கம் ஹை ஸ்நேகிதி. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, நம் பாரம்பரிய இயற்கை உணவுகளின் சிறப்புகள் என்னென்ன, அதை பத்தி உங்க கருத்துக்களை சொல்லுங்கம்மா.
2: பாரம்பரிய உணவு வகைகள்னு சொல்லிய நேரத்துல கிழங்கு வகைகளே நிறைய இருக்கு சார். கிழங்கு வகைகள் மரிச்சங்க கிழங்குல இருந்து வள்ளி கிழங்கு, சேன கிழங்கு,
0: சேம்பு, சேம்பங்கிழங்கு.

0: கிழங்கு நிறைய இருக்கு.
1: பூவக்கிழங்கு,
0: காய்ச்சி கிழங்கு,
1: கிழங்கு, காய்ச்சிங்க கிழங்கு, இப்படி இந்த கிழங்கு வகைகளே நிறைய இருக்கு. காரணம் என்ன செய்வாங்கன்னு தெரியுமா? அந்த சமயம் உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கு. அவங்க என்ன செய்வாவ, காலத்தை விளையில போவாவ, ரெண்டு மூணு கிழங்க கொண்டு வருவாவ, உடனே வெட்டி துண்டு போட்டு அவிச்சு இந்த பிள்ளைகளை ஸ்கூலுக்கு போற நேரம் உப்பு மிளகு வச்சுட்டு
0: நுணுக்கி குடுத்துருவாங்க இல்லையா?
1: கிழங்கையும் கிழங்கையும் சாப்பிட குடுத்து என்ன செய்வாங்கம்மா, ஒரு கப்பு அக்காணிய பாரி குடுத்துருவாங்க. இந்த காலத்தை போல தோசை இட்லி அதுகளுக்கு அந்த விதவமாட்டு உள்ள பண்டங்களை செய்யறதுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்காது. காரணம் என்னன்னு, ஒரு இடம் வந்து ஒரு ஆளுக்கு 5 செண்ட் பூமினா அது 2.5-3 செண்ட்க்குள்ளதான் அந்த வீடு வீடு இருக்கும், வீடும் முற்றம் வைப்பாங்க. சுத்தி வாழை கிழங்கு என்னெல்லாம் வகை உண்டா, எல்லாம் மிளகு வகை எல்லாம் வச்சிருவாங்க. இப்ப அப்படி இல்ல சார், இப்ப வந்து ஒரு ஏக்கர் இருந்தாலும் ஒரு ஏக்கர்ல கொஞ்சம் இருக்கிற வீடு இருக்கு, எல்லாம் கறி பிடிச்சு கிடக்குது. சரி, எல்லாமே சரியா தான் கிடக்குது. அது எல்லாம் இந்த எல்லா பேருமே என்ன துரித உணவுகள், துரித உணவுகளுக்கு இப்ப எல்லாமே மாறிட்டு இருக்கு. அது ஒரு பயர் வகைகள், பயர் வகைகள் துவரம் பயர் நெல்லிட்டு ஒரு பயர் உண்டு சார்.
0: சரி,
1: அந்த அது ஒரு மூட்டு உள்ள எல்லாம் பறந்து கிடக்கும். அதுல யாரு இருந்த காபரிச்சுப்பாங்க, காபரிச்சு உணவு போட்டு அதை மட்டை மட்டை போட்டு அடிச்சு அதை பதற நீக்கிட்டு அந்த காய எடுப்பாங்க. அந்த காய எடுத்து அந்த காய அவிச்சு அந்த பிள்ளைகளுக்கு சாயங்காலம் வரும்போது அவிச்சு வச்சிருப்பாங்க.
0: சரி,
1: பெரியவங்க சாப்பி சாப்பி, அப்ப சாப்பி இல்லாம இருந்தா அந்த அக்காணி காய்ச்சி அடுப்புல என்ன செய்வாவோ அக்காணிய காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த கருப்பட்டி இருக்காங்க அதுல தண்ணி விட்டு சுக்கு கொஞ்சம் சுக்கும் போட்டு ரெண்டு மிளம் மிளகும் போட்டு காய்ச்சி போட்டுருப்பாங்க. ஐயோ அதான் குடிங்கன்னு. அப்ப பாலு பாலுக்கு ஓடமாட்டாவ பழங்கள்லாம் அது விளையல. அந்த எந்த வீடா இருந்தாலும் வாழை மரம் இல்லாத வீடு அந்த காலத்துல கிடையாது,
0: இருக்காது,
1: இருக்காது. ஓடி போவாவ ஒரு ஒரு விருந்துகார வந்துட்டா உடனே வெளியில தான் சார் சாப்பாடு கொடுப்பாங்க. இப்ப பல பல விதமா அழகு சாதன கோப்பைகள்,
0: கோப்பைகள் இருக்கு.
1: இப்ப அழகு சாதன கோப்பைகள் இருக்கிற அதுல உள்ள கெமிக்கல என்ன செய்யும் உடல்ல போய் அது பல வித நோய்களை உண்டாக்கும்.
0: நிச்சயமா, அன்னைக்கு இயற்கையான வாழை எல்லாம் சாப்பிடும் போது அதுல ஆரோக்கியம் கிடைக்கும். நிச்சயமா சொல்லுங்க.
1: ஆரோக்கியம் கிடைக்கும். இப்ப அப்படி இல்ல சார், இப்ப வந்து எல்லாமே எல்லா விதமே எல்லாம் மறு இந்த இது கெமிக்கல் ஐட்டங்கள் மாறி போச்சு. மனுஷனுக்கு பல பல நோய்கள் வருது. அந்த நேரத்துல 100 வயசு வரை இருந்தவே இப்ப 50 வயசுக்குள்ளே காலி ஆயிடாது. அப்படிப்பட்ட உலகம் இப்ப இருக்கு சார். இப்ப இந்த பிள்ளைகளுக்கு அது அப்புறம் வந்து வேலைக்கு போறவங்க என்ன செய்வாங்கன்னு தெரியுமா? அந்த இட்லி காப்பி தோக்கிற அது இதெல்லாம் நிக்க மாட்டாவா? அதெல்லாம் ஒரு வாரத்துல ஒரு நாள் இல்லாம இருந்தா, ஒரு மாசத்துல ஒரு நாள் இல்லாம இருந்தா நல்ல நாள் தீபாவளி வந்தாதான் தோக்கத்துவாங்க. அந்த தேங்காய் போட்டு
0: இட்லி தோசை எல்லாம் அன்னைக்குதான், தீபாவளி அன்னைக்குதானே, அப்படித்தானே
1: நல்ல நாளுக்கு தான் சாப்பிடுவாங்க. சாயங்காலம்
0: யாராலையும் மண்ணெல்லாம் வெட்ட கழியே அது இப்ப முடியாது. இப்ப இருக்க சாப்பாட்டுக்கு
1: மண் வெட்டுக்கு ஆளே கிடைக்கல
0: கண்டிப்பா. ஆமா, ஏன்னா ஆள் இல்ல கண்டிப்பா, இந்த மாதிரி கடினமான வேலைகளை செய்யறதுக்கு ஆள் இல்ல, ஏன்னா உடம்புல தெம்பு இல்ல. கண்டிப்பா
1: முன்னாடி எங்க அப்பா சொல்லுவாங்க, எங்க அப்பா ஒரு தேங்காய் பட்டம் அங்க ஒரு வாத்தியார் இருந்தாரு. அந்த வாத்தியாரு காலம வேலைக்கு போறதுக்கு முன்னா அவருக்கு வீட்டு முதத்துல 5 பணம் உண்டா. அந்த 5 பணம் யாரு அக்கானிய வீட்டுல குடுத்துட்டு போவாரு. சாயங்காலம் வந்து அந்த பணிய திருப்பி ஆறுவாரா? அது ஒரு பணம் வந்து 2 நேரம்
0: ஏறணும்.
1: 2 நேரம் ஏறினாதான் அதுல வந்து பலனை அனுபவிக்க முடியும்.
0: கண்டிப்பா, ரொம்ப அருமையா உங்க கருத்துக்களை சொன்னீங்கம்மா. நிகழ்ச்சியில் பங்கேற்றுக்கு பாராட்டுக்கள். நன்றிம்மா, நன்றி,
1: நன்றி, நன்றி, நன்றி.
0: வணக்கம். ஹை ஸ்நேகிதி.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
2: பெரிய உலையில இருந்து விஜயா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. பாரம்பரியத்தை
2: நினைச்சு
0: இயற்கையான உணவுகள் அப்படிங்கறது வந்து நமக்கு இன்னைக்கு நம்ம கிடைக்கிறது இல்ல. அதுக்காக நம்ம சாப்பிட விரும்புறது இல்ல, அதான் முக்கியமான விஷயமே. அதுதான்
2: சாப்பிட விரும்பினாலும் அது

0: அது கதையா தான் சொல்லிக் கொடுக்க முடியாது, தவிர கண்ணுக்கு காட்டி கொடுக்க முடியல.
1: ஆமா,
0: அதாவது எங்க வீட்லயே நாங்க அனுபவிச்சோம். எங்க அம்மா கருத்தி அதை பயணி இறக்கி அதை காய்ச்சி சூப்பனியா ஊத்தி, இந்த புளி நியம்பளத்துல ஓர் புளி, அது இள மட்டமா இருக்கும்ல சார், அந்த கூப்பனில முடிச்சு அப்படி ஊற வச்சு சாப்பிடும். அதெல்லாம் அப்படி வர டேஸ்ட்.
1: நிச்சயமா நிச்சயமா.
0: அதே மாதிரி வரிச்சம்பாண்டி ஒரு சம்பா நெல், அப்பா அரச போவாங்க விவசாயி தான். அப்ப என்னன்னா அந்த சம்பா அரிசி சோறு பொங்கின அம்மா அந்த கஞ்சி கொதிக்கும் போதே அப்படி ஒரு வாசனை. என்ன அந்த கஞ்சியை வடிச்சு எல்லாரும் சேர்ந்து இருந்து அதுக்கு தேங்காயும் போட்டு அந்த மாதிரி கருப்பி தான் தருவாங்க அதுக்கு குடிக்கிறது. அந்த கஞ்சியும் கருப்பியும் அந்த உணவுகள் அதெல்லாம் அந்த வாசனை அப்படி வருது. இப்பவும் நமக்கு நினைச்சு பார்க்கும் அந்த காலம் திரும்ப வராதே, நீ அதை நினைக்கும் போது அப்படி எச்சி வரும்.
1: நிச்சயமா நிச்சயமா கண்டிப்பா. ஏன்னா அந்த காலத்துல உள்ள அரிசி சாப்பாட்டுக்கே ஒரு மனம் இருக்கும், அப்படித்தானே, இயற்கையான ஒரு மனம் இருக்கும், அப்படித்தானே சொல்றீங்க.
0: தலைவாதா கறி கூட்டு இல்லாட்டாலும் சார், ஒரு துவையல அரிசி சாப்பிட்டாலே அப்படி ஒரு மனம் மணக்கம்.
1: நிச்சயமா நிச்சயமா.
0: அதே போல அவங்க அந்த காலத்துல ஒரு துணிலதான் பொட்டணம் கட்டி சாப்பாடு முடப்பாங்க, அது எத்தனை நாள் ஆனாலும் கெடாம எவ்வளவு மனமா இருந்து.
1: நிச்சயமா இருந்து. இப்ப அப்படி இல்ல,
0: நைட்லே நீத்து போய் ஒரு வாடகையே கொடுத்துருவீங்க.
1: ஆமா, நொசு நொசு நாயிரும் ஊசி போயிரும் இல்லையா, அந்த அளவுக்கு வேதி உரங்கள் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் அதிக கெமிக்கல் உரங்கள் அதிகமா பயன்படுத்துறதுனாலையும் பூச்சிக்கொல்லி பயன்படுத்துறதுனால நம்ம உணவு கெட்டு போகுது. கண்டிப்பாமா. நிகழ்ச்சியில பங்கேற்ற கருத்துக்கள் அருமையா சொன்னீங்கம்மா, பாராட்டுகள், நன்றிமா.
0: நன்றி.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் குமரிப்பண்பில் 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி மற்றும் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
4: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
6: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
7: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ICU and கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
1: நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஹை ஸ்நேகிதியே நேரில் நிகழ்ச்சி. இனி வருவது ரஜினி முருகன் படப்பாடல்.

0: டாக்டர் கோவில். கால் 7373035400.
1: எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹை ஸ்நேகிதி. நேர்களின் ஹை ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் நமது பாரம்பரிய உணவுகளின் சிறப்புகள் யாவை அப்படிங்கறத தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம பேச காத்திருக்கும் அடுத்த நேரம் யாரும் பார்க்கலாம். வணக்கம் ஹை ஸ்நேகிதி.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம், யாரிங்கிறது பேசுறீங்கம்மா? அங்க பேச சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, நம்முடைய பாரம்பரிய இயற்கை உணவுகளின் சிறப்புகள் என்ன, அதை பத்தி உங்க கருத்துக்களை சொல்லுங்க.
3: சார், அந்த காலத்துல

0: ஹை ஸ்நேகிதே நேர்களின் ஹை ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் நமது பாரம்பரிய உணவுகளின் சிறப்புகள் யாவை அப்படிங்கிறத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம பேச காத்திருக்கும் அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ஹை ஸ்நேகிதே.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாரைங்கிறது பேசுறீங்கம்மா? அங்க பேச சொல்லுங்க.
1: சவரியம்மாய் வடக்கு கோணம்.
0: சொல்லுங்கம்மா, நம்முடைய பாரம்பரிய இயற்கை உணவுகளின் சிறப்புகள் என்ன, அதை பத்தி உங்க கருத்துக்களை சொல்லுங்க
1: சார். அந்த காலத்துல எல்லாம் நைட்டு தூங்கும் போதுக்கு முன்னாடி சோறு தண்ணி ஊத்திதான் படுப்பாங்க. அப்பதான் காலையில எந்திரிச்சு வயல் வேலைக்கு போறவங்களுக்கு கொடுத்து விடுறது அந்த கஞ்சி அழகா பக்குவமா இருக்கும். காலையிலம்மா வயல் வேலைக்கு போறதா இருந்தாலும் சரிதான், உழவுக்கு போறதா இருந்தாலும் சரிதான், அவங்க எல்லாருமே கையில ஒரு வாளி தான் சார் போவாங்க. அது ஒரு 10 மணி ஒரு 9 மணி டைம் தான் வயசு சாப்பிடுறது கஞ்சி, அவ்வளவு டேஸ்டியா இருக்கும் சார்.
0: வேலை செய்து பசியோடு சாப்பிடும் போது ருசியா இருக்கும்.
1: வயல் கரையில இருந்து சாப்பிடத்துல இயற்கை ரசிச்சு ரொம்ப நல்லா இருக்கு. நாங்களும் லீவ்னால அப்படிலாம் போய் செய்வோம்.
0: அந்த கஞ்சி முக்கியமா முக்காலும் ஒரு உள்ளி பச்சை மிளகு அந்த மாதிரி தானே வச்சிருப்பாங்க, அதை வச்சு கஞ்சி குடிப்பாங்க.
1: கருப்பட்டி இந்த மாதிரி எதுவுமே கிடையாது அந்த டைம்ல. அப்புறமா பயிர் வகைகள் சார், வயல் அறுத்து முடிஞ்ச உடனே அடுத்த இந்த இடையில உள்ள காலங்கள்ல பயிர் விதைப்பாங்க. உளுந்து, சிறுபயிறு, காணும், அப்புறமா
0: கடலை
1: இதெல்லாம் வைப்பாங்க எங்க ஏரியாவில. அப்ப நாங்களும் அந்த கடலை எல்லாம் புடுங்கறதுக்கு போவோம். அதனால எங்க வீட்டுல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சாயந்திரங்கள்ல கடலை அவிக்கிறது, இந்த பயிர் அவிக்கதான் எங்களுக்கு ஸ்நாக்ஸா இருக்கும் சார்.
0: இந்த மாதிரி எண்ணெயில பொரிச்ச ஐட்டங்கள் கிடையாதுங்கிறீங்க இல்லையா?
1: அப்புறமா கிழங்கு, எல்லா இடத்துலயும் கிழங்கு இருக்கும், மரச்சினி கிழங்கு இருக்கும்.
0: கண்டிப்பா மரச்சினி கிழங்கு அப்ப இல்லாத வீடுகளே இருக்காது.
1: இல்லாத வீடு இருக்காது, ஏன்னா எல்லா தோப்பிலயும் சைட்ல வச்சு விட்டுருப்பாங்க சார்.
0: கண்டிப்பா
1: சென்டர்ல கத்தரிக்காய் இருக்கும், சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலைக்கு அதை வச்சு விட்டுருப்பாங்க.
0: அன்னைக்கு ஒரு நேரம் பசி ஆத்துறதுக்காக கிழங்க அவிச்சு தந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? ஒரு நேரம் பசி ஆத்துறதுக்காக
1: புடுங்கி, நாங்க புடுங்கி அந்த இடத்துல வச்சே கடிச்சு சாப்பிடுவோம் சார். சின்ன பிள்ளைங்க
0: பச்சை கிழங்கு இனிப்பா இருக்கும், நல்லா இருக்கும்.
1: இயற்கையா விளது பாத்தீங்கன்னா சாணி உரங்கள்
0: கண்டிப்பா
1: எல்லா இடமும் சாணி குப்பை அந்த மாதிரிப்பட்ட, இப்ப மாதிரிப்பட்ட அவங்களுக்கு உரங்கள் அந்த டைம்ல கிடையாது. அந்த பழங்கள் அந்த அவ்வளவு ஒரு மனம், ஒரு வாழைத்தோப்பு

0: வேலை செய்து பசியோடு
1: அதுதான்
0: சாப்பிடும்போது அவ்வளோ ருசியா இருக்குங்கிறீங்க இல்லையா?
1: ஆமா சார், அது அந்த வயல் கரையில இருந்து நம்ம சாப்பிடத்துல இயற்கை ரசிச்சு ரொம்ப நல்லா இருக்கு. நாங்கெல்லாம் லீவு நாள் அப்படிலாம் போய் செய்வோம்,
0: அந்த
1: எங்க
0: கஞ்சி
1: அப்பா கூட போய்
0: முக்கியமா
1: செய்வோம்.
0: முக்காலும் ஒரு உள்ளி பச்சை மிளகு அந்த மாதிரி தானே வச்சிருப்பாங்க, அதை வச்சு தான் கஞ்சியை குடிப்பாங்க.
1: கருப்பட்டி கருப்பட்டி
0: கருப்பட்டி
1: ஏதாச்சும் இருக்கு, இந்த மாதிரி எதுவுமே கிடையாது அந்த டைம்ல. அப்புறமா பயிர் வகைகள் சார், வயல் அறுத்து முடிஞ்ச உடனே அடுத்த இந்த இடையில உள்ள காலங்கள்ல பயிர் விதைப்பாங்க, உளுந்து, சிறுபயிறு, காணும், அப்புறமா
0: கடலை.
1: கடலை இதெல்லாம் வைப்பாங்க எங்க ஏரியாவில. அப்ப நாங்களும் அந்த கடலை எல்லாம் புடுங்கறதுக்கு போவோம். அதனால எங்க வீட்டுல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சாயந்திரங்கள்ல கடலை அவிக்கிறது, இந்த பயிர் அவிக்கிறது தான் எங்களுக்கு ஸ்நாக்ஸா இருக்கும் சார்.
0: சரி சரி, இந்த மாதிரி எண்ணெயில பொரிச்ச ஐட்டங்கள் கிடையாதுங்கிறீங்க இல்லையா? கண்டிப்பா மரச்சரி கிழங்கு அப்ப இல்லாத வீடுகளே இருக்காது.
1: இல்லாத வீடு இருக்காது, ஏன்னா எல்லா தோப்புலயும் சைட்ல வச்சு விட்டுருப்பாங்க சார்.
0: கண்டிப்பா
1: சென்டர்ல கத்தரிக்காய் இருக்கும், சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலைக்கு அதை வச்சு விட்டுருப்பாங்க.
0: அன்னைக்கு ஒரு நேரம் பசி ஆத்துறதுக்காக கிழங்க அவிச்சு தந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? ஒரு

0: பசி ஏத்துறதுக்காக.
1: நாங்க புடுங்கி அந்த இடத்துல வச்சே கடிச்சு சாப்பிடுவோம் சார், சின்ன பிள்ளைங்க எல்லாம்.
0: பச்சை கிழங்கு இன்னும் அவ்வளவு இனிப்பா இருக்கும்,
1: ஆமா அது
0: நல்லா
1: ரொம்ப
0: இருக்கும்.
1: டேஸ்டா இருக்கும் சார் அது.
0: சீமா.
1: அதுல உங்களுக்கு இயற்கையா உள்ளது பாத்தீங்களா, அப்புறம் வந்து சாணி உரங்கள்,
0: கண்டிப்பா.
1: எல்லா இடமும் சாணி குப்பை அந்த மாதிரிப்பட்ட இடம் தான். இப்ப மாதிரிப்பட்ட உங்களுக்கு உரங்கள் அந்த சேர்ந்து கிடையாது. அந்த பழங்கள் அந்த அவ்வளவு ஒரு மனம், ஒரு வாழை தோப்பு நோய் எதிர்ப்பு சக்தியே ஒருத்தருக்கும் இல்ல சார். விட்டமின் ஏ இல்ல, பி இல்ல, சி இல்ல, ரத்தத்துல பிளட்ல அந்த குறை இந்த குறை. ஒரு தயிர் பால் எல்லாமே பிரிட்ஜ்ல வச்சு எடுக்கும் போது அந்த கலரும் மாறுது, டேஸ்டும் மாறுது, அந்த குணமும் மாறி,
0: அதோட இயற்கை குணமே மாறிடும்.
1: அதனால நம்ம வந்து மாறிட்டோம். இப்போ பொதுவா கம்ப்யூட்டர் காலத்திலேயே மாறி மாறி வந்து நோய்கள் அது இதுன்னு எல்லாமே வருது. எல்லாரும் போற பாதையில தான் நம்மளும் போக முடியாது. நம்ம இப்ப ஏதாவது பிள்ளைகள் சொன்னா என்ன மாதிரி அந்த காலத்திலே இருக்கா, இந்த காலத்துல இருமா அப்படின்னு பிள்ளைகள் சத்தம் போடுது.
0: அது சரி. நிகழ்ச்சியில பங்கேற்ற கருத்துக்கள் அருமையா சொன்னீங்கம்மா, பாராட்டுகள். நன்றிம்மா.
1: சரி சார், ரொம்ப
0: நன்றி. நன்றி.
2: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
3: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி,
2: மனோன்மணியம் சுந்தர்னார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
3: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
2: சேர்க்கை நடைபெறுகிறது.
4: எங்களின் தங்கமான வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இன்றைய தங்க விலைக்கு எந்த கழிவும் இல்லாமல் 0% டிடக்ஷனில் புதிய தங்க நகை வாங்கி செல்லலாம். அது மட்டுமில்லாமல் புதிய தங்க நகை வாங்கும் போது அதன் சேதாரத்தில் 20% வரை மற்றும் வைர நகை வாங்கும் போது அதன் கற்களின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை மே 31 வரை மட்டுமே. தங்கத்தின் மதிப்பை சரிபார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. TNC அப்ளை தனிஷ்க் ஜங்ஷன் நாகர்கோவில்.
5: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
6: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை நாகர்கோவில் திருநெல்வேலி வள்ளியூர் தூத்துக்குடி.

0: போது அதன் கற்களின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை May 31 வரை மட்டுமே. தங்கத்தின் மதிப்பை சரிபார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. TNC அப்ளை தனிஷ்க் ஜங்ஷன் நாகர்கோவில்.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
5: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
4: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 04652-230666,
5: செல் நம்பர் 9488230666.
6: நேர்களின் வருவது ஆதவன் படப்பாடல்.

0: தகவல் தொழில்நுட்பம், ஸ்ரீபெரும்புதூர் தென்னரசு, வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை, கோயம்புத்தூர் வடக்கு சம்பத்குமார், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, அறந்தாங்கி முகமது பர்வேஸ், தொழிலாளர் நலத்துறை, திறன் மேம்பாடு, தாம்பரம் சரத்குமார் மனிதவள மேம்பாடு, கிணத்து கடவு விக்னேஷ் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறைகள் வழங்கப்பட்டுள்ளன. காங்கிரஸ் கட்சி சார்பில் கிள்ளியூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜேஷ்குமாருக்கு சுற்றுலாத்துறையும், மேலூர் விஸ்வநாதனுக்கு உயர்கல்வித்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 59 ஆண்டுகளுக்கு பின்னர் காங்கிரஸ் கட்சி தமிழக அமைச்சரவையில் இடம்பெறுகிறது. இதனிடையே கே ஏ செங்கோட்டையனிடமிருந்து நீதித்துறை, சென்னை ஆர்கே நகரைச் சேர்ந்த மரிய வில்சனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு கே ஏ செங்கோட்டையனுக்கு வருவாய் பேரிடர் மேலாண் துறை வழங்கப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சரவையில் மொத்தம் 4 பெண்கள் இடம்பெற்றுள்ளனர். அமைச்சரவையில் முதலமைச்சர் உட்பட தற்போது 33 பேர் இடம்பெற்றுள்ளனர். தமிழக அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் இடம்பெறும் என்று அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு காதர் மொய்தீன் அறிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக வெற்றிக் கழகத்தின் அழைப்பை ஏற்று இந்நடவடிக்கை என்றார். இதன்படி தஞ்சை பாபநாசம் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஷாஜகான் அமைச்சரவையில் இடம்பெறுகிறார் என்றும் அவர் கூறினார். அமைச்சர்களுக்கு பல்வேறு துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் ஆதி திராவிடர் சிறுபான்மையினர் நலத்துறை இதுவரை யாருக்கும் ஒதுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் இன்று மாலை புதுதில்லியில் நடைபெறுகிறது. மத்திய அரசின் கீழ் உள்ள பல்வேறு அமைச்சகங்களின் செயல்பாடுகள் குறித்து இந்த கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்படும் என தெரிகிறது. மேற்காசிய நெருக்கடியின் மத்தியில் எரிபொருள் விலையேற்றம், முக்கிய வர்த்தக வழித்தடமான ஹார்மோஸ் நீரிணையில் ஏற்பட்டுள்ள தடைகள், உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பு நிலைமையின் பின்னணியில் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. அனைத்து துறைகளைச் சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் இந்த உயர்நிலைக் கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். பிரதமர் தமது 5 நாடுகள் பயணத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்பியுள்ள நிலையில் இந்த கூட்டம் இன்று நடைபெறுகிறது. ஒரே வாரத்தில் பெட்ரோல் டீசல் விலை இருமுறை உயர்த்தப்பட்டது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் உலகின் பிரம்மாண்ட நோய் கண்டறியும் வசதி நம் நாட்டில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் உலக சுகாதார பேரவை சார்பிலான நுரையீரல் பரிசோதனை நிகழ்ச்சியில் பேசிய அவர், காசநோய் மற்றும் பிற நுரையீரல் நோய்களை கண்டறியும் நவீன வசதிகளை மத்திய அரசு அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார். தொழில்நுட்பம் கடைகோடி மக்களையும் சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். மேற்குவங்க மாநிலம் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதி மறுதேர்தல் வாக்குப்பதிவில் பகல் 1 மணி நிலவரப்படி 60.43% வாக்குகள் பதிவாயின. மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு தொடர்ந்து நடைபெறும். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு தினம் தீவிரவாத தடுப்பு தினமாக இன்று கடைபிடிக்கப்படுகிறது. 1991 இதே நாளில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் இந்நாளில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்திக்கு அஞ்சலி செலுத்துவதாக கூறியுள்ளார். புதுதில்லியில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தியின் நினைவிடமான வீர்பூமியில் காங்கிரஸ் கட்சியின் திருமதி சோனியாகாந்தி, திரு மல்லிகார்ஜுன கார்கே, திரு ராகுல்காந்தி, திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். ஸ்ரீபெரும்புதூரில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். தீவிரவாத எதிர்ப்பு உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. திருச்சி நாச்சிக்குறிச்சி சோழங்கநல்லூரில் தமிழ்நாடு வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக இயக்கத்தின் சார்பில் ராஜீவ்காந்திக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. கொரிய தீபகற்பத்தில் இந்தியாவின் மனிதநேய உதவிகளையும் அமைதிக்கான நிலைப்பாட்டையும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எடுத்துரைத்தார். சியோலில் இந்திய போர் சின்னத்தை அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சருடன் இணைந்து திறந்து வைத்து பேசிய அமைச்சர், இந்திய கொரிய குடியரசின் நட்புறவை மேம்படுத்துவதற்கான வலுவான அடித்தளம் உருவாக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். இரு நாடுகள் இடையேயான வரலாற்று பிணைப்புகளை புதுப்பிப்பதற்கான நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்படுவதாகவும் சுட்டிக்காட்டினார். கொரிய போரின்போது இந்திய படைகளின் பங்களிப்பை காட்சிப்படுத்தும் புகைப்பட கண்காட்சியையும் அமைச்சர் பார்வையிட்டார். முன்னதாக இரு நாடுகளுக்கிடையே பாதுகாப்புத்துறையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தானது. தென்காசி மாவட்டம் தமிழக கேரள எல்லையான புளியரை காவல் நிலைய சோதனை

0: சாவடியில் கனரக வாகனங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கமல் கிஷோர் நள்ளிரவில் ஆய்வு செய்தார். போக்குவரத்து விதிகளை பின்பற்றாத வாகனங்களுக்கு அபராதம் விதிக்க அவர் அறிவுறுத்தினார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகராட்சியில் தூய்மை மாத விழாவை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் துரைசாமிபுரம் கிராமத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்ட கல் குவாரி கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்ட 2 ஹிட்டாச்சி இயந்திரங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட புவியியல் சுரங்கத்துறை எச்சரித்துள்ளது. சர்வதேச தேயிலை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தேயிலையின் பொருளாதார முக்கியத்துவம், மருத்துவ குணங்களை எடுத்துரைக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இத்தினத்தில் கடைபிடிக்கப்படுகிறது. நீலகிரியில் தேயிலை விளைச்சல் குறித்து எமது செய்தியாளர்.
1: இந்தியாவில் மட்டும் சுமார் 1350 மில்லியன் கிலோ தேயிலை தூள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்தியாவின் மொத்த உற்பத்தியில் நீலகிரி தேயிலையின் பங்கு 40% உள்ளது. நீலகிரியில் உயரமான மலைப்பகுதியில் தேயிலை விளைவதாலும் இங்கு நிலவும் சீதோஷன் நிலை மற்றும் மண் இங்கு உற்பத்தி செய்யப்படும் தூளிற்கு டார்லிங் அசாம் டீயை விட அதிக சுவையும் தரமும் அளிக்கிறது. இங்கு சுமார் 60,000 குடும்பங்கள் தேயிலை விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளனர். 130 மேற்பட்ட தேயிலை தொழிற்சாலைகள் உள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: நெல்லையில் புதிய ஆதார் சேவை மையத்தை ஆட்சித்தலைவர் திரு சுகுமார் திறந்து வைத்தார். தமிழகம் புதுச்சேரியில் 30 மையங்களை திறக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக பெங்களூரு மண்டல துணை இயக்குநர் பிரியா ஸ்ரீகுமார் இந்நிகழ்ச்சியின் போது தெரிவித்தார்.
2: இந்த ஆதார் சேவா கேந்திரம் பாத்தீங்கன்னா மெயின் ஸ்பெஷாலிட்டி யுஐடிஏ கூட உள்ள கிரீவன்ஸ் ரிலேட்டட் எல்லா இஷ்யூஸும் இங்கே நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். மத்த சென்டர்ஸ்ல நீங்க ஆதார் பதிவு பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம். இந்த சென்டர்ல ஆதார் பதிவும் அப்டேட்டும் பண்ணலாம். கூடவே நீங்க ரீஜனல் ஆபீஸ் பெங்களூர் கூட ஏதாவது கிரீவன்ஸ் இருக்குன்னா அதையும் டேக்அப் பண்ணலாம். யுஐடிஏ ரன் பண்ற சென்டர் இந்த சென்டரை கொஞ்சம் பப்ளிசைஸ் பண்ணி மக்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சுன்னா கண்டிப்பா மக்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்.
0: நாகை மாவட்டத்தில் பிரதமரின் விவசாயி கௌரவ நிதி திட்டத்தில் சேர்வதற்கான சிறப்பு முகாம் அடுத்த மாதம் 15 தேதி வரை நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
3: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பிஎம் கிசான் திட்டத்தில் 3,193 நபர்கள் விவசாயிகளுக்கான தனித்துவ அடையாள எண் பெறாமல் உள்ளனர். அனைத்து வேளாண்மை உருவாக்க மையங்கள், இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி, இசேவை மையங்களில் ஜூன் 15 வரை முகாம் நடைபெற உள்ளது. இந்த முகாமில் கலந்து கொள்ள விவசாயிகள் ஆதார் அட்டை, நில உடைமை ஆவணங்கள், வங்கி கணக்கு புத்தகம், குடும்ப அட்டை போன்றவற்றை எடுத்து செல்ல வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், ஈரோடு ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் 2020 கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 சென்னை சூப்பர் கிங்ஸ் தனது கடைசி லீக் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக அமைச்சரவை 23 அமைச்சர்களுடன் இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டு இலாக்காக்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. அமைச்சரவையில் 4 பெண்கள் இடம்பெற்றுள்ளனர். தமிழக அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இணையவுள்ளதாக அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு காதர் முயின் அறிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் புதுதில்லியில் இன்று மாலை நடைபெறுகிறது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஐபிஎல் 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் தனது கடைசி லீக் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேரம் இப்போது 1:55 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். இது உங்கள் குமரி பண்பலை 101. பண்பலையில் இனி நாம் கேட்போம்.
5: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்தியா முழுமைக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய திட்டம் இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம். சுகாதார கட்டமைப்புகளை வலுப்படுத்தும் மிக முக்கியமான திட்டமாக இதனை வல்லுநர்கள் வர்ணிக்கிறார்கள். தேசிய சுகாதார திட்டத்தோடு சேர்ந்த ஒரு கூடுதல் திட்டம் இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம். அதிக கவனம் பெறும் மாநிலங்கள் 10 அடையாளம் காணப்பட்டு அங்குள்ள கிராமப்புற சுகாதார மற்றும் நலவாழ்வு மையங்கள் என சுமார் 18,000, நகர்ப்புற சுகாதார மற்றும் நலவாழ்வு மையங்கள் என சுமார் 12,000 மையங்களுக்கு இந்த திட்டமானது ஆதரவளிக்கிறது. இதன் மூலமாக 500,000 அதிகமான மக்கள் தீவிர சிகிச்சைகள் பெறவும் வழி செய்யப்பட்டுள்ளது. இந்த வசதி நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் கிடைக்கிறது. சில இடங்களில் நேரடியாகவும், ஒரு சில இடங்களில் பரிந்துரைக்கப்பட்ட வெளியிடங்களிலும் கிடைக்க வழி செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் ஒரே சீரான சுகாதாரத்திற்கான தேசிய நிறுவனம், வைரலஜிக்கான 4 புதிய தேசிய நிறுவனங்கள், தென்கிழக்காசிய பிராந்தியத்திற்கான உலக சுகாதார நிறுவனத்தின் உள்ளூர் அளவிலான ஆய்வுகள் மேற்கொள்வதற்கான ஓர் அமைப்பு, 9 உயிரி பாதுகாப்பு மட்டங்களிலான ஆய்வுக் கூடங்கள்,

நோய் தடுப்புக்கான மாநில அளவில் நிறுவப்பட்டுள்ள 5 புதிய தேசிய மையங்கள் இந்த திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தின் நோக்கங்கள் யாதெனில், கிராமப்புறங்களிலும் நகர்ப்புறங்களிலும் பொது சுகாதார கட்டமைப்புகள் வலிமையானதாக செயல்பட வேண்டும். இதனால் திடீர் நோய் தொற்று, சுகாதார அவசர நிலை ஏற்பட்டாலோ அதனை எதிர்கொள்ளும் திறன் இருக்க வேண்டும். தகவல் தொழில்நுட்பங்களை கொண்டு நோய் பரவலை கண்காணிக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதற்கென பிரத்யேக கண்காணிப்பு ஆய்வகங்கள் பிளாக் அளவிலும் மாவட்ட அளவிலும் மாநில தேசிய அளவுகளிலும் கண்காணிப்பு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அனைத்து பொது சுகாதார ஆய்வகங்களும் ஒருங்கிணைக்கப்பட்ட சுகாதார தகவல் இணையத்தின் வாயிலாக இணைக்கப்பட்டுள்ளன. இதனை கொண்டு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கும் விரிவுபடுத்தப்படுகிறது. பெரும்பாலும் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்களுக்கு சுகாதார வசதிகள் அத்தனை எளிதாக கிடைக்கப் பெறுவதில்லை என்பதனால், இதுபோன்ற ஒரு விரிவான மிகப்பெரிய திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டது. இந்த திட்டத்திற்கு முன்னால் இந்தியாவில் இருந்த நிலை குறித்தும் திட்டத்திற்கு பிறகான நிலை குறித்தும் ஆய்வறிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி கிராமப்புற பகுதிகளில் பொது சுகாதார கட்டமைப்பு பலருக்கு எட்டாக்கனியாக இருந்து வந்தது என்றும், தூய்மை இந்தியா திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், உஜ்வாலா, போஷன் அபியான், இந்திரதனுஷ் திட்டம் போன்றவை பல மக்களை நோய் தாக்குதலிலிருந்து காத்து வருகின்றன என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இதுவரை 2 கோடிக்கும் அதிகமானோர் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தினால் பயனடைந்துள்ளனர். அதேபோல் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் திட்டத்தினால் பலர் சுகாதாரம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டுள்ளனர். இந்த டிஜிட்டல் திட்டம் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் முதுகெலும்பு போல செயல்படுகிறது. அதாவது, மக்களுக்கும் சுகாதார வசதிகள் வழங்கும் நிறுவனங்களுக்கும் இடையே உள்ள இடைவெளியை போக்குகின்றன. இந்த திட்டம் தொடர்பான விவரங்கள் abdm.gov.in என்ற இணையதளத்திலிருந்து பெறலாம். பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இதுவரை ஆயுஷ்மான் பாரத் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பில் 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி மற்றும் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை. தென்றல் இசை பாடி வர இவள் மனம் மகிழ்வில் பூத்துக்குலுங்க கல்யாண கனவுகள் மனதில் நிழலாடுகிறதோ? இருவரும் பாடலின் படம் இசைப்பாடும் தென்றல் பாடலை பாடியிருப்பவர் ஜானகி.

0: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிலையத்தில் நேரம் இப்பொழுது 2:26. சோனி நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. பூந்தன்றல் மலர்களை தழுவி வர இளங்குயில்கள் இனிய காணம் இசைக்க காற்றல்களில் தவழ்ந்து வருகிறது இந்த இனிய பாடல். இனிவரும் பாடலின் படம் உள்ளம் கவர்ந்தக்களுடன் பாடலை பாடியிருப்பவர் சித்ரா.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: நிலையத்தில் நேரப்பொழுது 2:32 நிமிடம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது திரை இசை. இறைவன் வரம் தருவதில் வள்ளல்லவா, அதிலும் பிள்ளை செல்வம் என்பது இறைவன் தந்த மிகப்பெரிய வரம் அல்லவா. இருவரும் பாடலின் படம் சிப்பிக்குள் முத்து, பாடலை பாடியிருப்பவர் பி. சுஷீலா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை. தென்றல் நீராடி வர, மேகங்கள் வெண்பஞ்சு போன்று வானில் உருந்து வர, இயற்கையின் அழகுக்கு ஈடு இணையும் ஒன்றும். இருவரும் பாடலின் படம் மங்கை ஒரு கங்கை பாடலை பாடியிருப்பவர் ஜானகி குழுவினர்.

இவள் உள்ளத்தை கொள்ளை கொண்ட மன்னமன் யாரோ? இவள் மன எண்ணங்களை அவன் உணர்ந்து கொண்டு விட்டானா? இடை இப்பாடலில் இனிவரும் பாடலின் படன் உன்னை நினைத்தேன் பாட்டு படிச்சேன். பாடலை பாடியிருப்பவர்கள் சிபால் சுப்ரமணியம் எஸ்ஆர் தான்.

தன் கண்களுக்குள் இமை என்று கதவடைத்து காவலில் வைத்திருக்கும் ஜீவன் யார் என்று இவர்கள் விடை தேடுகிறார்களோ, இனிவரும் பாடலின் படம் கைகொடுக்கும் கை பாடலை பாடியிருப்பவர்கள் பி. சுசீலா, எஸ். பி. சைலஜா.

சனி சனி சமதமகரி சனி நகரி சனி ரனி சா சந்தன நிலமொழி தந்தனம் எனும்படி ஆடடி போ மகளே. விரல்களில் அபிநயம் புலவனின் அபிநயம் இரண்டும் இணைந்து புகழை அணிந்து வலம் வரும் சுதந்திர பறவையின் நிரந்தர உரிமைகள் மடியில் கனியாய் விழுந்தது சந்தன நிலமொழி தந்தனம்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை சந்தன நிலவழியில் இனிய கானம் ஒன்று தவழ்ந்து வருகிறதோ. நிறைவாக வரும் பாடலின் படம் லட்சுமி வந்தாச்சு. பாடலை பாடியிருப்பவர்கள் மலேசிய வாசுதேவன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டு இந்த பாடல் நிறைவேறுகிறது திரை இசை.
1: புகழை அணிந்து வலம் வரும் சுதந்திர பறவையின் நிரந்தர உரிமைகள் படியில் கரியாய் விழுந்தது சந்தன நில ஒளி சந்தனம் எனும் வழி ஆடடி பூ மகளே.
0: இனி வருவது வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல்.

வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் 5 சென்டிமீட்டர், காரைக்குடியில் 4 சென்டிமீட்டர், நகுடி, நெய்யூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், ஆவுடையார் கோவில், சேதுபாஸ்கரா கல்லூரி, மணமேல்குடி, நத்தம், தேவக்கோட்டை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி, கன்னியாகுமரி மாவட்டம் பாலமோர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், புதுக்கோட்டை மாவட்டம் ஆயன்குடி, ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி, சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி, கன்னியாகுமரி மாவட்டம் இரண்யேல் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிக வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிக வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிக வெப்பநிலையான 42 டிகிரி செல்சியஸ் சென்னை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 24.4 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை சென்னை, திண்டுக்கல், ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல்

0: 4 டிகிரி செல்சியஸ் உடலத்த கழிவு அதிகரித்திருந்தது. திண்டுக்கல் ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. சென்னை, நாகப்பட்டினம், தூத்துக்குடி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழை ஓரிரு இடங்களில் கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, ஈரோடு, திண்டுக்கல் மாவட்டங்களில் பெய்யும் வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளை சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளை மறுநாள் திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி, சேலம், நாமக்கல், வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 41 முதல் 42 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். எங்கும் வெப்பம் மிகுந்து இறுக்கத்துடன் காணப்படும். நாளையும் இதே வானிலை நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமானது முதல் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 32.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.4 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பில் இன்று வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி இத்துடன் சென்னை மத்திய அலை.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று மாலை புதுதில்லியில் நடைபெறுகிறது. இந்தியா கொரியா இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வரலாற்று சிறப்பு மிக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நெடுஞ்சாலைகள் முறையாக பராமரிக்கப்படுவது மற்றும் திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி அறிவுறுத்தியுள்ளார். காசநோய் ஒழிப்புக்கான உலகின் மிகப்பெரிய பரிசோதனை இயக்கம் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். பயணிகளின் நலனுக்கு ரயில்வே உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு ரவ்னீத் சிங் கூறியுள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு விஸ்வநாதன், திரு ராஜேஷ்குமார் உட்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். தாவேகாவின் திரு ஸ்ரீநாத்துக்கு மீன்வளத்துறையும், திருமதி கமலிக்கு கால்நடை பராமரிப்புத்துறையும், திரு ரஞ்சித்குமாருக்கு வனத்துறையும், திரு வினோத்திற்கு வேளாண் துறையும், திருமதி விஜயலட்சுமிக்கு பால்வளத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு செங்கோட்டையன் வசமிருந்த நிதித்துறை திரு மரிய வில்சனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு செங்கோட்டையன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சராக செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தவேகா அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் இணைய உள்ளதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூய்மைப் பணிகளை நேரில் ஆய்வு செய்தார். கொடுங்கையூர் குப்பை கிடங்கில் நடைபெற்று வரும் திடக்கழிவு மேலாண்மை பணிகள் குறித்தும் அவர் ஆய்வு மேற்கொண்டார். ஜார்க்கண்டில் 27 நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். லாகூஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயாஸ் ஜெயின், முதித் தானி, சனில் ஷெட்டி ஆகியோர் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷர்மன்யு சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: தேம மதுர தமிழோடு
3: தென்

0: குடி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
1: இணையத்தில் நேரம் பொழுது 3:03 ஆகஸ்ட் நாகர்கோவில் வானொலியில் குமரி பண்பலை 101.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, குழந்தையின்மை சிகிச்சை, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை. மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு. SS நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். SS நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
4: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
5: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
6: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குறிப்பிட 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி மற்றும் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சியை.
7: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
8: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
7: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
9: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும்.
1: நீர்களை காச்சலைகளில் இனி விளம்பரம் இருப்பது.
10: சந்திப்போம், சிந்திப்போம். விளையாட்டு நட்சத்திரங்களை உருவாக்கும் நட்சத்திர பயிற்சியாளர், இறகு பந்தாட்ட தலைமை பயிற்சியாளர், நாகர்கோவில் SJ வர்ஷத் அவர்களுடன் சந்திப்பு.
11: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு ஒரு முக்கியமான நபரை நாம சந்திச்சு பேச போறோம். விளையாட்டுத் துறையை சேர்ந்த ஒரு நபர் தான் இவர். வாழ்க்கையை வந்து விளையாட்டை எடுத்துக்கொள்ள கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனா அந்த விளையாட்டே தன்னுடைய வாழ்க்கை பாதையாக மாற்றிக்கொண்டு தானும் உயர்ந்து மற்றவர்களையும் உயரங்களுக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கும் ஒரு நட்சத்திர வீரர். அதாவது தமிழ்நாட்டில் முன்னாள் நம்பர் 1 நட்சத்திர வீரராக இருந்தவர், தற்போதைக்கு பேட்மிண்டன் ஹெட் கோச்சாக இருக்கும் SJ வர்ஷத்தை தான் நாம இன்னைக்கு சந்திச்சு பேச போறோம். வணக்கம் சார்.
12: வணக்கம்,
11: வெல்கம் டு அவர் ஷோ. உங்களை சந்திச்சு பேசுறது ரொம்ப சந்தோஷம். பேட்மிண்டன் விளையாட்டு மேல உங்களுக்கு வந்து ஆர்வம் வர என்ன காரணம் அப்படின்னு கேக்குறதுக்கு முன்னாடி, நீங்க எந்த ஊரை சேர்ந்தவர், எங்க படிச்சீங்க, எத்தனை வருடங்கள் அனுபவம் இந்த துறையில உங்களுக்கு இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்லுங்களேன்.
12: வணக்கம, என்னோட சொந்த ஊர் வெள்ளிச்சந்தை. இப்போ நான் நாகர்கோயில தான் இருக்கிறேன். எனக்கு ஒரு 16 இயர்ஸா இந்த பேட்மிண்டன் இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அஸ் எ கோச்சா ஒரு 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் 2020 கலப்பு இரட்டையர் மிக்சட் டபுள்ஸ்ல தமிழ்நாடு நம்பர் 1 இருந்தேன். அதுக்கப்புறம் கோவிட் வந்துருச்சு, அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கேம் நிறுத்திட்டேன்.
11: சரி, ஓகே. ஒரு ஆரம்ப புள்ளி அப்படிங்கறது எல்லாருக்குமே இருக்கும். பேட்மிண்டன் விளையாட்டு மேல உங்களுக்கு ஆர்வம் வர காரணமா இருந்த அந்த முதல் தருணம், மொமெண்ட் பத்தி சொல்ல முடியுமா?
12: ஆக்சுவலா எனக்கு பேட்மிண்டன் இல்ல, எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஸ்போர்ட்ஸ்ல பயங்கர ஆர்வம். அப்புறம் நான் சொன்னேன்ல வெள்ளிச்சந்தை எங்க ஊருன்னு, அங்க இருந்து ஃபேமிலி இஷ்யூஸ்னால நாங்க நாகர்கோவில் வந்தோம். அப்போ இங்க வரும்போது எனக்கு எந்த ஒரு ஸ்போர்ட் எதுவுமே இல்ல, ஒரு புது என்வரான்மெண்டா இருந்துச்சு. அப்போ ஒரு வாட்டி வெளியில இருக்கும்போது ஒருத்தங்க பேட்மிண்டன் ராக்கெட் வச்சு ரோட்ல போயிட்டு இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு எங்க விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒரு அவுட்டோர்ல விளையாடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நானும் வரவான்னு கேட்டேன். அப்போ வாங்கன்னு கூட்டிட்டு போய் அங்க அதெல்லாம் ஸ்டார்டிங் என்னோட பேட்மிண்டன் பிடிச்சி போய் அப்படியே கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணி, டிசம்பர் டைம்லனா காத்து ரொம்ப அதிகமா இருக்கும் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும். அந்த டைம்ல அவுட்டோர்ல விளையாட முடியாது. அப்போ அங்க இருந்த ஒரு பெரியவங்க வந்து, இன்டோர்ல வா, நீ நல்லா விளையாடுறலா, வா இன்டோர்ல வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாங்க. அப்படி அப்ப இன்டோர்ல போய் கொஞ்சம் விளையாடி விளையாடி ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. அப்புறம் அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஜானி ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
11: ஓகே,

0: சாதனை அப்படிங்கறது வந்து சாதாரண விஷயம் இல்ல. அதுவும் தமிழக அளவுல முதலிடத்தை வந்து பிடிக்கிறது அப்படிங்கறது சாதாரண விஷயமே கிடையாது. அந்த கோலை வந்து அடையறதுக்கு நீங்க சந்திச்ச மிகப்பெரிய சவால் அப்படின்னா எதை சொல்லுவீங்க, இல்ல சந்திச்ச சவால்கள் பத்தி சொல்லுங்க.
1: நம்ம கன்னியாகுமரி ஸ்கூல்ல ஆக்சுவலா நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 2012-2018 வரைக்கும், இப்போ வரைக்கும்னே சொல்லலாம், ப்ராப்பரான ஒரு என்ஏ சர்டிஃபிகேட் கோச்சஸ்ஸு, ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷன் கோச்சஸ்ஸு, அப்புறம் அது சம்மந்தமான ஜிம்ஸு, ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோஸு, யாருமே ப்ராப்பராக இங்கே இல்லை, பேட்மிண்டன் ரிலேட்டடாக எதுவுமே இல்லை இங்கே. ஸோ அதுக்காக நான் ஹைதராபாத், கேரளா, கோயம்புத்தூர் இப்படி ஒரு 8-9 இயர்ஸ் நான் வெளியூர்லேயே தான் இருந்தேன். இப்படி நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். அங்கே லாங்குவேஜஸ் பெருசாக தெரியாது எனக்கு, எனக்கு தெரிஞ்ச தமிழ் மட்டும்தான், அதனால் தமிழ் இங்கிலீஷ் வச்சு கொஞ்சம் அப்படியே இருந்துக்கிட்டேன். அப்புறம் இங்கே இருக்கும்போது நம்ம பேட்மிண்டன் அசோசியேஷன் கன்னியாகுமரியிலேருந்து செக்ரட்டரி கிளமெண்ட் அவங்க, அப்புறம் பிரசிடென்ட் வில்சன் அப்படி, அப்புறம் ரெண்டு மூணு ட்ரஸ்ட்ல இருந்தெல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதனால வெளியில போய் கொஞ்சம் ஒரு 10 இயர்ஸ் நல்லா கேதர் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணதுதான். அதில் தான் ரொம்ப ஸ்ட்ரகிள், ரொம்ப ரொம்ப ரொம்ப எப்படி சொல்ல, ரொம்ப ஸ்ட்ரகிளே அடைஞ்சு சொல்லலாம்.
0: அப்ப ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த நம்பர் ஒன் பிளேஸ வந்து நீங்க அடைஞ்சிருக்கீங்க.
1: கண்டிப்பா.
0: சரி, இப்போ மிகப்பெரிய பாதையை கடந்து வந்திருக்கீங்க, நிறைய போட்டிகள் வந்து விளையாடி இருப்பீங்க, அதுல வந்து மறக்க முடியாத ஒரு மேட்ச் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? இந்த மேட்ச் நம்மளா விளையாடி ஜெயிச்சோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்ச் இருக்கும்ல?
1: ஆக்சுவலா நான் வந்து ஐபிஎல் இருக்குல்ல கிரிக்கெட்ல, அதே மாதிரி பேட்மிண்டன்ல TNBSL அப்படின்னு தமிழ்நாடு பேட்மிண்டன் லீக் நடத்தினாங்க. இப்போ என்ன ஒரு வாட்டி செலக்ட் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் டைம் 2015 or 2016 அந்த டைம் செலக்ட் பண்ணாங்க. செலக்ட் பண்ணி சென்னை டீமுக்காக ஆடினேன். அடுத்த லீக்ல வந்து கோயம்புத்தூர் டீமுக்காக ஆடினேன். அதுக்கு அடுத்த வருஷம் மதுரை டீமுக்காக ஆடினேன். அப்புறம் சென்னை டீமுக்காக ஒரு வாட்டி ஆடினேன். அதுல ஒரு வாட்டி கோயம்புத்தூர் டீமுக்காக ஆடும்போது எங்க டீம் வந்து குவார்டர் ஃபைனல்ஸ்ல இருந்தோம். அப்போ நான் பார்த்து வேந்த ஒரு பிளேயர், தமிழ்நாடு நம்பர் ஒன் பிளேயர் நசீர் கான்னு ஒரு பையன், அவங்க கூட தான் ஆப்போனண்டா வந்துச்சு எனக்கு. அப்போ ரொம்ப பயந்தேன். அப்ப எங்க டீம் கேப்டன், டீம் எல்லாருமே சொன்னாங்க, நீ வந்து ப்ரெஷர் எடுத்துக்காத, இதான் உன்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச், உனக்கு ப்ரெஷர் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ்டா நம்பர் ஒன் சொல்லிட்டு இருக்கிற அவனுக்கு தான் ப்ரெஷர் இருக்கும், நீ தோத்தாலும் ஜெயிச்சாலும் உனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, பட் அவன் தோத்தாதான் அவனுக்கு ப்ரெஷர், நீ ப்ரெஷரை மட்டும் கூட ஆட்டோமேட்டிக்கா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு மோட்டிவேட் பண்ணாங்க. அது எனக்கு ஒரு ரொம்ப மோட்டிவேஷனா இருந்துச்சு. அதே மாதிரி ஃபைட் பண்ணேன், நான் கொடுக்கற ப்ரெஷர்ல அவங்களே நிறைய அன்வான்ட் எரர்ஸ் எல்லாம் பண்ண ஜெயிச்சிட்டோம், ஜெயிச்சு செமிஃபைனல்ஸும் போயிட்டோம். அது இன்னும் இருக்கு எனக்கு மறக்க முடியாத ஒரு
0: தமிழ்நாடு அளவுல வந்து முதல் இடத்துல இருந்த நம்பர் ஒன் பிளேயரா இருந்துட்டு இப்ப வந்து ஒரு ஹெட் கோச்சா நீங்க வந்து ஒரு அகாடமில ஒர்க் பண்றீங்க, ஒரு பிளேயரா இருந்துட்டு ஒரு கோச்சா மாறின அந்த சேஞ்ச் ஓவர் பத்தி சொல்லுங்களேன், அதுக்கான எண்ணம் வந்து ஏன் ஏற்பட்டது, எப்போ ஏற்பட்டது?
1: ஆக்சுவலா நான் கோச் ஆகணும்லாம் நான் பிராக்டிஸ் பண்ணல, நான் வந்து இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணும், இந்தியன் டிஷர்ட் போடணும் அப்படிங்கிற ஒரு எய்ம்ல தான் நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு ஃபேமிலி சைடில், என்னோட ஏஜ் ஃபேக்டரும் அதில் ஒரு காரணம், என்னன்னா 10 இயர்ஸாக நான் வெளியில இருந்தேன், அந்த டைம் எனக்கு 30 ஏஜ் ஆயிடுச்சு, அப்போ ஏஜ் ஃபேக்டரும் ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஸோ இனி எனக்கு வீட்லேயும் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும், என்னோட ஃபியூச்சரையும் பார்க்கணும் அப்படின்லாம் பார்க்கும்போது சரி ஓகே, என்னால் சாதிக்க முடியாததை நான் ஒரு கோச்சா என்னோட ஸ்டூடெண்ட்டை வச்சு நான் சாதிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இது. அப்புறம் எனக்கு ஒரு எய்ம் சின்ன வயசுலேருந்தே இருந்துச்சு, நான் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருந்தே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து யாருமே இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணதும் இல்லை, இந்தியா நம்பர் ஒன் ஆகினதும் இல்லை. அது எனக்கு ஒரு வெறியாவே நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன், என்னால் முடியாத என்னோட ஸ்டூடெண்ட் வந்து இந்தியா நம்பர் ஒன் ஆகணும் அப்படின்னு ஒரு வைராக்கியம்னே சொல்லலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்காக ஒர்க் பண்ணேன், அது ஒரு கடவுள் ஒரு இதனால ஏதோ கிடைச்சிருச்சு, அது ஒரு எனக்கு ஒரு ரொம்ப ஒரு பெரிய விஷயமா ஃபீல் பண்றேன்.
0: சரி, உங்களுடைய ட்ரைனிங் கீழே எவ்வளவு பிளேயர்ஸ் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணிருக்காங்க?
1: ஆக்சுவலா நிறைய பசங்க நிறைய அச்சீவ் பண்ணிருக்காங்க, அதுல குறிப்பிட்டா சொல்லணும்னா ஆதவ் சூர்யா அந்த பையன் வந்து இந்தியா நம்பர் ஒன் பாய்ஸ் டபுள்ஸ்ல வின் பண்ணிருக்கான். அப்புறம் நேஹான்னு ஒரு பொண்ணு, அவ வந்து ஸ்டேட் நம்பர் ஒன்னா இருந்திருக்கா, இந்தியா நம்பர் டூவா இருக்கிறா இப்பவும். அப்புறம் அமிதேஷான்னு ஒரு குட்டிப்பேன், அண்டர் 13 கேட்டகரியில ஸ்டேட் நம்பர் ஒன்னா இருந்திருக்கலாம். அப்புறம் அஸ்மிதான்னு ஒரு பொண்ணு, அண்டர் 19 கேட்டகரியில ஸ்டேட் நம்பர் ஒன்னா இருக்கிறா. அப்புறம் டிவைன், மோன்ஷியர் டிவைன் ஒரு பையன், அவன் கேந்திர வித்யாலயா ஸ்கூல் நேஷனல்ஸ் வின் பண்ணிருக்கான் சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ்ல.
0: ஓகே, சரி, அப்போ உங்களுடைய ஆசை வந்து அப்படியே பூர்த்தி ஆயிட்டே வருது அப்படின்னு சொல்லலாமா?
1: கண்டிப்பா, பட் இன்னும் அது முழுமையா பூர்த்தி அடைன்னு சொல்லிட்டு எப்படி சொல்றதுக்கு, ஒரு கட்டத்துல இந்தியா நம்பர் ஒன் ஆகணும்னு இருந்துச்சு, பட் இப்போ அதுக்கும் மேல வந்துருச்சு, இப்போ ஒலிம்பிக் ஆடணும், என் ஸ்டூடெண்ட் ஒரு பையனாவது ஒலிம்பிக் ஆடணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு.

0: பிள்ளைங்க படிக்கிறாங்களா, எந்த லெவல்ல இருக்காங்க, அவங்கள இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் விடணுமா, இல்ல நம்ம வீட்டுல வந்து அவங்களை கவனிக்கணுமா அப்படிங்கன்னு விசாரிக்கணும்னு நம்ம வந்து சொல்லுவோம். இப்ப அது குறைவாதான் இருக்கு அப்படிங்கிற நிலையில ஸ்போர்ட்ஸ் அகாடமில வந்து பேரண்ட்ஸ் வந்து கேர் எடுத்து தன்னுடைய பிள்ளைங்க வந்து எப்படி இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான்.
1: கண்டிப்பா. பட் எல்லாரும் என்ன நினைச்சிருக்காங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஒரு ஈஸி அப்படின்னு நினைச்சிருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா ஸ்போர்ட்ஸ் வந்து எவ்வளவு கஷ்டம் உள்ள வந்து பார்த்தாதான் தெரியும்.
0: முன்னாடி சொன்னீங்க இல்லையா என்னென்ன சவால்களை கடந்து வந்தீங்க அப்படின்னு சொல்லும் போது சில விஷயங்கள் சொன்னீங்க. அதுல வந்து நீங்க படிச்சுட்டு இருக்கும் போது படிப்பையும் ஸ்போர்ட்ஸையும் சேர்த்து இரு கண்களா பார்த்து தானே வந்திருக்கணும்.
1: ஆக்சுவலா ஒன்னு இழந்தாதான் ஒண்ணு கிடைக்கும்ங்கிறது இருக்கு சரிங்களா. ரெண்டுமே வேணும்னா அது சாத்தியம் இல்ல. ஸ்போர்ட்ஸ பொறுத்த வரைக்கும் சாத்தியம் தான். உங்களுக்கு நார்மல் ஹெல்த்துக்காக விளையாடினா போதும்னா அது சாத்தியம். பட் ஒன்ன சாக்ரிஃபைஸ் பண்ணும், அதுக்காக நான் உங்களை ஸ்கூலுக்கே போகாதீங்க படிக்காதீங்க அப்படின்னு சொல்லல. அட்லீஸ்ட் ஒரு டிகிரி சரிங்களா. இப்ப ஸ்போர்ட்ஸ் கோட்டா எல்லாம் கவர்மெண்ட் எவ்வளவோ தராங்க சரிங்களா. அட்லீஸ்ட் ஒரு டிகிரி போதும். என்னோட ஸ்டூடெண்ட்ஸுமே இப்ப ஃபார்ம் டூ ஹோல்டர்ஸ், இந்த நான் சொன்ன எல்லாருமே ஃபார்ம் டூ ஹோல்டர்ஸ். அதாவது ஃபார்ம் டூன்னு என்னன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு ஒரு முக்கியமானது. ஃபார்ம் டூ தான் உங்களுக்கு ஒரு ஜாப் எலிஜிபிலிட்டியே ஃபர்ஸ்ட் சரிங்களா. அதுக்கான எலிஜிபிலிட்டி இந்த பசங்க எல்லாத்தையுமே இருக்கு. இந்த எல்லா பசங்களுமே படிக்கலன்னு எல்லாம் கிடையாது. இவங்க எல்லாருமே ஸ்கூல்ல பெர்மிஷன் வாங்கி ஸ்கூலுக்கு ஒன் ஹவர் தான் போறாங்க. பட் அகாடமில 10 hours மேல ஸ்பெண்ட் பண்றாங்க சரிங்களா. பட் 1 hour படிச்சுட்டு எப்படி பாஸ் ஆக முடியும் கேட்காதீங்க. கேட்கறது தப்பு இல்ல. இந்த பசங்க எல்லாருமே வீட்டுல டெய்லி 1 hour புக் எடுப்பாங்க படிப்பாங்க. ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குயிக்கா லேர்ன் பண்ணிடுவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த பிள்ளைங்க ஸ்கூல்ல 10 hours 8 hours படிக்கிற பிள்ளைங்களுக்கும் இவங்களுக்கும் டிஃபரன்ஸ் மட்டும் சின்னதா சொல்றேன். நேஹான் உங்கள பிள்ளை வந்து ஸ்கூலுக்கு 1 hour தான் போறா, எக்ஸாம்ஸ் மட்டும் தான் போய் எழுதுறா. பட் அவ அங்க போய் 8 hours படிக்கிற பிள்ளைங்களோடையும் இவன் நல்லா எழுதி நல்ல ரேங்க் எடுக்கிறா. அப்போ அங்க உள்ள டீச்சர்ஸ் என்ன இவங்க சொல்றாங்கன்னா, ரெகுலரா போற பிள்ளைங்கள்ட்ட இவ 1 hour தான் வர்றா வந்து உங்களோட நல்லா படிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்கள்ட்ட சொல்றாங்க. பட் அதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, 1 hour படிச்சு அவளால எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியுது. மொத்தத்திலேயே நான் வேணான்னு சொல்ல, ஸ்போர்ட்ஸும் இதையும் நீங்க ஈக்குவலா கொண்டு போக முடியாது. ஒரு 70-30 அப்படி நீங்க வச்சாலே போதும், நீங்க உங்களோட கோலை அச்சீவ் பண்ணலாம். 50-50 என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் கஷ்டம். எல்லாரும் ஈக்குவலா பாக்குறாங்க, அது எனக்கு தெரிஞ்சு முடியாதுன்னு நினைக்கிறேன். எல்லாரையும் இல்லை, அதுல டேலண்டட் பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்களால முடியும்.
0: இப்ப கண்டிப்பா இதை கேக்குற பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்க வந்து படிக்கிறதோடு மட்டும் இல்லாம ஸ்போர்ட்ஸ்லயும் வந்து ஈடுபட்டு தங்களால முடிஞ்சதை சாதிக்கலாம் அப்படிங்கறதுனால அவங்களும் சப்போர்ட் பண்ணணும்.
1: ஆமா, இப்ப என்னன்னா இப்போ அஸ் எ பேரண்ட் வியூல நான் சொல்றேன்னே, அவங்க என்ன நினைப்பாங்கன்னா பிள்ளைய வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயே விட்டுறோம்னா திடீர்னு ஏதாவது இன்ஜுரி ஏதாவது ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அவங்களோட ஃபியூச்சரே போயிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க. நானும் அதுக்காக தான் சொல்கிறேன், இன்ஜுரிஸுங்கிறது வந்து பார்ட் ஆஃப் கேம், எப்போ வேணால் வரலாம். நிறைய இன்டர்நேஷ்னல் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜுரிஸ்னால கேமே நிறுத்திட்டு போயிருக்காங்க சரிங்களா. ஸோ அதையும் ஒரு கன்சர்ன் தான் அஸ் எ பேரண்ட் வியூவில். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், அட்லீஸ்ட் அந்த ஒரு 30% ஸ்டடீஸ்லையும் இருந்தால் தான் ஏதாவது இன்ஜுரிஸோ ஏதாவது வந்தாலும் நம்ம அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம லைஃபை அப்படியே கொண்டு போய்க்கலாம். அப்புறம் எதுவுமே ஒரு பாதிக்காது. படிப்பு வேண்டாம் ஸ்போர்ட்னாலும் தப்பு தான், ஸ்போர்ட்டே வேண்டாம் படிப்பு மட்டும்னாலும் தப்பு தான். ஹெல்த் இஷ்யூஸ் வரும் உங்களுக்கு ஸ்போர்ட்டே இல்லாமல் நீங்கள் வெறும் படிப்பு படிப்பு படிப்புனா மென்டல் இஷ்யூஸ் எல்லாமே வர வாய்ப்புகள் நிறைய. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ உள்ள குழந்தைகள்லாம் பார்த்தீங்களா ஒபிசிட்டியாக ஃபுல்லாக ஸ்க்ரீன் டைமில் நிறைய இருக்கிறாங்க. டெய்லி ஒரு 1 hour ஸ்போர்ட்ஸில் விடுறதுல தப்பே இல்லை. அதில் வந்து ஒரு பையனுக்கு நல்ல டேலண்ட் இருக்குன்னா அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 30% ஸ்டடீஸும் 70% ஸ்போர்ட்ஸ்லையும் வச்சு ஒரு எஃபோர்ட் எடுத்து பார்க்கறதுல தப்பு இல்லை.
0: கண்டிப்பா இப்ப நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் இப்ப நம்ம ஏர்ல வந்து போகுது கேக்குறாங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி கேட்டை தாண்டி உள்ள வந்து கோச் கிட்ட பேரண்ட்ஸ் பேசினாதான் இந்த விஷயங்கள்லாம் அவங்களும் தெரிஞ்சுக்க முடியும்.
1: கண்டிப்பா, அதுக்காக தான் சொல்றேன் பேரண்ட்ஸ் வந்து கோச்சஸ்ட பேசணும் அப்படின்னு சொல்றேன். அதுலயும் பேட்மிண்டன்ங்கிறது பொண்ணுங்க நிறைய விளையாடுவாங்க சரிங்களா. அதுல பேரண்ட் எவ்வளவு ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப எனக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குது. பட் அந்த இஷ்யூஸ் எனக்கு தெரியும். இப்ப என்னன்னா இப்ப நேஹாங்கிற பொண்ணு அஸ்மிதாங்கிற பொண்ணு எல்லாம் அவங்க

எவ்வளவு ஃபேஸ் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஸ்போர்ட்ஸ்ல நீங்க ஹையர் லெவல்ல போகும்போது ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன்ஸுக்கு போக முடியாது. அந்த டைம் தான் அவங்களுக்கு மேட்சஸ் இருக்கும், டோர்னமெண்ட்ஸ் இருக்கும், நேஷனல்ஸ் இருக்கும், அப்படி போயிடுவாங்க. அப்போ ஒரு நல்ல ஃபங்க்ஷன்ஸுக்கு போக முடியாது, ஒரு நல்லது கெட்டது எதுக்குமே போக முடியாது ஃபேமிலி சைடில். அப்போ அதை வந்து பேரண்ட் அவங்க எவ்வளவு ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். பொண்ணா நீ இப்படியே கூட்டிட்டு போயிட்டு இருக்கியே, அவளுக்கு ஒரு லைஃப் இல்லையா, அப்படி இப்படிலாம் கேட்பாங்க. இதெல்லாம் கண்டிப்பா பேரண்ட்ஸ் இருக்கும். இப்போ நீங்க டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் போகணும்னா ஃபங்க்ஷன்ஸுக்கு போக முடியாதுதான். ஸோ என்கிட்ட கேட்டீங்கன்னா எல்லாமே ஈக்குவலா பார்க்க முடியாது, ஒரு சின்ன சின்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும்.

0: உங்க அகாடமில வந்து படிக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கு வந்து உணவு முறை அப்படிங்கறது எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்க வந்து ஒரு பிளேயரா இருக்கும் போது ஒரு சாம்பியன் டயட் ஃபாலோ பண்ணிருப்பீங்களே, அப்படி நீங்க சொல்லக்கூடிய ஒரு சாம்பியன் டயட் என்னவா இருக்கும் உங்க அகாடமி பிளேயர்ஸ்?
1: சாம்பியன் டயட்ங்கிறத விடையும் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபுட்ல வந்து நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணேன். என்னன்னா, நான் மார்னிங் ஃபிட்னஸ் போயிட்டு வருவேன், 2 hours ஃபிட்னஸ்

போயிட்டு வருவேன். அப்போ வீட்டில் வந்தவன் நட்ஸ் ப்ராப்பர் ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் இருக்கும் டயட் இருக்கும்னு நான் எதிர்பார்ப்பேன். அப்போ வீட்டில் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ப்ராப்பரான இந்த கைடன்ஸ் கிடையாது. அவங்க என்ன வச்சுருப்பாங்க, காலில் ஒரு தோசை வச்சுருப்பாங்க, ஒரு சட்னி வச்சுருப்பாங்க, மதியம் பார்த்தீங்கன்னா ரைஸ் இருக்கும், ஏதாச்சும் ஒரு வெஜிடபிள்ஸ் இருக்கும், ஈவினிங் பார்த்தீங்கன்னா அதே ரைஸோ இல்லை திருப்பி தோசையோ இருக்கும், திருப்பி ஏதாவது சட்னி வச்சுருப்பாங்க. இது அவங்க வாழ்ந்த விதம் சரிங்களா. அசே நார்மல் பர்சனுக்கு, நார்மல் பர்சனுக்கு இது போதாதுன்னு நான் சொல்லுவேன். பட் ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்களுக்கு ப்ராப்பரான ஃபுட்டு நியூட்ரிஷன்ஸ்லாம் இல்லைன்னா இன்ஜுரிஸ் குயிக்காக வந்துடும். அப்போ அதுக்கான ஃபுட்டை இவ்வளோதான் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருந்தாலும் அவங்களுக்கு அது புரியாது. ப்ராப்பர் நாலேஜ் இருந்தால் அவங்களுக்கு புரியும். நான் அதுக்குன்னு அவங்கள தப்பாக சொல்ல, அவங்க வளர்ந்த விதம் அப்படி. ஸோ அதான் ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கோம்னா ப்ராப்பரான ஃபுட், அதாவது மார்னிங் நீங்கள் ஃபிட்னஸ்லாம் போயிட்டு இருந்தீங்கன்னா மசில்லாம் ரிப்பேர்ட் ஆகிருக்கும். அதுக்கு ப்ராப்பர் ப்ரோட்டீன் போனால் தான் அது உங்கள் பாடியை ரிப்பேர் பண்ணும் சரிங்களா. அதுக்கான வைட்டமின்ஸு, ப்ராப்பர் மினரல்ஸு, ப்ராப்பர் ப்ரோட்டீன் ஃபேட்டு எல்லாமே இருந்தால் தான் ஒரு கம்ப்ளீட் டயட். இது இவ்வளோ இருந்தால் தான் நெக்ஸ்ட் செஷன், அதாவது மார்னிங் நான் ஒரு ஃபிட்னஸ் முடிச்சிருந்தேன், நெக்ஸ்ட் செஷன் ஒரு 10 o'clock செஷன் போடுறேன்னா அதுக்கு வந்து பாடி ரிப்பேர் பண்ணி நெக்ஸ்ட் செஷனுக்கு அது ரெடி ஆகும் சரிங்களா. அப்போ இது இவ்வளோ நம்ம ஃபுட்டை ப்ராப்பராக நம்ம கொடுக்கலனா நெக்ஸ்ட் செஷன் மைண்ட் சொல்லும் பண்ணு, கோச்சஸ் புஷ் பண்ணுவாங்க நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பண்ணிடுவோம். ப்ராப்பரான ஃபுட்டு கொடுக்கலனா இன்ஜுரிஸ் கண்டிப்பாக வந்துடும். அதையும் நம்ம பார்க்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன் பேரண்ட் அண்டு கோச்சஸ் பாண்டிங் இருக்கணும்னு. அது இருந்தால் தான் நீ ஒழுங்காக சாப்பிட்டியா, பையன் சாப்பிட்டானா எல்லாம் அவங்க சொன்னா தான் நம்ம அதை ரெக்டிஃபை பண்ண முடியும். இதோட முக்கியமானது ப்ராப்பர் ஸ்லீப். நீங்கள் எல்லா ஃபுட்டெல்லாம் எடுத்துருவீங்க, நைட்டு 12 o'clock 1 o'clock தூங்கிட்டு மார்னிங் 5 o'clock கிளம்புனா பிரயோஜனமே இல்லை. ப்ராப்பரான ஸ்லீப் அது ரொம்ப இப்படி இப்போ இல்ல எந்த அத்லெட்ஸும் அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ண மாட்டிருக்காங்க. ஸோ அந்த ஸ்லீப்பும் ஃபுட்டும் ப்ராப்பராக போனாலே ரிசல்ட் கண்டிப்பாக இருக்கும், 100% இருக்கும்.

0: பேட்மிண்டன் அப்படின்னாலே வந்து வேகமாக விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு, இன்னொன்று சகிப்புத்தன்மையும் வந்து இருக்கணும் சார்ந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு பிளேயர் தினமும் வந்து ஜிம்மில் வந்து எவ்வளவு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி எக்ஸசைஸ் எல்லாம் வந்து பண்ணணும், இந்த மாதிரியான ஃபிட்னஸை வந்து கீப் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்களேன்.
1: ஸ்போர்ட்ஸ்னாலே வேகம் அப்படின்னு கிடையாது, ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் ஒவ்வொரு மாதிரி. சில கேம் வந்து ஸ்லோ கேமும் இருக்குது, சில கேம் ஃபாஸ்ட் கேமும் இருக்கு. இப்போ ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா என்டியூரன்ஸ் மராத்தான், அது வந்து ஸ்லோ பேஸ், அது ஒரு இது. ஸ்ப்ரிண்ட் அது ஃபுல் ஸ்பீட், சரிங்களா? 9 செகண்ட்ஸ்ல உசேன் போல்ட் பண்ணிருக்கிறாங்க ரெக்கார்டு, 9.5 செகண்ட்ஸ்ல. ஒவ்வொரு ஸ்போர்ட் ஒவ்வொரு மாதிரி. இப்போ பேட்மிண்டன்ங்கிறது ஸ்பீட் என்டியூரன்ஸ், ஸ்பீடாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் கேம் நடக்கும். அதே ஸ்பீடு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நீங்க என்ன ஸ்பீட் இருக்கீங்க அதே ஸ்பீடு 1.5 மணி நேரத்துலயும் இருக்கணும், ஸ்பீடா இருக்கணும், சரிங்களா? அதுதான் பேட்மிண்டன் கேமோட இது, ஸ்பீட் என்டியூரன்ஸ் கேம். ஸோ இதுக்காக ஒர்க் அவுட்ஸ் டிஃப்ரெண்ட் ஒர்க் அவுட்ஸ், நீங்க ஸ்லோ மட்டுமே பண்ண முடியாது, ஸ்பீடு மட்டுமே பண்ண முடியாது, ரெண்டுமே கலந்து தான் பண்ண வேண்டிய இருக்கும். இதுல வந்து 2 டேஸ் ஜிம் பண்ணுவாங்க, 4 டேஸ் வந்து அவுட்டோர்ல பண்ணுவாங்க. ஸ்பீடுக்கு வேண்டி நீங்க வெளியில அவுட்டோர்ஸ்ல பண்ணுவாங்க, ஸ்பீட் எஜிலிட்டி இதுக்காக வெளியில பண்ணுவாங்க, ஜிம்ஸ்ல வந்து பவருக்காக பண்ணுவாங்க.
0: அதாவது பேட்மிண்டன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த முழங்கால் அப்புறம் கணுக்கால் நீ அப்புறம் ஆங்கிள் காயங்கள் வந்து அதிகமா ஏற்படும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இதை தவிர்க்கிறதுக்கு ஒரு ஹெட் கோச்சா நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு வார்ம் அப் வந்து கீப் அப் பண்ணும் அப்படின்னு சொல்லுங்களேன்.
1: ஸ்போர்ட்ஸ்னாலே வேகம் அப்படின்னு கிடையாது, ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் ஒவ்வொரு மாதிரி. சில கேம் வந்து ஸ்லோ கேமும் இருக்குது, சில கேம் ஃபாஸ்ட் கேமும் இருக்கு. இப்போ ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா என்டியூரன்ஸ் மராத்தான், அது வந்து ஸ்லோ பேஸ், அது ஒரு இது. ஸ்ப்ரிண்ட் அது ஃபுல் ஸ்பீட், சரிங்களா? 9 செகண்ட்ஸ்ல உசேன் போல்ட் பண்ணிருக்கிறாங்க ரெக்கார்டு, 9.5 செகண்ட்ஸ்ல. ஒவ்வொரு ஸ்போர்ட் ஒவ்வொரு மாதிரி. இப்போ பேட்மிண்டன்ங்கிறது ஸ்பீட் என்டியூரன்ஸ், ஸ்பீடாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் கேம் நடக்கும். அதே ஸ்பீடு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நீங்க என்ன ஸ்பீட் இருக்கீங்க அதே ஸ்பீடு 1.5 மணி நேரத்துலயும் இருக்கணும்,
0: பாயிண்ட்ல
1: ஸ்பீடா இருக்கணும், சரிங்களா? அதுதான் பேட்மிண்டன் கேமோட இது, ஸ்பீட் என்டியூரன்ஸ் கேம். ஸோ இதுக்காக ஒர்க் அவுட்ஸ் டிஃப்ரெண்ட் ஒர்க் அவுட்ஸ், நீங்க ஸ்லோ மட்டுமே பண்ண முடியாது, ஸ்பீடு மட்டுமே பண்ண முடியாது, ரெண்டுமே கலந்து தான் பண்ண வேண்டிய இருக்கும். இதுல வந்து 2 டேஸ் ஜிம் பண்ணுவாங்க, 4 டேஸ் வந்து அவுட்டோர்ல பண்ணுவாங்க. ஸ்பீடுக்கு வேண்டி நீங்க வெளியில அவுட்டோர்ஸ்ல பண்ணுவாங்க, ஸ்பீட் எஜிலிட்டி இதுக்காக வெளியில பண்ணுவாங்க, ஜிம்ஸ்ல வந்து பவருக்காக பண்ணுவாங்க.
0: அதாவது பேட்மிண்டன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த முழங்கால் அப்புறம் கணுக்கால் நீ அப்புறம் ஆங்கிள் காயங்கள் வந்து அதிகமா ஏற்படும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இதை தவிர்க்கிறதுக்கு ஒரு ஹெட் கோச்சா நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு வார்ம் அப்,
1: ப்ராப்பர் ஸ்லீப், ப்ராப்பர் வார்ம் அப், ப்ராப்பர் ஸ்ட்ரெச்சிங், வார்ம் டவுன், இவ்வளவு பண்ணீங்கன்னா கண்டிப்பா எதுவும் வராது.
0: இப்ப டபுள்ஸ் அப்புறம் சிங்கிள்ஸ் கேம்ஸ் இருக்கு இல்லையா சார், ஒற்றையர் மட்டுமே இரட்டையர் ஆட்டங்கள், இதுக்கு தேவையான ஃபிட்னஸ் வந்து வேற வேறதானா இல்ல ஒரே இதா? இப்போ உங்க அகாடமில வந்து ஒரு பிளேயரை வந்து இந்த கேட்டகரிக்கு அதாவது சிங்கிள்ஸ்க்கு இல்ல டபுள்ஸ்க்குன்னு வந்து எப்படி நீங்க வந்து தீர்மானிக்கிறீங்க?
1: ஆக்சுவலாக இந்தியா

0: நான் பார்த்த வரைக்கும் அது உண்மையாக தெரில. சவுத் இந்தியன்ஸ் வந்து டபுள்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, நார்த் இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டு வருது, பட் நான் ஸ்டார்ட் பண்ணலேருந்து இதுதான் நடந்துட்டு இருக்குது. ஏன்னா இங்கே வந்து டபுள்ஸ் கல்ச்சர் நிறைய இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் வந்து சிங்கிள்ஸ் கல்ச்சர் நிறைய இருக்குது. பட் இங்கேருந்து இல்லையான்னு கேட்காதீங்க, இங்கேயும் இந்தியா நம்பர் ஒன்லாம் இருக்கிறாங்க, நம்ம சவுத்துலேயும் இருக்கிறாங்க. பட் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் நிறைய இருக்கிறாங்க. என் அகாடமிலேயே பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் பிளேயர்ஸ் நிறைய.
1: என்ன ஒரு ரீசனாக இருக்கும் இதுக்கு பிஹைண்ட்?
0: பிஹைண்ட் வந்து ஒரு டோர்னமெண்ட் வச்சாலே டபுள்ஸ் நிறைய வைக்கிறாங்க, சிங்கிள்ஸ் கம்மியா இருக்குது. இதே நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சிங்கிள்ஸ் நிறைய டோர்னமெண்ட்ஸ் இருக்கும், டபுள்ஸ் கம்மியா இருக்குது. ஸோ நம்மளோட ஃபோக்கஸ்டே டபுள்ஸ் டபுள்ஸ் டபுள்ஸ்னே இருக்குது. இதுலயுமே நீங்க கேட்டீங்க, டபுள்ஸுக்கு தனியாக ஒரு கோட்டா, சிங்கிள்ஸுக்கு தனியாக ஒரு கோட்டா, ஒரு 70% ஒரே மாதிரி தான் இருக்கும். பர்டிகுலரா நீங்க ஸ்பெசிஃபைடா டபுள்ஸ் பிளேயர்னு போகும்போது அதுக்குன்னு நீங்க சொன்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. டபுள்ஸ் பிளேயர்ஸுக்கு தனியாக ஒர்க் அவுட்ஸும் சிங்கிள்ஸ் பிளேயர் தனியாக ஒர்க் அவுட்ஸும் இருக்குது.
1: பிளேயர்ஸ் எப்படி வந்து டிசைட்
0: டிசைட் பண்றது
1: பண்றீங்க?

0: ஏன்னா இந்த காலத்துல வந்து இந்த வீடியோ அனாலிசிஸ் அப்படின்னு சொல்றாங்களா, மேட்ச் வீடியோ அனாலிசிஸ், இந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள் நம்ம பிளேயர்ஸ் உடைய விளையாட்டை மேம்படுத்துறதுக்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்கு?
1: கண்டிப்பா, ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணாம நீங்க ஒரு டோர்னமெண்ட் போனீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு வருஷத்துக்கு ஒரு சாம்பியன்ஷிப் ரெண்டு ரேங்கிங் நடக்குது நம்ம ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆறு மூணு ரேங்கிங் ஒரு சாம்பியன்ஷிப் நடக்குது சரிங்களா. அப்போ ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா ஒரு மூணு மேட்ச் தான் ஆட முடியும் உங்களால். முன்னாடி மாதிரி இல்லை, இப்போ வீடியோஸ் எடுக்கிறாங்க, ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் நிறைய வந்துடுச்சு, நிறைய அனலைஸ் எல்லாம் பண்ணிக்கலாம், ஏஐ வந்துடுச்சு. ஸோ நிறைய அவங்களோட ஆப்போனன்ஸோட வீக்னஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் வீக்னஸ் எல்லாம் நீங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி போனால் தான் உங்களால் வின் பண்ண முடியும். அனலைஸ் பண்ணாமலே வின் பண்ணலாம், பட் இப்படி பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு 3 to 4 points உங்களால் ஈஸியாக கேதர் பண்ண முடியும். கடைசியில் நீங்கள் எண்ட் ஆஃப் த கேம் பார்த்தீங்கன்னா அந்த 3 to 4 points தான் உங்களோட மார்ஜினாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுத்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸோட நீங்கள் இன்டிமேட் பண்ணி எல்லாம் பண்ணால் தான் அதுக்குள்ள ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும்.
0: ஒரு குழந்தைய வந்து உங்கள் அகாடமியில் வந்து சேர்க்குறாங்க, இப்போ அந்த குழந்தைக்கு வந்து இந்த டேலண்ட் இருக்குது, இந்த பையன் வந்து நல்லா விளையாடுவான் அப்படின்னு நீங்கள் எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறீங்க?
1: அவங்களோட ஆக்டிவ்னஸ், அவங்களோட ஸ்கில்லு. சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பேசுறதுக்கே பயப்படுவாங்க, ஏன்னா வீட்டில் முன்னாடி தாத்தா பாட்டி எல்லாரும் இருப்பாங்க, இப்போ எல்லாருமே தனி குடும்பம் அப்படி இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது பேரண்ட்டுமே ஒர்க்குக்கு போயிடுவாங்க, குழந்தை வீட்டில் தனியாக ஒரு மெய்டுக்கிட்டேயோ அப்படி வளர்கிறாங்க. ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது நாம் கவனித்த வரைக்கும், தைரியமாக கோச்சிட்ட பேசுறதுக்கே பயப்படுறாங்க. முன்னாடி உள்ள குழந்தைங்களும் அப்படி இல்லை எனக்கு தெரிஞ்சு, இப்போ அப்படி நிறைய ஃபீல் பண்ணுறேன்னா தாத்தா பாட்டி ஒரு கூட்டு குடும்பமாக இருக்க சொல்லியும் அந்த பயமே இல்லை, அந்த பிள்ளைங்க தைரியமாக எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க, கோச் தப்புமெல்லாம் வந்து கேட்குறாங்க. ஆனா இப்போ வந்து கோச் ஒரு சின்ன சவுண்ட் போட்டாலே அப்படி ஆஃப் ஆயிடுறாங்க குழந்தைங்க.
0: நீங்க எல்லாம் உங்க கோச் கிட்ட அந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டிருக்கீங்களா?
1: உண்மையா சொல்ல போனா நானும் கேட்டதில்லை, நான் ஃபீல் பண்ணாத இப்ப நிறைய பிள்ளைங்கள்ட்ட ஃபீல் பண்றேன்னு சொல்றேன். நானுமே அந்த ஷையா தான் இருந்திருக்கிறேன், பட் என் கூட இருந்த பசங்களும் தைரியமா பேசுவாங்க, எனக்கு ஆசையா இருக்கும் பேசணும்னு, பட் பேசிக்க மாட்டேன். இப்பவுமே உங்களுக்கே தெரியும், நானே இப்போ அந்த மைக் பார்த்தோன்னு எனக்கு கைகாலெல்லாம் உதறது. இதே இது வந்து அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடாது நான் ஃபீல் பண்ணுறேன். ஸ்போர்ட்ஸில் விடுறதுனால தைரியம் செல்ஃப் மோட்டிவேஷன் நிறைய வருது. ஒரு கேம், ஒரு ஸ்போர்ட், ஒரு டோர்னமெண்ட்லாம் போச்சுமே நம்ம ஒரு ஆப்பண்டை எதிர்த்து விளையாடுறோம், இதெல்லாமே இருந்தால் தான்
0: செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்.
1: கண்டிப்பாக இது இல்லைனா உங்களால் அன்றாட வாழ்க்கையை உங்களால் வாழ முடியாதுங்கிற எனக்கு ஒரு ஃபீல் வருது. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் பேச மாட்டேங்கிறாங்க, ஒரு 4 rounds ஓட சொன்னால் ஓட மாட்டேங்கிறாங்க. பேம்பரிங், இப்போ பேரண்ட்ஸ் ரொம்ப பேம்பர் பண்ணுறாங்க குழந்தைங்களை. இப்போ கல்ச்சரும் அப்படி தான் இருக்குது, ஸ்போர்ட்டு அப்படி அப்படின்னு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதை அதுலேருந்து வெளியே வராங்க. ஸ்போர்ட்ஸில் விடுறதுக்கு மெயின் காரணம் நான் இதுன்னு சொல்லலாம், ஸ்க்ரீன் டைம்லேருந்து வெளியே வரலாம், ஷைனஸ்லேருந்து கொஞ்சம் வெளியே வரலாம். 10 குழந்தைங்கள்கிட்ட ஃப்ரீயாக பேசும்போது அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது பிள்ளைங்களுக்கு. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பேசாதீங்க படிங்க அப்படி தான் சொல்கிறாங்க, இங்கே நாங்கள் பேசுங்க, சத்தம் போட்டு பேசுங்க, விளையாடுங்க, அந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் பில்ட் ஆகுதுன்னு எனக்கு ஒரு ஃபீல்.
0: டேலண்ட் இருக்கிற குழந்தைங்களை அப்படி பிரிச்சு ட்ரைனிங் கொடுக்குறீங்க?
1: ஆமா கண்டிப்பா.
0: இல்லாத குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி சொல்லி
1: வந்துருங்க, நீங்க இப்போ நீங்க ரெகுலரா சொல்லியே கொடுக்க வேண்டாம். நீங்க ஒரு 1 month 6 months வரும்போது ரொம்ப ஷையா இருந்த பிள்ளைங்க ரொம்ப கான்பிடண்டா பேசுறாங்க. இப்ப என்னோட ட்ரைனிங் பாத்தீங்கன்னா பசங்களும் தைரியமா பேசுவாங்க, எனக்கு ஆசையா இருக்கும் பேசணும்னு, பட் பேசிக்க மாட்டேன். இப்பவுமே உங்களுக்கே தெரியும், நானே இப்போ அந்த மைக் பார்த்தோன்னு எனக்கு கைகாலெல்லாம் உதறது. இதே இது வந்து அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடாது நான் ஃபீல் பண்ணுறேன். ஸ்போர்ட்ஸில் விடுறதுனால தைரியம் செல்ஃப் மோட்டிவேஷன் நிறைய வருது. ஒரு கேம், ஒரு ஸ்போர்ட்டு, ஒரு டோர்னமெண்ட்லாம் போச்சுமே நம்ம ஒரு ஆப்பண்டை எதிர்த்து விளையாடுறோம், இதெல்லாமே இருந்தால் தான்
0: செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்.
1: செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக. இது இல்லைனா உங்களால் அன்றாட வாழ்க்கையை உங்களால் வாழ முடியாதுங்கிற எனக்கு ஒரு ஃபீல் வருது. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் பேச மாட்டேங்கிறாங்க, ஒரு 4 rounds ஓட சொன்னால் ஓட மாட்டேங்கிறாங்க. பேம்பரிங், இப்போ பேரண்ட்ஸ் ரொம்ப பேம்பர் பண்ணுறாங்க குழந்தைங்களை. இப்போ கல்ச்சரும் அப்படி தான் இருக்குது, ஸ்போர்ட்டு அப்படி அப்படின்னு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதை அதுலேருந்து வெளியே வராங்க. ஸ்போர்ட்ஸில் விடுறதுக்கு மெயின் காரணம் நான் இதுன்னு சொல்லலாம், ஸ்க்ரீன் டைம்லேருந்து வெளியே வரலாம், ஷைனஸ்லேருந்து கொஞ்சம் வெளியே வரலாம். 10 குழந்தைங்கள்கிட்ட ஃப்ரீயாக பேசும்போது அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது பிள்ளைங்களுக்கு. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பேசாதீங்க படிங்க அப்படி தான் சொல்கிறாங்க, இங்கே நாங்கள் பேசுங்க, சத்தம் போட்டு பேசுங்க, விளையாடுங்க, அந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் பில்ட் ஆகுதுன்னு எனக்கு ஒரு ஃபீல்.
0: டேலண்ட் இருக்கிற குழந்தைங்களை அப்படி பிரிச்சு ட்ரைனிங் கொடுக்குறீங்க?
1: ஆமா கண்டிப்பா.
0: இல்லாத குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி சொல்லி
1: வந்துருங்க, நீங்க இப்போ நீங்க ரெகுலரா சொல்லியே கொடுக்க வேண்டாம். நீங்க ஒரு 1 month 6 months வரும்போது ரொம்ப ஷையா இருந்த பிள்ளைங்க ரொம்ப கான்ஃபிடண்டா பேசுறாங்க. இப்ப என்னோட ட்ரைனிங் பாத்தீங்கன்னா

0: இன்னைக்கு வரைக்கும் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எங்க கிளப்ல புதுசா கோச்சஸ் வந்து நான் வரவா வந்து எங்க பிள்ளைங்களை கூட்டு வரவா அப்படின்னு கேட்டது இல்ல. நான் கேட்டாலும் வர வேண்டாம் சொல்ல போறதும் இல்ல. அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கேக்குறாங்க வந்து விளையாடிட்டு போறாங்க, அதர் ஸ்டேட் கேரளால இருந்தாலும் வந்து விளையாடிட்டு போறாங்க, பட் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அது ஒரு ஈகோவா பாக்குறாங்க. இப்போ ஈகோ பார்த்து யாருக்கும் எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஸ்போர்ட் ஒரு ஸ்போர்ட் ஸ்போர்ட்டா எடுத்துக்கணும்.
1: இப்ப நம்ம மாவட்டத்துக்குள்ளேயே வந்து மாறி மாறி ஃப்ரெண்ட்லி மேட்சஸ் இன்னும் அதிகமா
0: வைக்கலாம். கண்டிப்பா நல்லா டெவலப் ஆகும், சூப்பரா டெவலப் ஆகும்.
1: அப்போ வெளியூர்ல இருந்து வந்து உங்க அகாடமிலையும் விளையாடிட்டு போறாங்க
0: நிறைய பேர் வராங்க. நிறைய பேர் திருநெல்வேலியில இருந்து வராங்க, சிவகாசியில இருந்து வராங்க, சென்னையில இருந்து வந்திருக்காங்க, கேரளால இருந்து பசங்க இங்க வந்து தங்கியே படிக்கிறாங்க. கோச்சஸ்குள்ள அந்த ஒரு பாண்டிங் ஃப்ரீனஸ் இருந்தாதான் டெவலப் ஆக முடியும். அது நான் 100% சொல்றேன்.
1: ஓகே சரி, ஃபியூச்சர்ல அது நடக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம்.

0: இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கிற இன்னொரு பெனிஃபிட், அவங்க ஒரு இதை அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் குவாட்டா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதான் அரசு அரசாங்க வேலைகள் கிடைக்கலாம், அரசு சலுகைகள் எல்லாம் கிடைக்கும்ல. அந்த மாதிரி இப்போ இந்த பேட்மிண்டன் ஸ்போர்ட்ஸ் எடுத்து வர்ற பிளேயர்ஸ்க்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, ஸ்போர்ட்ஸ் குவாட்டால என்ன விஷயங்கள் இருக்குங்கிறத சொல்லுங்க சார்.
1: ஆக்சுவலா நம்ம ஊர்ல இருந்து நிலான்னு ஒரு பொண்ணு, அவ ஃபார்ம் 1 ஹோல்டர். ஃபார்ம் 1னா இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணா ஃபார்ம் 1 கிடைக்கும், தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணா ஃபார்ம் 2 கிடைக்கும், ஃபார்ம் 3ங்கிறது யூனிவர்சிட்டி ரெப்ரசென்ட் பண்ணா கிடைக்கும். ஃபார்ம் 3க்கு இப்ப கொஞ்சம் வேல்யூ கம்மி ஆயிட்டு இருக்கு. ஃபார்ம் 2ங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு வந்து யூஸ்ஃபுல். என்கிட்ட கேட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஃபார்ம் 2 அது இருந்தாதான் இப்ப உள்ள காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு ஜாப் எடுத்து ஒரு லைஃபை செக்யூர் பண்ண முடியும். ஃபார்ம் 1 இருந்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நல்ல டாப் குவாலிட்டி ஜாப் கிடைக்கும். நிலாங்கிற பொண்ணு ஃபார்ம் 1 ஹோல்டர், அவ இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறா. சரிங்களா, நான் ஒரு 5 பசங்க சொன்னேன், ஆதவ் சூர்யா, நேஹா, அஷ்மிதா, அமிதேஷா, டிவைன், இவங்க எல்லாருமே ஃபார்ம் 2 ஹோல்டர்ஸ். அப்போ ஃபார்ம் 2 ஹோல்டர்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ், இவங்க எல்லாம் ஒரு டிகிரி எடுத்தாலே ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு எலிஜிபிலிட்டி ஆகி ஜாப்ஸ் இதுக்கு நிறைய பாசிபிலிட்டி, 90% பாசிபிலிட்டின்னு சொல்லலாம். சிஎம் ட்ராஃபி அந்த மாதிரிலாம் நடத்துறாங்க, அப்படி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்கிட்ட கேட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஃபார்ம் 2 அது எடுத்தா இந்த ஃபீல்டை நம்ம சர்வே பண்ண முடியும். ஸோ அது எடுக்கணும்னா நீங்க வந்து 8 hours to 9 hours நீங்க ஃபோக்கஸ் பண்ணாதான் எடுக்க முடியும். நிறைய பேர் அப்ராட்ல எல்லாம் போய் பிராக்டிஸ் பண்ணிட்டு இங்கே உள்ள டோர்னமெண்ட்ஸ் வந்து விளையாட வராங்க பசங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் பண்ணிட்டு வரும்போது நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணா நம்ம அந்த 8 hours to 9 hours ஒர்க் பண்ணாதான் நம்ம அவங்கள்ட்ட கம்ப்ளீட் பண்ண முடியும். நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு சும்மா என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அதே அளவு தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது.
0: அதாவது நீங்க ஒரு பிளேயரா இருந்த டைம்ல இருந்த ஃபெசிலிட்டிஸ் தான் இப்பவுமே இருக்கு.
1: இப்பவுமே இருக்குது, என்ன ஒரு 5% வேணா கூடி இருக்குன்னு சொல்லலாம். சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி மெட்ரோ சிட்டிஸ்ல மட்டும்தான் அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. அது நம்ம ஊருக்கும் வரணும்னு ஆசைப்படுறேன், கண்டிப்பா அது ஃபியூச்சர்ல நடக்கும்னு எதிர்பார்க்கறேன்.
0: கண்டிப்பா வசதிகள் மேம்பட்டாதான் நிச்சயமா இங்கிருந்து, அதுவும் நம்ம மாவட்டத்தில இருந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து உருவாகுவாங்க அப்படிங்கறது நிச்சயமா டவுட்டே கிடையாது.
1: நான் இப்ப நான் சொன்னேன், இந்த பசங்க எல்லாம் நான் நேஷனல்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போவேன். அப்ப அங்க 10 courts, 12 courts, 24 courts அப்படி பெரிய பெரிய கவர்மெண்டே கோர்ட்ஸ் எல்லாம் வச்சு பெருசா வச்சிருக்காங்க. அப்புறம் பேட்மிண்டன் அசோசியேஷன்ஸ் செப்பரேட்டா கோர்ட்ஸ் வச்சிருக்காங்க. இங்க அந்த எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்ல, கவர்மெண்ட் கோர்ட்ஸ் ஒரு 4 court மட்டும் இருக்குது, அது ஸ்டேக் இல்ல, ஹை பாசிபிலிட்டிஸ் எதுவுமே இங்க இல்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு காலில் ஃபிட்னஸ் பண்ண அண்ணா ஸ்டேடியம் இருக்குது, அங்கே போயிட்டு அடுத்த ஃபிசியோ போனால் 10 kilometers, 12 kilometers போக வேண்டியதாக இருக்குது. அடுத்த திருப்பி ஆன் கோர்ட் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வரோம்னா அதுக்கு ஒரு 10 kilometers இருக்குது. இப்படி ட்ராவல் பண்ணி ட்ராவல் பண்ணியே பிள்ளைங்க டயர்டாக வராங்களே தவிர எல்லாமே ஒரே இடத்துல உள்ள இது ஃபெசிலிட்டிஸ் இங்கே இல்லை. எல்லாமே இருந்துச்சுன்னா இன்னும் கண்டிப்பாக சொல்கிறேன் டேலண்டட் பர்சன்ஸ் கன்னியாகுமரி பசங்க, ஆனால் அதுக்குள்ள ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இன்னுமே டேலண்ட் இல்லாத மாதிரியே ஃபீல் பண்ண வச்சுட்டு இருக்கிறாங்க.
0: ஓகே, அப்ப இவ்வளவு ஃபெசிலிட்டிஸும் இருந்தா இங்கேயும் ஒலிம்பிக் வந்து பிளேயர்ஸ் போவாங்க
1: கண்டிப்பா. நீங்க வந்து பாருங்க, அர்ஜுனா அவார்டி ராஜரத்னம் அவங்க வந்து கபடியில இருந்ததுனாலதான் கபடி இங்க கொஞ்சம் ஃபேமஸா இருக்குது. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ப்ரோ லீக் வரைக்கும் விளையாடிட்டு இருக்காங்க, இந்தியன் டீம்ல வரைக்கும் கபடியில இருக்கிறாங்க. ஒரு தனிப்பட்ட மனுஷன் கஷ்டப்பட்டதுனாலதான் அந்த கபடி இன்னைக்கு டெவலப் ஆயிருக்கு. அதே மாதிரி நான் இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டதுனால இந்தியா நம்பர் 1 பசங்களை டெவலப் பண்ணி இன்னைக்கு இதே மாதிரி இன்னும் வர கோச்சஸ் கஷ்டப்பட்டாதான் இதெல்லாம் இந்த ஃபெசிலிட்டியை கொண்டு வர முடியும். நான் கவர்மெண்ட்ல ஒரு சஜஷன் வைக்கிறேன், இது கண்டிப்பா எங்க ஊருக்காக கண்டிப்பா செய்யுங்க அப்படிங்கறது.
0: கண்டிப்பா கிடைக்கும் நாங்களும் நம்புறோம்.

0: சரி சார், லாஸ்ட் க்வெஸ்சனுக்கு வந்துட்டோம் அப்படின்னு
1: ஓகே.
0: நினைக்கிறேன். பேட்மிண்டன்ல வந்து யார் உங்களுடைய ரோல் மாடலா வச்சிருக்கீங்க?
1: நான் தாங்க என்னோட ரோல் மாடல். நான் கஷ்டப்பட்ட மாதிரி இன்னும் இதே மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படக்கூடாது, அவங்களும் அடுத்த லெவல் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இது ஒரு தலைக்கணும்னு சொல்லுவாங்க கண்டிப்பா, பட் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொருட கஷ்டத்தை ஃபீல் பண்ணாதான் அது அவங்களோட இது தெரியும். நம்ம அடுத்தவங்கள ஒருத்தவங்களை ரோல் மாடலா வச்சோம்னா நம்ம அவங்க லெவல் தான் போக முடியும், அதுக்கு அடுத்த லெவல் போக முடியாது சரிங்களா. நீங்க உங்களை ஒரு ரோல் மாடலா வச்சா மட்டும்தான் அடுத்த லெவல் நம்ம போயிட்டே இருக்க முடியும்.
0: அதனால நீங்க தான் உங்களுக்கு ரோல் மாடல்.
1: என்னோட ரோல் மாடல் நான் தான்.
0: கடைசியா உங்க பார்வையில ஒரு சாம்பியனா வரணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு குவாலிட்டி அப்படின்னா எது அப்படின்னு சொல்லுவீங்க?
1: பர்டிகுலரா ஏதாவது ஒண்ணு மட்டும் இருந்தாலும் நீங்க ப்ராப்பரா நெக்ஸ்ட் லெவல் போக முடியாது. எல்லாமே இருக்கணும், ப்ராப்பர் ஃபுட்டு, ப்ராப்பர் ஸ்லீப்பு, முக்கியமா குருவுக்கு மரியாதை, பேரண்ட்டுக்கு மரியாதை, இதெல்லாமே கொடுத்தாதான் நீங்க வந்து அடுத்த லெவல் போக முடியும். இதுல ஏதாவது ஒண்ணுல நீங்க கீழே இருந்தாலும் மிஸ் ஆச்சுனாலும் அதுக்குள்ள எஃபெக்ட் நீங்க ஃபியூச்சர்ல அதை ரியலைஸ் பண்ணுவீங்க. நீங்க ஒரு நாள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் அவர் உங்க குரு தான், அவங்களுக்கு மரியாதை என்னைக்குனாலும் கொடுக்கணும். அதே மாதிரி டெய்லி ஃபுட்டு ப்ராப்பரா எடுக்கணும். நாளைக்கு கிளாஸ் கிடையாதுல்ல அப்படின்னு இன்னைக்கு நீங்க தூங்காம இருக்கிறது அது உங்களுக்கு நாளைக்கு எஃபெக்ட் பண்ணும். தலக்கணும் இல்லாம கத்துக்கணும் கத்துக்கணும் இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது நீங்க நெக்ஸ்ட் லெவல் போயிட்டே தான் இருப்பீங்க. நீங்க கேட்டீங்கல்ல உங்களோட ரோல் மாடல் யாருன்னு, ரோல் மாடல்னு சொன்னா எனக்கு பேட்மிண்டன்ல ஒவ்வொரு ஆளா பிடிக்கும், பட் ரோல் மாடல்னு விராட் கோலியும் சொல்லலாம். என்னன்னா எப்படி சொல்றதுக்கு, விராட் கோலி வரும்போது எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் சந்திச்சிருக்காரு. ஒன்னே ஒன்று ஃபிட்னஸ், அந்த ஒரே ஒரு இதை வச்சு இன்னைக்கு எங்கேயோ போய் நிக்கிறாரு. 18 வருஷமா ஐபிஎல்ல கப் இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளவு சொன்னாங்க. அவர் இந்தியன் டீமுக்காக எவ்வளவு பண்ணியிருக்காரு, பட் ஐபிஎல்ங்கிற சாதாரண ஒரு பிரைவேட் லீக் தான் சரிங்களா. அதுல 18 வருஷம் கழிஞ்சு அடிச்சதுமே கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. அந்த கண்ணீருங்கிறது வந்து எல்லாருக்கும் சாதாரணமா இருக்கலாம், அந்த கண்ணீர் வந்து அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு, எவ்வளவு வேதனையா அனுபவிச்சிருப்பாரு. அந்த கண்ணீர் தாங்க அந்த வலி. விழுறது முக்கியம் இல்ல, அந்த விழுந்த இடத்துல இருந்து எழும்பி வந்து அதை சாதனையா ஆக்குறதான்
0: அவர்கிட்ட நீங்க கத்துக்கிட்ட ஒரு பெரிய விஷயம். அதனாலதான் அவர் உங்களுக்கு ரோல் மாடலா இருக்காரு அப்படின்னு சொல்லி. சரி, ரொம்ப சந்தோஷம். விளையாட்டு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயம், நட்பை வந்து வளர்க்கக்கூடிய ஒரு விஷயம், இன்னொன்னு வந்து ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் ஆயிருக்கு. அந்த மாதிரியான ஒரு விளையாட்டு துறையில நீங்க ஒரு நட்சத்திர வீரரா இருந்தும் அதை விட்டுட்டு சரி அடுத்த தலைமுறைக்கும் வந்து கொஞ்சம் இடம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஹெட் கோச்சா இருந்து இன்னும் பல நம்பிக்கை நட்சத்திரங்களை நம்ம நாட்டுக்காக வந்து பேரெடுக்கக்கூடிய வீரர்களை வந்து உருவாக்கிட்டு வர்றீங்க அப்படிங்கறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து வந்து உங்களுடைய சேவையும் பணியும் இந்த துறையில தொடரணும் அப்படின்னு நாங்க விரும்புறோம். இந்த நிகழ்ச்சியில உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்.
1: தேங்க்யூ சோ மச்.
2: சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில் இதுவரை விளையாட்டு நட்சத்திரங்களை உருவாக்கும் நட்சத்திர பயிற்சியாளர், இறகு பந்தாட்ட தலைமை பயிற்சியாளர் நாகர்கோயில் SJ வர்ஷத் அவர்களுடன் சந்திப்பு கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ஜே லிச்சு, அமைப்பு SNavaratna.
3: உங்கள் டிஜிமார்ட்டின் கோடைக்கால சிறப்பு சலுகை விற்பனை,
4: உலக தரம் வாய்ந்த அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரக்கட்டில், சோஃபா, மெத்தை, டைனிங் டேபிள்கள்,
3: வரவேற்பறையை அலங்கரிக்கும் கலை நயமிக்க மர சிற்பங்கள், வாழ்த்துவாக்குகள், பூக்கூடைகள், கண்ணை கவரும் ஓவியங்கள், கிஃப்ட் பொருட்கள் வாங்கிட வாருங்கள்.
5: டிஜிமார்ட், இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.
3: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
5: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு பக்கத்தில் டிஜிமார்ட் ஃபர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோயில்.
6: காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி பழவிளை நாகர்கோவில்
7: அரசு உதவி பெருமை கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல்,
6: EEE, ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
2: இறகு பந்தாட்ட தலைமை பயிற்சியாளர் நாகர்கோயில் SJ வர்ஷத் அவர்களுடன் சந்திப்பு கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ஜே லிச்சு, அமைப்பு SNavaratna.
3: உங்கள் டிஜிமார்ட்டின் கோடைக்கால சிறப்பு சலுகை விற்பனை,
4: உலக தரம் வாய்ந்த அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரக்கட்டில், சோஃபா, மெத்தை, டைனிங் டேபிள்கள்,
3: வரவேற்பறையை அலங்கரிக்கும் கலை நயமிக்க மர சிற்பங்கள், வாழ்த்துவாக்குகள், பூக்கூடைகள், கண்ணை கவரும் ஓவியங்கள், கிஃப்ட் பொருட்கள் வாங்கிட வாருங்கள்.
5: டிஜிமார்ட், இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.
3: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
5: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு பக்கத்தில் டிஜிமார்ட் ஃபர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோயில்.
6: காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி பழவிளை நாகர்கோவில்
7: அரசு உதவி பெருமை கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல்,
6: EEE, ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
7: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
6: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பும் பெற அழையுங்கள்.
7: 04652253900.
8: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
9: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
10: நாகர்கோவில் செயின்ட் அல்போன்ஸ் அகாடமி ஃபார் எக்ஸலன்ஸ் இன் அல்போன்ஸா நீட்டக்கே.

0: அகாடமி வழங்கும் பிளஸ் ஒன் நீட் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம். 11ஆம் வகுப்பில் மேக்ஸ் பயாலஜி, பியூர் சயின்ஸ், மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் CA ஃபவுண்டேஷன் கோர்ஸ் உடன் கூடிய காமர்ஸ் அக்கௌண்டன்சி வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளும் உள்ளன. அல்போன்சா நீட் அகாடமி, அல்போன்சா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேம்பஸ், ARP கேம்ப் ரோட், நாகர்கோவில். மொபைல் 9445898800, 4652265863. அட்மிஷனுக்கு முந்துங்கள்.
1: எங்களின் தங்கமான வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இன்றைய தங்க விலைக்கு எந்த கழிவும் இல்லாமல் 0% டிடக்ஷனில் புதிய தங்க நகை வாங்கி செல்லலாம். அது மட்டுமில்லாமல் புதிய தங்க நகை வாங்கும் போது அதன் சேதாரத்தில் 20% வரை மற்றும் வைர நகை வாங்கும் போது அதன் கற்களின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை May 31 வரை மட்டுமே. தங்கத்தின் மதிப்பை சரிபார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. TNC அப்ளை, தனிஷ்க் ஜங்ஷன், நாகர்கோவில்.
2: Pontjesly Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontjesly Super Speciality Hospital.

0: के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்
2: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்
1: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு
2: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
1: தடிகாரன் கோணம் ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது போன் 9442077704
2: ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டர் தடிகாரன் கோணம் வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
3: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி
2: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
3: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
2: சேர்க்கை நடைபெறுகிறது நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
4: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை
2: 2 நாட்களில் வீடு திரும்பலாம் இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 0465223066
4: செல் நம்பர் 9488230666

0: मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते। टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
4: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
3: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 04652-230666,
4: செல் நம்பர் 9488-230666.
5: நம்ம ஊர் ரோட்ல டிரைவ் பண்றதுக்கான அதிகமான மைலேஜ் இருக்கிற காரா பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப உங்களுக்கான ஒரே சாய்ஸ் பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் ஹைபிரிட் மைலேஜ் இருக்கிற டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹைரைடர் தாங்க. ஆமாங்க, இதுல ஃபுல் டேங்க் ஃபியூவல் போட்டுட்டு உங்களால 1200 கிலோமீட்டர் வரை டிரைவ் பண்ண முடியும்.
6: அட்வான்ஸ்ட் ஹைபிரிட் டெக்னாலஜி, சைலன்ட் ஸ்மூத் பெர்ஃபார்மன்ஸ், லக்ஸரி கம்ஃபர்ட், எல்லாமே ஒரே எஸ்யூவில. 2025 மாடலுக்கு அட்டகாசமான ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு.
7: மேலும் விவரங்களுக்கு ஆனமலை டொயோட்டா நாகர்கோவில் கால் 7373035400.
8: ராஜாக்கமங்கலம் தங்கம் மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
3: இம்மாதம்.

0: முப்பதாம் தேதி வரை நடைபெறுகிறது.
1: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
0: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
1: போன் 233166 or 7418150265.
2: நேர்களை பெறப்பட்டது சந்திப்போம் சந்திப்போம். இந்த நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு உங்கள் ஆர்ஜே மணி என்ற பிரபு. வணக்கம் நேர்களை.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101, நேரம் 4:03. நேயர்களினி கேட்க இருப்பது
3: மே நாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு தின சிற்றுரை கேட்கலாம்.
4: இன்று நாம் இந்தியாவின் முன்னாள் பிரதமரும் இளம் தலைமுறையின் நம்பிக்கையாக திகழ்ந்த தலைவருமான ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு அவருக்கு மரியாதை செலுத்துவதற்காக ஒன்று கூடியுள்ளோம். ராஜீவ்காந்தி அவர்கள் 1944 ஆகஸ்ட் 20 பிறந்தார். எளிமை, அமைதி மற்றும் முன்னேற்ற சிந்தனைகளை கொண்ட அவர் ஆரம்பத்தில் அரசியலில் அதிக ஆர்வம் இல்லாமல் விமானியாக பணியாற்றினார். ஆனால் தனது குடும்பத்தின் அரசியல் பின்னணி மற்றும் நாட்டின் சூழ்நிலைகள் காரணமாக அவர் அரசியலுக்குள் வந்தார். 1984 இந்தியாவின் பிரதமராக பொறுப்பேற்ற அவர் அந்நேரத்தில் இந்தியாவின் இளம் பிரதமராக வரலாற்றில் இடம் பிடித்தார். குறுகிய கால ஆட்சியிலேயே இந்தியாவின் வளர்ச்சிக்காக பல முக்கியமான மாற்றங்களை கொண்டு வந்தார். குறிப்பாக தொழில்நுட்பம், கணினி பயன்பாடு மற்றும் தொலைத்தொடர்பு வளர்ச்சிக்கு அவர் அளித்த முக்கியத்துவம் இந்தியாவை புதிய பாதைக்கு அழைத்து சென்றது. இளைஞர்களின் சக்தியில் மிகுந்த நம்பிக்கை கொண்ட அவர் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பிற்கான பல திட்டங்களை அறிமுகப்படுத்தினார். கிராமப்புற வளர்ச்சி, பெண்கள் முன்னேற்றம் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் வழங்கும் முயற்சிகளிலும் அவர் பெரும் பங்காற்றினார். குறிப்பாக பஞ்சாயத்துராஜ் அமைப்புகளை வலுப்படுத்த அவர் எடுத்த முயற்சிகள் இந்திய ஜனநாயகத்தின் அடித்தளத்தை மேலும் உறுதிப்படுத்தின. அவரது ஆட்சிக் காலத்தில் இந்தியா உலக நாடுகளுடன் நல்லுறவை மேம்படுத்தியது. அமைதி, ஒற்றுமை மற்றும் முன்னேற்றம் என்பவையே அவரது அரசியல் சிந்தனைகளின் அடிப்படையாக இருந்தன. ஆனால் மிகுந்த துயரத்துடன் 1991 மே 21 தமிழ்நாட்டின் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் நடைபெற்ற மனித வெடிகுண்டு தாக்குதலில் அவர் உயிரிழந்தார். அந்த நாள் இந்திய வரலாற்றில் மறக்க முடியாத கருநாளாக அமைந்தது. நாட்டின் முன்னேற்றத்திற்காக பல கனவுகளுடன் செயல்பட்ட ஒரு தலைவரை இந்தியா இழந்தது. ஒரு தலைவர் மறைந்தாலும் அவர் நாட்டிற்காக செய்த சேவைகள் என்றும் மறையாது. ராஜீவ்காந்தி அவர்கள் நாட்டின் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கும் விதைத்த விதைகள் இன்று பல வடிவங்களில் வளர்ந்து வருகின்றன. அவரது தொலைநோக்கு சிந்தனைகள் இன்னும் இந்தியாவின் வளர்ச்சிப் பயணத்தில் வழிகாட்டியாக உள்ளன. இந்த நினைவு நாளில் அவருடைய தியாகத்தையும் நாட்டுப் பற்றியும் நினைவு கூர்ந்து ஒற்றுமை, அமைதி மற்றும் முன்னேற்றம் நிறைந்த இந்தியாவை உருவாக்க நாம் அனைவரும் உறுதி மேற்கொள்வோம்.
3: மே நாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு தின சிற்றுரை கேட்டீர்.
2: வணக்கம் நேயர்களே, உற்சாகமான மாலை நேரத்துல சுவையான தேநீரோட சூப்பரான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் நம்ம குமரி பண்பலை 101. ஆரம்பமாவது திரு இசை. நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடல் ஆனந்த பூங்காற்றி படத்திற்காக. தேவா இசையில், ஹரிஹரன் குரலில், வைரமுத்துவின் வரிகளில் வருகிறது.

நினைவுபடுத்துகின்றோம் நேர்களே, இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, தேனீ வளர்ப்பும் வருமான வாய்ப்பும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் முதப்பன்கோடு ஜே பெர்லின் ஜெயக்குமார் அவர்கள். அமுது சுரபியில் தேசிய தோட்டக்கலை இயக்கம் குறித்த உரையாடல் கேட்கலாம். நொடிகளில் சில நுட்பங்களில் தென்னையில் தஞ்சாவூர் வாடல் நோய் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். எங்கும் புதுமை எதிலும் இனிமை, இது உங்கள் குமரி பண்பலை 101. திரைசெயல் இனி வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இனியவளே.

திரையிசையில் நிறைவாக வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஜெமினி. பரத்வாஜ் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திரை இசை. நேரம் 4:30. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம். தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

மனதின் எண்ணங்களை வார்த்தையாக சொல்ல முடியவில்லை. என் மனம் சொல்ல நினைப்பதை உன் உதடுகளாய் நீ பேசினால் போதும். யார் நீ படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல். பாடலுக்கு வரிகள் கண்ணதாசன்.

ஐந்தரை அடி. இவரை பற்றிய தகவல் தெரிந்தவர்கள் கன்னியாகுமரி கடலோர பாதுகாப்பு குழும காவல் ஆய்வாளரிடம் தெரிவிக்கலாம். தகவல் தெரிவிக்க வேண்டிய எண்கள் 9442319787 அல்லது 9944053322. பூவோடு சேர்ந்திருக்கும் வாசம் போல் உங்கள் நினைவோடு சேர்ந்திருக்கும் எங்கள் நேசம். இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 5:30.

பயணிப்போம் ஒரு பயணம், கரம் பற்றி களைப்பாகும் வரை காதல் தேசத்தில். தாஸ் படத்திற்காக சாதனா சர்கம் பாடிய பாடல், பாடலுக்கு வரிகள் விவேகா.

அதிசயமாக தெரிகின்ற வானவில்லை போல் வந்து நிற்கிறாய். முதன் முதலாய் வானவில் பார்க்கும் சிறு குழந்தை போல் விழிகள் விரிய வியந்து போய் நிற்கிறேன் நான். ஐ படத்திற்காக அனிருத் நீட்டி மோகன் பாடிய பாடல். பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, இன்றிரவு 8:05 நம்ம வீட்டு செல்ல சிட்டுக்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் சிறுவர்கள் பங்கேற்று தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தலாம். நம்முடைய நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் ஒரு எண் 2900.

0: திரை இசையில் நிறைவாக வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஜோ.
1: கூவை குளிரா கொஞ்சம் குயிலா, கூடை புயலா காற்றின் மகளா, மழையில் வீசும் மண்ணின் மணமா மன.

காற்றோடு கதை பேசிக் கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை. 101, நேரம் 7 மணி. இன்னிசை நேரம்.

நிலையில் உள்ளது. விரும்பும் விவசாயிகள் வனசரக அலுவலகர், நாகர்கோவில் சமூக காடுகள் சரகம், வடசேரி என்ற முகவரியில் நேரிடையாகவோ அல்லது 9360512712 என்ற கைபேசி எண் மூலமாகவோ தொடர்பு கொண்டு சவுக்கு நாற்றுகளை பெற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, குழந்தையின்மை சிகிச்சை, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: கன்னியாகுமரி மாவட்ட விவசாய பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடற்கரையொட்டியுள்ள பட்டா நில விவசாய நிலையங்களில் சவுக்கு நாற்றுகளை நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் வனத்துறை மூலம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ள தரமான சவுக்கு நாற்றுகளை இலவசமாக பெற்று நடவு செய்யலாம். தற்போது வனத்துறையில் நாகர்கோவில் சமூக காடுகள் சரகத்தின் மூலம் ஆரல்வாய்மொழி மத்திய நாற்றாங்காலில் தரமான சவுக்கு நாற்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு தயார் நிலை

0: நேரம் 7:10. ஆகாஷவாணி திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் என் ரவிச்சந்திரன்.
1: திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிரதம மந்திரி கௌரவ நிதி திட்டத்தின் தகுதியுடைய அனைத்து விவசாயிகளும் பயன்பெறும் வகையில் ஒரு மாத காலம் சிறப்பு முகாம் நடைபெறுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் தெரிவித்துள்ளார். பிரதம மந்திரியின் கௌரவ நிதி திட்டத்தின் தகுதியுடைய அனைத்து விவசாயிகளும் விடுபடாமல் பயன்பெறும் வகையில் சிறப்பு முகாமல் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையம் மற்றும் அனைத்து துணை வேளாண்மை விரிவாக்க மையங்களிலும் இம்மாதம் 15 முதல் அடுத்த மாதம் June 15 வரை ஒரு மாத காலம் நடைபெறும். தகுதியுடைய விவசாயிகள் இந்த முகாமில் கலந்து கொண்டு தங்களது நிலம் தொடர்பான ஆவணங்கள், வங்கி கணக்குடன் ஆதார் இணைப்பு மற்றும் நில உடைமைகளை பதிவேற்றம் செய்வது, KYC போன்ற அனைத்து விதமான PM கிசான் தொடர்பான விவரங்களை சரி செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இத்திட்டத்தில் இதுவரை சேர்ந்து பயனடையாத விடுபட்ட தகுதியுள்ள விவசாயிகளும் ஏற்கனவே பதிவு செய்து பயன்பெற்று பல்வேறு காரணங்களால் தற்போது நிதியுதவி நிறுத்தப்பட்ட பயனாளிகளும் இந்த முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது.

தரமாகவும் விரைவாகவும் முடித்து மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர அரசு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். அதைத் தொடர்ந்து காரப்பட்டு ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் வகையில் பொது இடங்களில் 100 மரக்கன்றுகள் நட்டு பராமரிக்கப்பட்டு வருவதையும் பார்வையிட்டு கோடை காலத்தில் மரக்கன்றுகள் பாதிக்கப்படாமல் இருக்க பணியாளர்கள் மூலம் தண்ணீர் பாய்ச்சி முறையாக பராமரிக்க வேண்டும் என்று ஊராட்சி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அதைத் தொடர்ந்து புதுப்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்தில் பல்வேறு இடங்கள் மரக்கன்று நடுவதற்காக உரந்தவாடி ஊராட்சியில் நாற்றங்கால் பண்ணை ரூபாய் 630,000 மதிப்பில் தேக்கு மா பொங்கன் போன்ற 5,000 மரக்கன்றுகள் வளர்க்கப்பட்டு வருவதையும் பார்வையிட்டார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் விவசாயிகள் மத்திய மாநில அரசின் மானிய திட்டங்களை பெற கட்டாயம் தனித்துவ அடையாள எண் பெற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பராஜ் தெரிவித்துள்ளார். மத்திய மாநில அரசின் மூலம் விவசாயிகளுக்கு வழங்கும் பல்வேறு மானிய நலத்திட்டங்களை பெற விவசாயிகளுக்கு தனித்துவமான அடையாள எண் வழங்கப்பட்டு வருவதாகவும் தனித்துவமான அடையாள எண் பெற்றிருந்தால் மட்டுமே விவசாயிகள் பயிர்க்கடன், விவசாய இடுபொருள், மழை மற்றும் வறட்சி நிவாரணம், வேளாண் உழவு நல திட்டங்களை பெற முடியும் என்பதால் அனைத்து விவசாயிகளும் தனித்துவமான அடையாள எண் பெற வேண்டும் என்றும் இதற்காக மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகள் பயன்பெறும் வகையில் வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை, வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையின் மூலம் தனித்துவ அடையாள எண் பெற பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மேலும் பொது சேவை மையங்களிலும் இந்த தனித்துவ அடையாள எண் பெற பதிவேற்றம் செய்யப்படுகிறதாகவும் தனித்துவமான அடையாள எண் பெற விவசாயிகள் பட்டா செட்டா ஆதார் அட்டை மற்றும் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட கைபேசியோடு நேரில் சென்று பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் என்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள 268,059 விவசாயிகள் இதுவரை 209,240 விவசாயிகள் மட்டுமே பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் அனைத்து விவசாயிகளும் இம்மாதம் 24ஆம் தேதிக்குள் தனித்துவமான அடையாளம் பெற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தனியார் பள்ளி வாகனங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் மாவட்ட அளவிலான கூட்டாய்வு குழுவினர் ஆய்வு செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தனியார் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் சிரமமின்றியும் பாதுகாப்புடனும்

0: செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் கல்வி மூலம் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாட்டில் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய அரசு வெளியிட்டுள்ள பள்ளி மேலாண்மை குழு வழிகாட்டு நெறிமுறைகள் தனியார் பள்ளிகளுக்கு பொருந்தாது என மத்திய கல்வி அமைச்சகம் கூறியுள்ளது. இலங்கையில் 30,000 மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. துருக்கி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மாணவர்கள் கல்வி மூலம் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தம்மை சந்தித்த ஆந்திர மாநிலம் குண்டூரைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்களுடன் உரையாடிய அவர் தற்போதைய பொருளாதார நிலைமை குறித்து கவலையடைய வேண்டாம் என அறிவுறுத்தினார். அரசு பள்ளிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர் அதற்கான கட்டமைப்பை மேம்படுத்த நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்காற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். கல்வி சுற்றுலாவுக்கு வந்த இந்த குழுவில் 27 மாணவிகளும் இடம்பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். நாட்டில் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என மத்திய அரசு அறிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா நாளொன்றுக்கு 47,000 டன் சமையல் எரிவாயு உற்பத்தி செய்யப்படுவதாக தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,34,00,000 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த மார்ச் மாதத்தில் இருந்து இதுவரை குழாய் மூலம் சமையல் எரிவாயு இணைப்பு 760,000 வீடுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய திருமதி சுஜாதா சர்மா 800,000 பேர் இதற்காக பதிவு செய்துள்ளதாகவும் கூறினார். மத்திய அரசு வெளியிட்டுள்ள பள்ளி மேலாண்மை குழு வழிகாட்டு நெறிமுறைகள் தனியார் பள்ளிகளுக்கு பொருந்தாது என மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் வெளிப்படைத்தன்மையுடனான நிர்வாகத்திற்கு பள்ளி மேலாண்மை குழுக்கள் அமைக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. அரசு, பள்ளிகள், பெற்றோர், சமூகத்தினர் ஒருங்கிணைந்து கல்வித் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. பள்ளிகளின் செயல்பாடுகளை சீராக நடத்த அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கல்வி அமைச்சகம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அனைவருக்கும் சுகாதார வசதிகள் வழங்க முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று உயிரி தொழில்நுட்பத்துறையில் மரபியல் ரீதியிலான நோய்களை கட்டுப்படுத்துவதற்கான திட்டத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இதன் மூலம் குறைந்த செலவில் சோதனைகள் மேற்கொண்டு உரிய சிகிச்சை அளிக்க முடியும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். ரயில் விபத்துகள் குறித்த ஆரம்ப நிலை விசாரணை தொடர்பாக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் புதுதில்லியில் உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். அண்மையில் ரயில்களில் ஏற்படும் தீ விபத்துகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்ட அவர் ரயில்வே பாதுகாப்பு படை இது தொடர்பான விசாரணைகளை முழுமையாக மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். சமூக விரோதிகளின் செயல்பாடுகள் இந்த விபத்துகளில் எந்த அளவுக்கு ஏற்பட்டுள்ளது என்பதை கண்காணித்து உடனடி நடவடிக்கை மேற்கொள்வது தொடர்பாகவும் விபத்துகளை தவிர்ப்பதில் தகவல் சேகரிப்பு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சிசிடிவி கேமராவில் பதிவு செய்யப்பட்ட காட்சிகள், சந்தேகிக்கப்படும் நபர்கள் பயன்படுத்தும் தொலைபேசி உரையாடல்களை கண்காணித்தல், சைபர் பாதுகாப்பு முறைகளை வலுப்படுத்துதல், செயற்கை நுண்ணறிவு தொடர்பான கண்காணிப்பு ஆகியவற்றை வலுப்படுத்தி விபத்துக்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தினார். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 6.5% அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர் உலகளாவிய பிரச்சினையின் போதும் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்ததாக கூறினார். நிதி பற்றாக்குறை குறித்து அரசு துறைகளுடன் ஒருங்கிணைந்து தீர்வு காணப்படும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதம்

0: தாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: இலங்கையில் நடப்பாண்டு 30,000 மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இலங்கை தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 15 இந்த காய்ச்சலால் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இலங்கையில் 22,500 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. கொழும்பு, கண்டி, ரத்னபுரா உள்ளிட்ட பகுதிகளில் டெங்கு காய்ச்சல் பரவி வருவதாகவும் அது மேலும் கூறுகிறது. டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவது குறித்து பொதுமக்கள், மாணவர்கள் இடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் இலங்கை சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிராக உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற தீவிரவாதத்திற்கு எதிரான 11வது பிரிக்ஸ் குழு கூட்டத்தில் உரையாற்றிய வெளியுறவுத்துறை மேற்கு பிராந்திய செயலர் திரு சிபி ஜார்ஜ், எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். தீவிரவாதத்தை ஆதரிக்கும் அமைப்புகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தீவிரவாதத்திற்கு நிதி உதவி அளிக்கப்படுவதை தடுக்க உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு சிபி ஜார்ஜ் தெரிவித்தார். நடப்பாண்டில் கைலாஷ் மானசரோவர் புனித யாத்திரை மேற்கொள்ளும் யாத்ரீகர்களுக்கான கணினி குலுக்கல் முறையை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். அடுத்த மாதம் தொடங்கும் இந்த யாத்திரை ஆகஸ்ட் மாதத்தில் நிறைவு பெறும். இந்த யாத்திரையில் மொத்தம் 1,000 யாத்ரீகர்களின் பெயர்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும், கணினி உதவியுடன் கூடிய இந்த குலுக்கல் முறை வெளிப்படையாக நடத்தப்பட்டது என்றும் அரசின் செய்திக்குறிப்பு கூறுகிறது. குழுவிற்கு 50 பேர் என்ற எண்ணிக்கையில் 20 குழுக்கள் லெபுலேக் மற்றும் நத்துலா மலைப்பாதை வழியாக இந்த யாத்திரையை மேற்கொள்வார்கள் என்று அரசு கூறியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளன. மேலும் 011-230-88-214 என்ற தொலைபேசி எண் வாயிலாகவும் இந்த விவரங்களை அறிந்து கொள்ளலாம். சர்வதேச கடல் பகுதியில் இந்திய மாலுமிகளின் பாதுகாப்புக்காக அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கப்பல்துறை கூடுதல் செயலர் திரு முகேஷ் மங்கள் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுவரை வளைகுடா பகுதிகளில் இருந்து 3,300 மாலுமிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் துறைமுகங்கள் தடையின்றி செயல்பட்டு வருவதாகவும் திரு முகேஷ் மங்கள் கூறினார். கேரளம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது.

0: சீக்கிரமா ரெக்கவரி ஆகலாம்.
1: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
3: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியு அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மென்ட் கிடைக்குது.
0: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
4: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். நீரின்றி அமையாது உலகு என்ற வாக்கிற்கிணங்க தண்ணீர் உயிருக்கும் பயிருக்கும் ஆதாரம். எனவே தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி அதிக மகசூல் பெறும் வழிமுறைதான் நுண்ணீர் பாசன திட்டம். துளி நீரில் அதிக பயிர் என்பதே இதன் நோக்கம். இத்திட்டத்தில் சொட்டு நீர் பாசனம் மற்றும் தெளிப்பு நீர் பாசன முறைகளை பயன்படுத்தி விவசாயிகள் பயன்பெறலாம். சொட்டு நீர் பாசனத்தில் நீரை குழாய்கள் மூலம் பயிரின் வேர்பகுதிகளில் சொட்டு சொட்டாக விழ செய்வதன் மூலம் கோடையில் குறைந்த தண்ணீரை கொண்டு அதிக பரப்பில் சாகுபடியாக உள்ள பயிர்களை வறட்சியிலிருந்து பாதுகாக்கும்.

0: கூட பிரிக்கணும்னு பார்க்கும்போது நீங்க வந்து அந்த ராணி தேனி மட்டும் பிரிச்சு எடுக்கிறீங்களா, இல்ல அந்த ராணி தேனிலிருந்து அந்த செல்களை வந்து நீங்க எடுத்து மாத்தி பிரிச்சு எடுக்கிறதானா?
1: ஒரு குடும்பம்னு சொல்லக்கூடியதுல ஒரு 6 ஃப்ரேம் இருக்கும். இந்த 6 ஃப்ரேம் ஃபுல்லாவே ஈ நிரம்பி மேலே அதோட மூட இருக்குல்ல, மூட ஃபுல்லாவே ஈ வந்து நிறைஞ்சிடும். அந்த பாக்ஸை வந்து ரெண்டாக்கிடுவோம். 3 ஃப்ரேம் ஈ இருக்கக்கூடியதை வேறொரு பாக்ஸில் போட்டுருவோம், ஈ இல்லாத பாக்ஸில் 3 அடைய போட்டுருவோம். அப்படியே 6 அடைய 3 பிரித்து 2 பாக்ஸில் ஆக்கிடுவோம். ராணி இருக்கக்கூடிய பாக்ஸை கொஞ்சம் 1 கிலோமீட்டர் அந்த பக்கம் கொண்டு வச்சுருவோம், ராணி இல்லாத பாக்ஸை அதே இடத்துல வச்சுருவோம். ஆட்டோமேட்டிக்கலா ராணி இல்லாத பாக்ஸ்ல ராணி செல் கட்டி ஒரு 10வது நாள் விரிஞ்சு வந்துடும்.
0: ஏற்கனவே வந்து அந்த ராணி முட்டை போட்டு அது வந்து செல்

0: கிட்டத்தட்ட உங்கள்ட்ட ஒரு 1000 பாக்ஸ் வேற வச்சிருக்கீங்க. இப்ப ஒவ்வொரு கூடுகளை வந்து நீங்க எப்படி போய் கண்காணிக்கிறீங்க? இப்ப வந்து தினசரி வந்து நீங்க போய் கண்காணிக்கிறீங்களா
1: இல்ல ஆட்கள் வச்சிருக்கு? ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு பாக்ஸ் கட்டாயமா பாத்துருவோம். பார்த்து சீசனுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு நாள் கட்டாயமா பாத்துறோம். சீசன் இல்லாத டைம்ல ஒரு 15 நாளுக்கு ஒரு நாள் பாத்துட்டா போதும்.
0: அது வந்து நீங்க பாக்குறது இல்ல ஆட்கள் வச்சு?
1: ஆட்கள் வச்சு பார்க்க முடியாது. ஒரு நாள் வந்து ஒரு 3 வரை

0: இருக்காது.
1: ஆனா தேன் கூட வந்து ஒரு மருத்துவ குணம் நிறைந்தது.
0: ஆமா ஆமா, மருத்துவ குணம். நம்ம செல போயிட்டு நல்ல ஒரு வருமானம் தான்
1: சீசன் காலங்கள். ஆனா சீசன் வந்து நமக்கு கரெக்டா கிடைக்கணும்
0: கிடைக்கணும் கிடைக்கணும்.

0: ஸோ இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை மேலாண்மை செய்வது மிக முக்கியமானது. உர மேலாண்மை, அதாவது ஒரு மரத்துக்கு ஒரு வருடத்திற்கு 50 கிலோ மக்கின சாண உரம், வேப்பம் புண்ணாக்கு 5 கிலோ, யூரியா 1.3 கிலோ, சூப்பர் பாஸ்பேட் 2 கிலோ, மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் 3.5 கிலோ, இதை சமமாக 6 மாத இடைவெளியில் இட வேண்டும். இது இல்லாமல் நுண்ணுயிர்கள், இதுவும் வந்து மண் மூலம் பரவக்கூடிய நோய், அதாவது அதற்காக ட்ரைகோடர்மா, பேசில்லஸ், அசோஸ்பைரிலம், பாஸ்போ பாக்டீரியா, இந்த நுண்ணுயிர்களை 100 கிராம் வீதம், 5 கிலோ மக்கிய தொழு உரத்துடன் கலந்து வருடத்திற்கு 2 முறை மண்ணை கிளறி வேர் பகுதியில் இடுவதன் மூலம் இந்த நுண்ணுயிரிகள் இந்த பூஞ்சாணத்தை அழிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. அது இல்லாமல் பசுந்தாள் பயிர்களை வளர்த்து உழுது விடும்போது ரொம்ப நல்லது. வேர் மூலம் மருந்து செலுத்துதல், அதாவது ஹெக்ஸகோனசோல் 2 மில்லி மருந்தை 100 மில்லி நீர் கலந்து 3 மாத இடைவெளியில் செலுத்துவதன் மூலமும் தஞ்சாவூர் வாடல் நோயின் தாக்குதலை குறைக்க முடியும். அது இல்லாமல் அதிகமாக பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு 1% போர்டோ கலவை 40 லிட்டர் என்ற அளவில் வேர் பகுதியை சுற்றி விடுவதன் மூலம் தஞ்சாவூர் வேர் வாடல் நோயிலிருந்து பயிரை பாதுகாக்கலாம்.
1: நொடிகளில் சில நுட்பங்கள் கேட்டீர்கள்.

இது தொடர்பாக அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் வெளிப்படைத்தன்மையுடனான நிர்வாகத்திற்கு பள்ளி மேலாண்மை குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. அரசு, பள்ளிகள், பெற்றோர், சமூகத்தினர் ஒருங்கிணைந்து கல்வி திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று அமைச்சகம் கூறியுள்ளது. பள்ளிகளின் செயல்பாடுகளை சீராக நடத்த அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கல்வி அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அனைவருக்கும் தரமான சுகாதார வசதிகளை வழங்க முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று உயிரி தொழில்நுட்பத்துறையில் மரபியல் ரீதியிலான நோய்களை கட்டுப்படுத்துவதற்கான திட்டத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இதன் மூலம் குறைந்த செலவில் சோதனைகள் மேற்கொண்டு உரிய சிகிச்சை அளிக்க முடியும் என்று டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். நாட்டில் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, நாளொன்றுக்கு 47,000 டன் சமையல் எரிவாயு உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,34,00,000 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த மார்ச் மாதத்திலிருந்து இதுவரை குழாய் மூலம் சமையல்